ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 9 நாள். ஸ்ரீ பராபபவருடம் புரட்டாசி திங்கள் 14 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தின் நேரம் 5:56. இனி கேட்கலாம் மங்கள இசை. இன்றைய ராகம் வசந்த பைரவி.

0: குறளமுதம். அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 10. மோப்பக் குழியும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்கக் குழியும் விருந்து. மென்மையான அனிச்சமலர் முகர்ந்து பார்த்தால் அளவில் வாடிவிடும். விருந்தினரோ முகம் மாறி பார்த்தாலே வாடிவிடுவர். குறளும் பொருளும் மீண்டும் ஒருமுறை. மோப்பக் குழையும் அனிச்சம், முகந்தெறிந்து நோக்கக் குழையும் விருந்து. மென்மையான அனிச்சமலர் முகம் திறந்து பார்த்த அளவில் வாடிவிடும். விருந்தினரோ முகம் மாறி பார்த்தாலே வாடிவிடுவர். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ். வினோவியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். காலை 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. காலை 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. தோலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். காலை 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து ஞான அமுதம். காலை 8:00 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தநாள் உரை. வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். தொடர்ந்து காலை 8:30 காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை. தொடர்ந்து டிரைவ் டைம் பீட்ஸ். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள் லிரிக்ஸ் ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து 9:30 உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோகங்கள். காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். முன்னதாக என் கேள்விக்கு என்ன பதில், இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் திலகத்தை உங்கள் நெஞ்சில் நிலை நிறுத்தியது அவரது வீரம் பேசும் வரலாற்று திரைப்படங்களா, அல்லது நெஞ்சை நெகிழ வைத்த குடும்ப திரைப்படங்களா? 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண போக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமலை நேரம். நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will participate in the centenary celebrations of the Union Public Service Commission UPSC at Bharat Mandapam in New Delhi today. He will also address the gathering on the occasion. The program will mark the culmination of year-long celebrations that commenced on 1st October last year, commemorating 100 years since the establishment of the UPSC in 1926. Mr. Modi will also release a UPSC centenary commemorative coin, a commemorative stamp and a book titled 100 Landmark Judgments Shaping the Policies of UPSC and Public Service Commissions in India. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, yesterday approved an increase in the minimum support prices, MSPs, for all mandated rabi crops for the marketing season 2027-28. Briefing the media in New Delhi after the Union Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwani Vaishnaw said the decision has been taken to ensure remunerative prices for farmers for their produce. He said the highest absolute increase in MSP has been announced for safflower at ₹675 per quintal, followed by rapeseed and mustard at ₹413 per quintal. The minister said the MSP for lentil or masoor has been increased by ₹390 per quintal, barley by ₹136 per quintal, gram by ₹83 per quintal and wheat by ₹25 per quintal. The minister said the CCEA has also approved the implementation of the Intelligent Traffic Management System, ITMS, project by the Delhi Police at an estimated cost of over 1,789 crore rupees, inclusive of taxes. Mr. Vaishnaw said the Union Cabinet also approved the Green Energy Corridor GEC Phase 3 scheme. Defence Minister Rajnath Singh will attend the 279th Annual Day of the Defence Accounts Department, DAD, in New Delhi today. On the occasion, the Defence Minister is scheduled to launch various IT initiatives of DAD. These include the integration of the Indian Army Financial Information System with the department's Saksham platform, the revamped National Compilation System for the Ministry of Defence and Payment Routing, an integrated system management platform for introducing Treasury single account payments in the Ministry of Defence. New Delhi will host a textile conclave today to discuss emerging technologies in the textile sector. Addressing a press conference in New Delhi, National General Secretary of Laghu Udyog Bharti Om Prakash Gupta informed the conclave will bring together 400 micro and small industries associated with the textile sector from across the country. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall along with thunderstorms and lightning over coastal Karnataka, Kerala, Mahe, interior Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD predicted similar conditions in Nagaland, Manipur, Mizoram and Tripura today. The IMD said Rayalaseema, interior Karnataka, Orissa, Arunachal Pradesh, Assam and Meghalaya are likely to witness thunderstorms accompanied by gusty winds and lightning. In men's cricket, India crushed the West Indies by 8 wickets in the second ODI of the 3-match series at Barsapara Cricket Stadium in Guwahati last night, taking an unassailable 2-0 lead. Put into bat, West Indies posted their highest ever ODI total of 405/7. India comfortably chased down the target in 43.3 overs, losing only 2 wickets.
2: India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals yesterday. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. And that is the end of this news bulletin.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
4: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
5: ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது உடல், மனம், உணர்ச்சி நல்வாழ்வை சமநிலையில் வைத்திருப்பதாகும். முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி மூலம் மட்டுமே நாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும். சத்தான சமச்சீர் உணவு தேவை. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நார்ச்சத்து ஆகியவை நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், கீரை ஆகியவற்றை உண்ண வேண்டும். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். தினமும் போதுமான அளவு, குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றலை அதிகரிக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கும் மன அமைதிக்கும் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தியானம், பிடித்தமான பொழுதுபோக்குகள், நேர்மறை எண்ணங்கள் மூலம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம். சரிவிகித உணவை தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன்தரக்கூடியவை. Omega-3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே Omega-3 அதிகமுள்ள மீன்கள், ஆளிவிதை, சியாவிதை, அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றுக்கும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இவை மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை உள்ளடக்கியுள்ளது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு குறைவதுடன் வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியம் வெறும் காவியங்களையும் அழகியலையும் மட்டும் பேசாமல் மனிதன் எவ்வாறு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளையும் ஆரோக்கிய செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. வள்ளுவர் மருந்து என்ற தனி அதிகாரத்திலே ஆரோக்கியத்திற்கான பொன்னான விதிகளை கூறியுள்ளார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது குறள். முன் உண்ட உணவு நன்றாக செரித்ததை அறிந்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லையாம். அளவுக்கு மீறி உண்டால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து நோய் உண்டாகும். பசி எடுத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இது நல்ல செரிமானம், உடல் நலம், நீண்ட ஆயுள் ஆகிய நன்மைகளை தருகிறது. பசியுடன் சாப்பிடும்போது எந்த உணவும் மிகச் சுவையாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு நச்சாக மாறும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்பது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் கூறப்படும் பிரபல மூலிகை பாடல் வரிகளாகும். இதனை உண்டு வந்தால் என்றும் இளமையோடு வாழலாம் என்பது சித்தர் வாக்கு. திரிகடுகம், ஏலாதி என்பன 3-6 மூலிகைகளின் கூட்டு போல உடல் நோயை நீக்கி மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் கருத்துக்களை பேசுகிறது. ஆசாரக்கோவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் உடலையும் மனதையும் நேசிக்க தொடங்குங்கள். வரும் நாட்கள் ஆரோக்கியமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

நிலையத்தில் நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளை அருளிசை பக்தி பாடல்கள் கொண்டு துவங்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெய ஜெய ராகவேந்திரா தொகுப்பிலிருந்து ஆலயம் என்றால்.

அடுத்த பாடலுக்கு முன்பாக ஒரு சிந்தனையை பற்றி அறிந்து கொள்வோம் நேர்களே. எந்த சூழ்நிலையிலும் யாருடைய குணம் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கிறதோ அவனே உண்மையில் சிறந்த மனிதன். குணத்தை உருவாக்குவதில் செயலின் பங்கு முக்கியமானதாகும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களையும் தன்னை நோக்கி கவர்ந்தெழுத்து தன்னுள்ளே அவற்றை ஒருங்கிணைத்து மாபெரும் சக்தியாக வெளியே அனுப்புகின்ற ஒரு மையம் போலதான் மனிதன் இருக்கிறான். அந்த மையம்தான் உண்மை மனிதன், எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன். பிரபஞ்சம் முழுவதையும் அவன் தன்னை நோக்கி கவர்ந்தெழுக்கிறான்.

இயேசு என்னும் பரிகாரி என்ற தொகுப்பிலிருந்து ஜாலி அப்ரகாமின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள் நேயர்களே. மனம் என்பது உடலின் மிகவும் நுண்மையான ஒரு பகுதி. உடல் நோயுற்றால் மனம் சஞ்சலம் அடைகிறது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் நலமாக வலிமையாக இருக்கிறது. கோபம் வரும்போது மனம் சஞ்சலம் அடைகிறது. அதுபோல மனம் கலங்கினால் உடலும் கெடுகிறது. போதிய அளவிற்கு உடம்பை அடக்கிய பின்னர் மனதை உங்கள் வசப்படுத்தலாம். மனதை வசப்படுத்தினால் அது நமது கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதன் பிறகு நாம் விரும்புவது போல் மனம் நமது வேலைகளை செய்து தரும் என்ற சிந்தனையுடன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம் நேர்களே.

0: இஎம் பாஷா அவர்கள் பாடிய அந்த பாடல். அதனைத் தொடர்ந்து மற்றொரு சிந்தனையை பற்றி அறிந்து கொள்வோம் நேர்களே. மனிதனுக்குள் புதைந்திருக்கும் பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்துவது கல்வியாகும். எத்தகைய பயிற்சியின் மூலம் மன உறுதியின் வேகத்தையும் அதன் வெளிப்பாட்டு தன்மையையும் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு பயன் தரும் வகையில் அமைகிறதோ அந்த பயிற்சி தான் கல்வி என்று அழைக்கப்படும். மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் கல்வியின் அடிப்படை லட்சியமாகும். எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை தனது சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும் என்றொரு சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம் நேர்களே.
1: லட்சுமி பார்வதி உமைனி பஞ்சாட்சரபட்சணி நீலிவராகி திரிபுர சுந்தரினி காளி பைரவி காத்திட வருவாய் கனக துர்கையே.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கு வானிலை பற்றிய முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு வீசக்கூடும்.

இனி வானிலை எச்சரிக்கைகள். விவசாயிகள் மீது விவசாயிகளுக்கானவை. பயிர் தொழிலில் போதிய வடிகால் வசதியை வழங்குதல் வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டு போன்றவை அளவான முறையில் செய்யப்பட வேண்டும். அதிகப்படியான இரசாயனங்களின் பயன்பாடு நிலத்தின் மீது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம்.

தோட்டக்கலைத்துறை விவசாயிகளுக்கு பயிர் தொழிலில் வழங்கியுள்ள சில ஆலோசனைகளை பற்றி அறிந்து கொள்வோம். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை செய்ய பயிர் விதைத்த 40 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானிரிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இடப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 ஆகிய நாட்களில் மேங்கோசப் 2 கிராம் மருந்தை 1 லிட்டர் நீரில் அல்லது குளோரோ தலோனில் மருந்தை 2 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் இலை வழி தெளிப்பாக தெளிக்கப்பட வேண்டும். பீட்ரூட் பயிரில் செக்காஸ்போரா இலைப்புள்ளி நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் அழுகல் நோயை கட்டுப்படுத்த போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள் நேர்களே.

0: எல் சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுகளின்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் இகேஒய்சி பணியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் தங்களுடைய தகவல்களை விரைந்து பதிவேற்றம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முகமது சலாம் என்பவருக்கும் சிறப்பு பதக்கங்களை வென்ற ராகுல், அர்ஜுன், சுரேந்திரன், ஜாய் தாஸ் ஆகியோருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 12 போட்டியாளர்களில் 5 போட்டியாளர்கள் சிறப்பான சாதனைகளை படைத்து பெருமை சேர்த்துள்ளதாகவும் இது திறன் சார்ந்த துறைகளில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்றிரவு மணி 11:55 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும் சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கு இன்று மாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் வரும் 4 இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதை ஊக்குவிப்பதை இந்நாளின் நோக்கமாகும். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% மக்களுக்கு தேவைப்படும் இரத்த அலகுகள் இருப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 முதல் 65 வரை உள்ள தகுதியுடைய அனைவரும் தன்னார்வமாக இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் பங்கேற்குமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நவராத்திரி பண்டிகையையொட்டி கொலு பொம்மைகளின் விற்பனை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு வடிவங்களில் ஆயிரக்கணக்கான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 11 தேதி தொடங்கி 9 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி சிவன் கோவில் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மை விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆன்மீகத்தை விளக்கும் தெய்வங்களின் சிலைகள், கலை கலாச்சாரத்தை விளக்கும் பல்வேறு பொம்மைகள் இந்த கொலு விற்பனையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காஞ்சிபுரம், பன்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மொத்தமாக வாங்கி வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 50 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலும், 5 அங்குலம் முதல் 2.5 அடி உயரம் வரையிலும் பல்வேறு வகையான பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கைவினை கலையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக விளங்குகின்றன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச்செய்திகள். அமெரிக்காவில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோம்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சார்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜிம்பாப்வேயில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பயணிகளும் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் பத்மநாபபுரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தையொட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மா 101 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது உலக வெப்பமயமாதலில் மிக முக்கிய காரணியான எல்நினோ விளைவு குறித்து தகவல்களை வழங்குகிறார் கூடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
2: வணக்கம், என்னோட பேர் பரத், நான் கூடலூர் பகுதியிலிருந்து வரேன். இன்னைக்கு நம்ம உலக வெப்பமயமாதல்ல மிக முக்கிய ஒரு காரணியா அமைகிற எல்நினோ அதோட விளைவுகளை பத்தியும் பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களாலையும் WHMO அவங்களாலையும் August 2026 தரவுகளின்படி கடல் மட்ட வெப்பநிலையானது அதிகபட்சம் உயர்ந்திருக்கு. இந்த வெப்பநிலை உயர்வு காரணத்தினால உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான நகரங்கள் மற்றும் பகுதிகளில் சரியாக அதோட வெப்பநிலை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கிற காரணத்தினால் அந்த நாடுகளோட காலநிலை, மக்களோட வாழ்வாதாரம், விவசாயம் போன்ற பல விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுறதா அவங்க அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால காலநிலை மாற்றம், விவசாய பிரச்சனைகள், உயர் வெப்பநிலை, அது மாதிரியான பலவிதமான விளைவுகள் வந்து ஏற்படுறதுன்னு கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதனால வெள்ள அபாயம், வறட்சி, அதிகபட்ச வெப்பநிலை போன்ற விளைவுகளும் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருங்காலங்கள்ல இதோட விளைவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வர ஆண்டுல பிப்ரவரி மாதத்துல இதோட விளைவானது முழுமையடையும், 100% முழுமையடையும் அப்படின்னு ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க. வெப்பமண்டல பசிபிக் பகுதிகளில் ஏற்படுற அதிகபட்ச உயர் வெப்பநிலை தான் இந்த எல்நில விளைவுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது. இதனால ஏற்படுற மிக முக்கிய விஷயங்கள் ஒண்ணு காலநிலை மாற்றம். ஒவ்வொரு நாடுகள்ல இயல்பாய் இந்த வருடத்துல நேரத்துல மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எல்நினோ அப்படிங்கிற விஷயத்தினால அந்த காலநிலையானது மாறுபடுது. அதனால உதாரணம் இப்ப இந்த மாசம் பெய்ய வேண்டிய மழை 3 மாசத்துக்கு தள்ளி போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா விவசாயம் பெரிதளவுல பாதிக்கப்படுது. இதனால விவசாயம் பெரிதளவு பாதிக்கப்படுறதுனால நாட்டோட பொருளாதாரமும் சேர்ந்து பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கணிசமான அளவுக்கு வெப்பநிலை உயரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வெப்பநிலை உயரனாலேயே மிகப்பெரிய வறட்சியும் ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. WMO அது மட்டும் இல்லாம நமது நாட்டில் இருக்கிற வானிலை ஆராய்ச்சி மையம், நீர் ஆராய்ச்சி மையம் போன்ற பல விதமான அமைப்புகளும் இதேதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு மிக முக்கிய ஒரு எச்சரிக்கையும் அவங்க தெரிவிச்சிருக்கு. உலக வானிலை அமைப்பின் உலகளாவிய உற்பத்தி மையங்களின் கணிப்புகளின்படி எல்நினோ பிப்ரவரி 27 வரை நீடிப்பதற்கு கிட்டத்தட்ட 100% என்ற மிக அதிக நிகழ்தகவு உள்ளது. உலக வானிலை அமைப்பின் எல்நினோ குறித்து இவ்வளவு திட்டமிட்டமாக இருப்பது இதுவே முதல் முறையாகும். வெப்பமண்டல பசிபிக் பகுதி முழுவதும் நிலவும் அசாதாரணமான வெப்பமான கடல் சூழல்களால் தூண்டப்படும் எல்நினோ வரும் மாதங்களில் மேலும் வலுப்பெற்று மிகவும் தீவிரமான நிலையை அடையும் என்றும் இந்த ஆண்டின் இறுதியில் அதன் உச்சத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காலநிலை தாக்கங்கள் 2027 வரையிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்நினோ நம் கண் முன்னே பிரம்மாண்டமாக மாறி வருகிறது. அறிவியல் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. இந்த பூமி இதுவரை கண்டிராத ஒரு சூழல் இப்போது ஏற்பட உள்ளது. இந்த நீர் வெப்பமடைந்து வருகிறது. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. உலகம் தீவிர வானிலையின் அபாய மண்டலத்தில் உள்ளது. அதிகரித்து வரும் அபாயங்களுக்கும் காலநிலைக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களை பாதுகாப்பதற்காக உறுதி கொண்டு பல நாடுகள் போராடி வருகின்றன. ஸ்பானிய மொழியில் எல்நினோ என்றால் ஆண் குழந்தை என்று பொருள். ஆனால் இது உலகெங்கிலும் உள்ள சமூகங்களுக்கும் பொருளாதாரங்களுக்கும் ஒரு பெரும் அடியை கொடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. வறட்சி மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் சீர்குலைவுகளையும் பேரழிவுகளையும் நாம் ஏற்கனவே காண்கிறோம். எல்நினோ தீவிரமடையும் போது இந்த பாதிப்புகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த அசாதாரணமான எல்நினோவிற்கு அசாதாரணமான தயாரிப்பும் பதிலளிப்பும் தேவைப்படுகிறது. உலக வானிலை அமைப்பின் 76 ஆண்டுகால வரலாற்றில் உயிர்களையும் வாழ்வாதாரங்களையும் காப்பாற்றுவதற்கான சேவைகளையும் வழங்குவதில் முன்னணியில் இருக்கும் தேசிய வானிலை மற்றும் நீர்வள சேவைகளுடன் இணைந்து இத்தகைய ஒரு பெரிய அளவிலான அணிதிரட்டலை நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் தொடங்கியதில்லை. பேரிடர் மேலாண்மை மற்றும் வேளாண்மை, சுகாதாரம், எரிசக்தி, நீர்வளங்கள் போன்ற பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய துறைகளுக்கு ஆதரவளிக்க தேவையான பருவநிலை சார்ந்த தகவல்களையும் புரிதல்களையும் வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதாபிமான அமைப்பில் உள்ள கூட்டாளிகளுடன் நெருக்கமாக பணியாற்ற உலக வானிலை அமைப்பு உறுதி பூண்டுள்ளது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை உலக வெப்பமயமாதலில் மிக முக்கிய காரணியான எல்நினோ விளைவு குறித்து தகவல்களை வழங்கினார் கூடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜெ பரத் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காலை கதிர்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
4: இன்று மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு மனிதனுக்கு தோல், இது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த தோல் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது, இந்த தோலை நாம் எப்படி பாதுகாக்க முடியும், இந்த தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை எப்படி சரி செய்வது, ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி பாதுகாத்து இந்த தோலில் எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வராதபடிக்கு, தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் வராதபடிக்கு எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முக்கியமா இந்த தோல் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளுறுப்புகளை காட்டிலும் வெளி உறுப்புகளை காட்டிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது ஒரு மனிதனை முழுமையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கையான கவசமாக கூட நாம் சொல்லலாம். முக்கியமா தோலின் மிக முக்கியமான செயல்கள் என்று பார்க்கும்போது, இது பாதுகாப்பு கொடுக்குது மனிதனுக்கு, வெப்பநிலையிலிருந்து பாதுகாக்குது, உணர்ச்சிகள் மற்றும் விட்டமின் டி. முக்கியமா பாதுகாப்பு என்று சொல்லும் போது, ஒரு உடலிலும் மனிதனுடைய உடலுக்குள்ளும் சரி வெளிப்புறத்திலும் சரி கிருமிகள் பாக்டீரியாக்கள் மற்றும் நச்சு பொருட்கள் தாக்குவதன் மூலம் இந்த தோல் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது. இந்த பாக்டீரியாக்கள் நச்சு பொருட்கள் கிருமிகள் இவை வந்து தோலினுடைய உட்புறத்தில் செல்லாதபடிக்கு இந்த தோல் தான் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது வெப்பநிலை. ஒரு மனிதனுடைய உடலில் அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வேர்வையை கூட வெளியேற்ற இந்த தோலினால் மாத்திரம்தான் முடியும். முக்கியமாக ஒரு மனிதன் எல்லாவித சூழ்நிலைகளிலும் காற்று, பனி, வெப்பம், குளிர் இவற்றிலிருந்து மீண்டு வர வேண்டுமானால் இந்த தோல் தான் முழு கவசமாக இருந்து எல்லாவித சூழ்நிலையிலும் கால சூழ்நிலையில் ஒரு மனிதனை முற்றிலுமாக பாதுகாக்கிறது. அதிகமான வெப்பம், குளிர், பனி, காற்று இதெல்லாம் நம்ம உடம்புல தாக்கும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த தோலுக்கு இருக்கிறது. அடுத்தது உணர்ச்சி. ஒரு மனிதனுடைய உணர்வுகளை தோலின் மூலம் தான் அறிய முடியும். மற்றவங்க தொடும்போதாகட்டும், வலி, அதிகப்படியான வெயிலில் ஏற்படக்கூடிய தாக்கம் இவற்றிலிருந்தெல்லாம் ஒரு மனிதன் மீண்டு வர வேண்டுமானால் முக்கியமாக இந்த தோல் பகுதி மிக அவசியமாக கருதப்படுகிறது. இந்த தோலின் மூலம்தான் மனிதன் ஒவ்வொரு காரியத்தையும் உணரக்கூடியதாக இருக்கிறான். முக்கியமாக ஒரு பூச்சிக்கடி, அரிப்பு, உடலில் எந்த பகுதியிலும் என்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் இந்த தோலின் மூலம்தான் உணர முடிகிறது. அடுத்தது விட்டமின் டி. இந்த விட்டமின் டி வந்து சூரியன் கதிர்களின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இது இந்த தோலின் மூலம் உட்புகுந்து உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. இந்த தோல் 3 அடுக்குகளாக கொண்டுள்ளது. ஒரு மனிதனின் தோல் முக்கியமாக 3 பகுதிகளை கொண்டிருக்கும் போது அது வெளிப்புற தோல், உட்புற தோல், அடித்தோல் என்று பார்க்கிறோம். முக்கியமாக வெளிப்புற தோல் என்று சொல்லும் போது இது ஒரு தோலின் வெளிப்புற அடுக்கு ஆகும். இது ஒரு மனிதனுக்கு தலையிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய ஒரு தோலாக கருதப்படுகிறது. இந்த தோலானது நமக்கு நிறத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம்.
1: நலமுடன் வாழ.
3: நீர்கள் இதுவரை தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
2: The Rights of the Persons with Disabilities Act 2016 இல்ல செக்ஷன் நெக்ஸ்ட் செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் க்ரூவேலிட்டி அண்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். அவங்கள க்ரூவேலா ட்ரீட் பண்றதும் இல்ல அவங்கள ஹியூமன்ஸாவே ட்ரீட் பண்ணாம ஒதுக்கி வைக்கிறது வந்துட்டு அதை பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் 6. செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அப்யூஸ் வயலன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்கள வந்துட்டு அப்யூஸ் பண்ண பார்க்கறது இல்லை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக வந்துட்டு வயலன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்கறது இல்லை எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது எப்படி சொல்றது, இப்போ ஒருத்தவங்க பிளைண்டாக போறாங்கன்னா அவங்கள வந்துட்டு வேர்பலா அப்யூஸ் பண்ண பார்க்கறது, இவங்களுக்கு கண்ணு தெரியாது இவங்களுக்கு என்ன இவங்கெல்லாம் என்ன பண்ணிட போறாங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதை பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் 7. செக்ஷன் 8 வந்துட்டு என்ன சொல்றது,

0: ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி. அந்த டிஸ்ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும், அவங்களுக்காண்டி ஒரு சேஃப்டியும் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 8. செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் ஹோம் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கும் ஒரு தனி வீடு வேணும், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 9. செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் தான், அவங்களும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் ரைட் டு ஹாவ் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 10. செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் அக்சசபிலிட்டி இன் ஓட்டிங், ஓட்டிங்களுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் 12 பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏதாச்சும் நீதிமன்றம் மூலியமா ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் வேணும், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் தேடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீதிமன்றம் மூலியமாகவும் அவங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் தேடலாம். இது எல்லாமே வந்துட்டு ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 16 டியூட்டி ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ். இப்ப வந்துட்டு ஒரு டிசேபிள்டு பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு கல்வி கத்துக்க ஒரு இன்ஸ்டிடியூட் போறாங்க, அது ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வைக்காம அவங்களையும் சக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதாவது ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு இந்த சாப்டர் 3 சொல்றது. அதுலயும் அதுவும் மெயினா அந்த செக்ஷன் 16 என்னன்னா அட்மிட் தெம் இன் இன்ஸ்டிடியூட், அவங்க டிசேபிள்டு பர்சன் அப்படிங்கறனால நம்ம வந்துட்டு இல்ல இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சீட் தர முடியாது, இவங்களெல்லாம் வந்துட்டு காலேஜ்லயும் இல்ல ஸ்கூல்லயும் இல்ல இன்ஸ்டிடியூட்லயும் வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னால நான் அவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு அட்மிஷன் இருக்கு, அதுல அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு அட்மிஷன் போட இடம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொவைட் ரீசனபிள் அக்கமடேஷன், இப்போ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த டிசேபிள்டு பர்சனுக்கும் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு அக்கமடேஷன் ட்ரீட் பண்றது. அந்த அக்கமடேஷன் வந்துட்டு இப்ப நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த டிசேபிள்டு பர்சனுக்கும் அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மானிட்டர் ரிகார்டிங் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நார்மலா இருக்கிறவங்களுக்கும் இந்த டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கும் சம்டைம்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி நார்மலா டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கும் போது அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றது வந்துட்டு சாப்டர் 3.
1: சட்டம் அறிவோம். இதுவரை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 3 மணிக்கு சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் துறையின் ஓய்வு பெற்ற இணை இயக்குனர் டாக்டர் பழனிசாமி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு இன்று மாலை 4:02 சர்வதேச இசை தினத்தையொட்டி பின்னணி பாடகர் ரித்விக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு நினைவு நாணயம், அஞ்சல் தலை மற்றும் புத்தகத்தை வெளியிடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநில குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய அரசு உயரதிகாரிகள், கல்வியாளர்கள், யுபிஎஸ்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்புகளை தேடும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேர்வதற்கு தாமாக முன்வந்து முயற்சிப்பது ஆபத்தானது என்றும், அரசு சாரா நிறுவனங்களால் ரஷ்ய ராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வெளியுறவு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாதவர்களிடமிருந்து வேலைவாய்ப்புகளை ஏற்பதற்கு முன்பாக இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இந்தியா போலந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வர்த்தகங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா போலந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிப்பதற்கான மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள ஜவுளித்துறையுடன் தொடர்புடைய 400 சிறு குறு தொழில்துறையினர் இதில் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஏற்படும் சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறை தொடர்பான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விளக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். அப்போது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரத்யேகமாக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை உரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும் காவல்துறையினரின் ரோந்து பணியை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். கடைகோடி பகுதிகள் உட்பட நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவையை அளிக்குமாறு போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கல்லூரிகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குழுவை உருவாக்குமாறும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்புத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதிலும் மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாதுகாப்புத்துறை சொத்துகள் சேவை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் உரையாடினார். தொழில்நுட்பம் மூலம் பொறுப்புணர்வை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், அதற்கு மாற்றாக அமையாது என்று தெரிவித்தார். இளம் அதிகாரிகள் அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநில அளவிலான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் 10 நாட்கள் சிறப்பு முகாம் தமிழ்நாட்டின் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொள்வது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்தது என்றும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ல எனக்கு ஆர்பிசி சர்டிபிகேட் வந்திருந்தாங்க. ஆர்பிசி சர்டிபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அதனால நெக்ஸ்ட் என்னோட கெரியர் பாத் சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃபிளை பண்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபிளை பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டேன்.
3: சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்றது, அப்புறம் அதை எப்படி நாங்க ஃபிளை பண்றது அப்படின்றது முதற்கொண்டும் எங்களுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுத்தாங்க.
0: துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று அந்த துணை விமானி கேப்டனை கத்தியால் குத்தியதால் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக விமானம் சுமார் 17,400 அடி கீழே இறங்கியதாகவும் அப்போது பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானியின் அறைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய துணை விமானியை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் நுழைந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. காயமடைந்த விமானத்தின் கேப்டன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் நோக்கி சென்ற விமானத்தில் இருந்த 174 பேரின் உயிரை காப்பாற்றிய இந்தியரான கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு கதாநாயகன் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் பாராட்டியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும் மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஒமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறு

0: முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக மாரி 2 திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எம் எம் மானசியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கோலி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் அனிருத் ரவிச்சந்திரன், டி ராஜேந்தர் மற்றும் அறிவு ஆகியோர் பாடியுள்ளனர்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இன்னத்தை தேதியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் கன்ஃபர்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நியாய விலை கடைகளில் வந்து இகேஒய்சி பண்ணுறது வந்து மேண்டாட்டரி பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து மத்திய அரசனுடைய ஒரு அறிவிப்பு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே இகேஒய்சி வந்து பண்ணணும். ஸோ ஒரு 6 மாதமாக யார் வந்து ரேஷன் கார்டில் யூஸ் பண்ணி ரேஷன் கடையில் பொருளெல்லாம் வாங்காமல் இருக்காங்களோ, ஸோ அவங்களாமே பண்ணியே ஆகணும். ஸோ அவங்க வந்து அலைவாக இருக்காங்களா விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக வந்து அக்டோபர் 1 வரைக்கும், செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் 1 வந்து பொருட்கள் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த குடும்ப அட்டைதாரருக்கும் வந்து ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவது வந்து தடை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பொருள் வாங்க போகும்போது உங்களுடைய இகேஒய்சி நடைமுறை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இது வந்து 2 வகையான கார்டுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. PHH அப்படிங்கிற கார்டுக்கும் AAY அப்படிங்கிற கார்டு, 2 கார்டும் இருக்குங்களா? ஸோ இந்த 2 கார்டுக்கும் வந்து பொருட்கள் வழங்குவது தடை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலோட குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஓ மணப்பெண்ணை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஷாஷா திருப்பதியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு இசை விஷால் சந்திரசேகர்.

0: 91.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

தாங்கள் பெருநிதி செல்வருக்கு கொடுத்துவிட்டு வந்திருந்த வாக்கு நினைவு வரவே அருவாளனும் அவன் தோழனும் மெல்ல அங்கிருந்து நழுவினர். காளிக்கோட்டத்தில் நகைபீழம்பருடைய கோர மரணத்தைக் கண்டுவிட்டு பட்டினப்பாக்கத்து பெருமாளிகைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அருவாளனுடைய மனம் மிகவும் தளர்ந்து போயிருந்தது. தான் இன்றுவரை வாழ்ந்ததும் இனிமேல் வாழப்போவதுமாகிய வாழ்க்கையின் மேலேயே அவனுக்கு வெறுப்பாயிருந்தது. நகைவேழம்பருடைய சாவை அவர் ஒருவருடைய சொந்த அழிவாக மட்டும் அவனால் நினைக்க முடியவில்லை. அந்த ஒருவருடைய சாவில் தன்னை போன்ற பலருடைய நம்பிக்கைகளும் சேர்ந்து செத்து அழிந்திருப்பதாக அவன் எண்ணினான். சாவதற்கு முன்னால் அந்த ஒற்றைக்கண் மனிதர் அவனிடம் பேசிய பேச்சுக்களால் அவனுடைய மனதில் பெருநிதி செல்வர் மேலேயும் வெறுப்பும் அவநம்பிக்கையும் பெருகுமாறு செய்துவிட்டு போயிருந்தார். சாவதற்கு முன் அவர் பேசியிருந்த பேச்சுக்கள் இன்னும் கூட அவன் செவிகளில் ஒலிப்பன போலிருந்தன. அவன் நினைக்கிறானான், அந்த செல்வருக்கு நான் சோற்றுக்கடன் பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்று இப்போது என்னுடைய உடலில் இருக்கிற சோற்று செருக்கு அவர் அளித்தது. ஆனாலும் இந்த வினாடியே அவருடைய வழிகளிலிருந்து நான் விலகிவிட வேண்டும் போல் எனக்கு அவர் மேல் வெறுப்பாக இருக்கிறது. அடிமையாக இருந்து அடைகிற சுகம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது நோய்தான் என்று சாவதற்கு முன் அவர் கூறினாரே, எனக்கும் ஒரு நாள் இந்த கதி நேரலாம் என்று கூட சொன்னாரே என்று பலவிதமாக சிந்தித்துக் கொண்டே சென்றபொழுது அருவாளனுடைய மனதில் பெருநிதி செல்வரை பற்றிய மதிப்பு சிறிது சிறிதாக தேய்ந்து அழிந்துவிட்டது. பட்டினப்பாக்கத்து பெருமாளிகையை அடைகிறவரை அருவாள மரவன் தன் தோழனிடம் அப்போது தன் மனதில் கிளர்ந்த எண்ணங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போனான். அப்படி பேசாமல் தனக்குள்ளேயே தன் சிந்தனைகளை அடக்கிக் கொண்டு போவதற்கு அப்போது அவனால் முடியவில்லை. அருவாளனும் அவன் தோழனும் பெருமாளிகைக்குள் நுழைந்தபோது பூம்புகாரின் கிழக்கு வானத்தில் பகல் பிறந்து கொண்டிருந்தது. விடிய விடிய தங்களை எதிர்பார்த்து விழித்திருந்த சோர்வை பெருநிதி செல்வரின் முகத்திலும் சிவந்து போயிருந்த விழிகளிலும் அவர்கள் கண்டார்கள். அப்போதிருந்த மனநிலையில் அருவாளனுக்கு அவர் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. போன காரியம் என்னாயிற்று என்பதை கண் பார்வையில் குறிப்பாலேயே அவர்களிடம் வினவினார் பெருநிதி செல்வர். வார்த்தைகளை செலவழிக்காமலேயே பிறந்த குறிப்பு கேள்வியாய் இருந்தது. உங்கள் கவலை தீர்ந்துவிட்டது என்று அவர் முகத்தை பார்க்க விரும்பாதவன் போல தரையை பார்த்துக்கொண்டே மறுமொழி கூறினான் அருவாளன். அப்போது அவருடைய சோர்வையும் தளர்ச்சியையும் உற்சாகமின்மையையும் அவரே கண்டு புரிந்து கொண்டு விட்டார். நீயும் உன் தோழனும் நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே காரியத்தை முடித்துக்கொண்டுதான் வெற்றியோடு திரும்ப வந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் உங்கள் இருவர் முகங்களிலும் நான் உற்சாகத்தையோ பெருமையையோ காண முடியவில்லையே, அது ஏன்? சிறிது தயங்கிய பின் அருவாளன் அவருடைய கேள்விக்கு விடை கூறினான். ஐயா, சில காரியங்களை செய்த பின் அப்படி செய்ததற்காக எந்தவிதத்திலும் பெருமைப்பட முடிவது இல்லை. மேலும் அந்த மனிதருடைய சாவு இயல்பாகவே நேர்ந்துவிட்டது. நாங்கள் எதுவும் செய்வதற்கு முயலும் முன்பே அவர் தாமாகவே அழிந்து போய்விட்டார் என்று தொடங்கி காளிக்கோட்டத்தில் நடந்தவற்றையெல்லாம் அவரிடம் சொன்னான். அப்படி சொல்லிய போது நகைவேழம்பருடைய கடைசி ஆசையையும் அதற்காக தாங்களே வன்னிமன்றத்துக்கு போய் பைரவியை அவரிடத்து அழைத்துக் கொண்டு வந்ததையும் மட்டும் அவரிடம் கூறாமலேயே மறைத்துவிட்டான் அருவாளன். சிறிது நேரம் இரு அருவாளா, இதோ வருகிறேன் என்று கூறி அவர்களை அங்கேயே நிறுத்திவிட்டு உட்பக்கமாக சென்றார் பெருநிதி செல்வர். அவர் எதற்காக அப்போது உள்ளே செல்கிறார் என்பது அருவாளனுக்கும் ஏறத்தாழ அனுமானமாக தெரிந்தது. அவன் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டான். இந்த முறை அவரிடம் தான் எதற்காகவும் நன்றி கடன் படக்கூடாது என்று தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு அவன் தலை நிமிர்ந்த போது கை நிறைய பொற்காசுகளோடும்

வாய் நிறைய வாணிக சிரிப்புடனும் பெருநிதிச் செல்வர் உள்ளே இருந்து வெளியே வந்து அவன் எதிரே நின்று கொண்டிருந்தார். இந்தா, இவற்றை பெற்றுக்கொள். அவருடைய கைகள் பொற்காசுகளோடு அவனுக்கு முன்னீண்டன. அவன் அவற்றை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் சிறிதும் எதிர்பாராத வேறு ஒரு காரியத்தை அருவாளன் அப்போது செய்தான். ஐயா, பல ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் என்னுடைய இடுப்பு கச்சையில் அணிவித்த இந்த கொடுவாளை இன்று உங்களிடமே திருப்பி அளித்து விடுகிறேன். இத்தகைய காரியங்களை செய்யும் துணிவு நேற்றிலிருந்து என்னை கைவிட்டு விட்டது. தயை கூர்ந்து என்னை விட்டுவிடுங்கள். மறுபடியும் உங்களிடம் நன்றி கடன் படச் சொல்லாதீர்கள் என்று கூறியவாறே தன் வாளை உரையிலிருந்து கழற்றி அவர் காலடியில் இட்டான் அருவாளன். தொடர்ந்து அவனுடன் அருகில் நின்ற தோழனின் வாளும் அதேபோல கழற்றப்பட்டு அவருடைய காலடியில் வந்து விழுந்தது. இப்படி செய்துவிட்டு அருவாளனும் அவன் நண்பனும் கைகட்டி பணிவாக அவர் எதிரே நின்றபோது அவர் பெரும் சீற்றம் கொண்டார். காசுகளை கீழே எரிந்துவிட்டு தம் ஊன்றுகோலை பற்றியது அவர் கை. அவருடைய கால் செருப்பின் கீழ் அவன் எரிந்த வாள் ஓங்கி மிதிப்பட்டது. அந்த ஊன்றுகோலை ஓசை எழும்படி தரையில் அழுத்தி ஊன்றிக்கொண்டே அருவாளனிடம் சினமாக பேசினார் அவர். என்னை பற்றி நீ என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நான் விரும்பியபடி நடந்து கொள்ள தவறுகிற போது நீ என் எதிரியாகிறாய் என்பதை மறவாதே. நாங்கள் யாருக்கும் எதிரியாக விரும்பவில்லை ஐயா. அடிமையாக இருந்துவிடவும் ஆசைப்படவில்லை. எங்களுக்கு விடை கொடுங்கள். இப்படி சொல்லிவிட்டு அருவாளனும் அவன் தோழனும் அவருடைய விடையை எதிர்பார்க்காமலேயே விரைந்து அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். இந்த செயல் அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. எதிர்பாராத இந்த அதிர்ச்சியால் விடிந்து பிறந்து கொண்டிருந்த பகல் பொழுது திடீரென்று இருண்டு போய்விட்டார் போலிருந்தது பெருநிதிச் செல்வருக்கு. அவருடைய நெஞ்சில் கவலைகள் இன்று மீண்டும் பிறந்தன.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நிலையத்தில் நேரம் 7:48. குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஞான அமுதம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுவாமிஜி சிக்காகோவிற்கு ரயில் ஏறினார். ரயிலில் வந்த ஒரு வியாபாரி அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு தாம் வழி சொல்வதாக சொன்னார். ஆனால் சிக்காகோ ரயில் நிலையம் வந்தவுடன் ஒரே அவசரமாக தம் பாட்டில் இறங்கி சென்று விட்டார். சுவாமிஜியோ வழியில் எங்கேயோ முகவரியை தொலைத்து விட்டார். சர்வமத மகாசபையின் தலைவரான டாக்டர் ஃபெரோஸ் என்பவரின் பெயரை மட்டும் சொல்லி அந்த மாநகரத்தில் இடத்தை தெரிந்து கொள்வது இயலாத காரியமாயிருந்தது. இரவு வந்தது. களைத்து போயிருந்த சுவாமிஜிக்கு ஒரே தூக்கமாக வந்தது. பேசாமல் ரயில் நிலையத்திலிருந்த ஒரு பெரிய பெட்டிக்குள் படுத்து கொண்டார். பகவான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கினார். சர்வமத மகாசபையை ஒரு கலக்கு கலக்கவிருந்தவர் அன்றிரவு அமெரிக்காவில் ஒரு அகதியைப் போல் உணவும் படுக்கையும் என்று கழித்தார். மறுநாள் காலை எழுந்த

0: உடன் புது நீரின் நறுமணத்தை உணர்ந்த சுவாமிஜி அந்த மனம் அந்த திசையை நோக்கிச் சென்றார். பணத்தில் கொழுத்த நாகரீக மக்கள் வாழும் இடம் அது. அங்கு அழுக்கடைந்த உடைகளோடு பசி கொடுமை தாங்காமல் வீடு வீடாக ஏறி பிச்சை கேட்டுக்கொண்டும் சுவாமிஜி சென்று கொண்டிருந்தார். அங்கு அவரை யாரும் லட்சியம் செய்யவே இல்லை. அந்த சாலையில் இருந்த மாளிகையின் வாசலில் காவல் காத்து கொண்டிருந்த சேவகர்கள் அவருக்கு பிக்ஷை இடாதது மட்டுமில்லை, சர்வமத மகாசபையின் அலுவலகம் இருக்கும் இடத்தை சொல்லக்கூட அவர்கள் தயாராக இல்லை. சில கருணாமூர்த்திகள் அவருடைய முகத்திலேயே கதவை சாத்தினார்கள். சுவாமிஜிக்கோ டெலிபோன் சமாச்சாரம் எதுவும் தெரியாது. எனவே அந்த விதத்திலும் தமக்கு வேண்டிய முகவரியை அவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சுவாமிஜி நீண்ட நேரம் நடந்தார். இறுதியில் இறைவா நீ என்ன செய்தாலும் சரி என்று கூறியபடியே சாலையோரத்தில் உட்கார்ந்து விட்டார். அப்போது சுவாமிஜி அமர்ந்த இடத்துக்கு நேரே சாலையில் இருந்த மாளிகையின் கதவு திறந்தது. ஞானி போன்ற தோற்றத்துடன் ஒரு பெண்மணி வெளிப்பட்டாள். வாசல் படிக்கட்டுகளில் மலமளவென்று இறங்கி வந்தார். சோர்ந்து உட்கார்ந்திருந்த சுவாமிஜியிடம் இரக்கமும் அவரது முகத்தில் கொழுந்துவிட்டு எரியும் ஞானத்திடம் மதியும் கொண்டு அவரை உள்ளே அழைத்தாள். இருவரும் அறிமுகம் செய்து கொண்டார்கள். அந்த பெண்மணி ஜார்ஜ் டபிள்யூ ஹேல் என்ற செல்வந்தரின் மனைவி. உயர்ந்த அந்தஸ்து கொண்ட அவர்களுக்கு சிகாகோவில் நிரம்ப செல்வாக்கு உண்டு. எனவே சுவாமிஜியை சர்வமத மகாசபையில் பிரதிநிதியாக அனுமதிக்கச் செய்ய தாம் முயல்வதாக கூறினாள். முதலில் ஹேலுக்கு மட்டுமின்றி அவளை நம்மிடம் கூட்டுவித்த அல்லது நம்மை அவளிடம் கூட்டுவித்த ராமகிருஷ்ணரின் திருவருளுக்கும் சேர்ந்து நன்றி தெரிவித்தார் சுவாமிஜி. ஸ்ரீமதி ஹேல், அவருடைய கணவர், குழந்தைகள், மருமகன்கள் ஆகியோர் சுவாமிஜிக்கு நெருங்கிய நண்பர்களாயினர். சுவாமிஜியின் பசியை தீர்த்தவுடன் அவரை சர்வமத மகாசபையின் தலைவரான டாக்டர் ஜே எச் வரேசிடம் கூட்டிச் சென்றாள் ஸ்ரீமதி ஹேல். ஏற்கனவே பேராசிரியர் ரைட் வேறு சுவாமிஜியை பற்றி மகாசபை முக்கியஸ்தர்களுக்கு எழுதியிருந்தார். எனவே சிகாகோவில் பிரபலமானவர்களில் ஒருத்தியாகிய ஸ்ரீமதி ஹேலின் அறிமுகம் சேரவே சுவாமி விவேகானந்தர் சர்வமத மகாசபைக்கு ஒரு பிரதிநிதியாக அனுமதிக்கப்பட்டார். எந்த காரியத்துக்காக சுவாமிஜி அமெரிக்கா வந்தாரோ அந்த காரியத்தின் ஆரம்பம் சிறப்பாக நிறைவேறிவிட்டது. உலகத்து பேரறிஞர்கள் கூடிய சர்வமத மகாசபையில் 30 வயது இளைஞராகி அவரும் பேசப்போகிறார். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து 400 ஆண்டுகள் பூர்த்தியானதை ஒட்டி 1893 சிகாகோவில் ஒரு விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவின் ஒரு பகுதியாகவும் உலக கண்காட்சியின் ஓர் அங்கமாகவுமே சர்வமத மகாசபை கூட்டப்பட்டது. உலகத்தின் பற்பல நாடுகளிலிருந்து கத்தோலிக்கர், புராட்டஸ்டன்ட் ஆகிய உள்ளிட்ட கிறிஸ்தவ மதம் தவிர இந்து மதம், ஜெயின் மதம், பௌத்தம் ஆகியவற்றோடு கன்ஃபியூஷியஸ் மதம், இண்டோ மதம் போன்ற 8 சமயங்களின் பிரதிநிதிகள் மகாசபையில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். சுவாமி விவேகானந்தரை டாக்டர் ஃபெரோஸ் அந்த உலக மாநாட்டினருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். 1893 செப்டம்பர் 11 7,000 மக்கள் கூடியிருந்த சபையில் விவேகானந்தர் பேசத் தொடங்கினார். மிகவும் சமீப காலத்தில் பிறந்த அமெரிக்க நாகரிகத்தை நோக்கி யுகயுகமாய் உயிர் வாழ்ந்துள்ள வேதாந்த சமயம் உரையாட வைத்தது. அதுவரையிலும் பேசிய பிரதிநிதிகள் அனைவரும் தங்களை கருதி உயர்பீடத்திலிருந்து பேசுவது போல அவர்களை விளித்தார்கள். அல்லது கணவான்களே, சீமாட்டிகளே என்று அழைத்தனர். சுவாமிஜிதான் அவர்களுடன் இரத்த கலப்பு உள்ளவராக, அதிலும் தத்துவ அறிவில் குறைந்தவர்கள் என்று எண்ணப்பட்ட பெண்களை முன்வைத்து சகோதரிகளே, சகோதரர்களே என்றழைத்தார். கூட்டத்தினர் உடனேயே வெறிபிடித்தார் போல மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். சிலர் ஆவேசமாக தங்களிடமிருந்து எழுந்து வாழ்க கோஷம் போட்டார்கள். உணர்ச்சிகளை அடக்கி மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டிய மகாநாடொன்றில் உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பரித்தார்கள். சமய சபையினருக்கு எங்களுக்கு நீங்கள் அளித்த இதயபூர்வமான வரவேற்பை ஏற்று இன்று நான் பேச எழுந்திருப்பது பேச ஒண்ணாத ஆனந்தத்தில் என் இதயத்தை நிரப்புகிறது. உலகத்திலேயே மிக மிக தொன்மை வாய்ந்த வேதகாலத்தை சேர்ந்த சந்நியாசிகளின் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா மதங்களுக்கும் தொன்மையான மதத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா வகுப்புகளையும் பிரிவுகளையும் சேர்ந்த கோடான கோடி இந்துக்களின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உடன் பிறந்தோரே, என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் மனனம் செய்து நினைவில் வைத்துள்ள ஒரு ஸ்லோகத்திலிருந்து, கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் மொழியும் ஒரு ஸ்லோகத்திலிருந்து சில வரிகளை உங்களுக்கு கூறுகிறேன். பல்வேறு இடங்களில் தோன்றினாலும் ஒரே கடலில் ஒன்றாக கலப்பது போல பலவிதமான மனப்பக்குவம் கொண்டவர்கள் பின்பற்றும் வழிமுறைகள் நேரானவையாகவும் குறுகலாகவும் தோன்றினாலும் ஆண்டவனே உன் ஒருவனிடம்தான் இட்டுச் செல்கின்றன. எந்த உருவில் என்னை ஒருவன் நாடினாலும் அவனை நான் சென்றடைகிறேன். இறுதியில் என் ஒருவனிடமே கொண்டுவிடும் பாதையில்தான் எல்லா மக்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். சிறிய உரைதான் அது. ஆனால் அந்த சிறிய உரையே ஒரு நொடியில் தோன்றும் மின்னலை போல கேட்பவர்களின் உள்ளத்தில் சுடர்கொடி பரப்பிவிட்டது. அந்த உரையில் துணித்த சுவாமிஜியின் உளமார்ந்த சிரத்தையும் அவரது அழகிய அழுத்தமான ஆங்கிலத்தையும் இங்கு மொழிபெயர்க்க இயலவில்லை. சுவாமி விவேகானந்தர் சர்வமத மகாசபையின் உயிர் பேச்சாளராகிவிட்டார். தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெற்ற அந்த மாநாட்டில் மக்கள் அலுப்பு கொள்ளாமல் இருப்பதற்காக விவேகானந்தர் பேசுவார் என்று அறிவித்தது கூட்டம். தீனராக அமெரிக்கா வந்த ஒருவர் தீரராக தீர்க்க தரிசியுமாகிவிட்டார். இந்து சாது ஒருவர் வந்திருக்கிறார் என்றவுடன் கூடுவிட்டு கூடுவாயும் வித்தையையும் அமிலத்தையும் கண்ணாடி துகள்களையும் விழுங்குகிற அற்புதத்தையும் காணும் ஆவலோடு மக்கள் கூடியிருந்தனர். இவர்களை சுவாமிஜி ஏமாற்றினார். ஆனால் ஏமாறி போனதற்காக அவர்களையே பெருமைப்படுமாறு ஆன்மீக தத்துவங்களை அழகாக பதமாக தெளிவாக எடுத்து தந்தார். கூடுவிட்டு கூடு பாய்வதில் இல்லை ஆத்மாவின் பெருமை. இந்த முறை வாய்த்த கூட்டை உதறிய பிறகு எந்த கூட்டிலும் புகாமல் மெய்ப்பொருளில் ஒன்றாவதுதான் அதன் பெருமை என்று உபதேசித்தார். நான் என்பது உடலா உணர்வா உள்ளமா என்று சிந்திக்க தூண்டி யாவுமாக உள்ளதே நான் என்ற ஆத்மா என்பதை அவர்களுக்கு விரித்துரைத்தார். ஆன்மீக அனுபூதியை பெற்று மெய்ப்பொருளில் ஒன்றியிருக்கும் மோட்சமே மானுடனின் லட்சியம் என்பதை பிரகடனம் செய்தார். ஆன்மீக அனுபவம் புத்தகத்தில் இருக்கிற நிலை அல்ல, நம்மில் நாமே காண வேண்டியது என்பதை அழுத்தமாக கூறி அப்படி காணும் சாதனையில் அமெரிக்க மக்களை ஈடுபடுத்தினார். மகாசபையை விட்டு வெளியே வந்த பின்பும் உலகத்தவர்களின் பாராட்டினால் அவர் அகம்பாவம் பெற்றுவிடவில்லை. வீடு வாசலின்றி திரிந்த தமக்கு ஒருபிடி அன்னமளிக்கக்கூட மறுத்த பல வீட்டு வாசற்படிகள் ஏறி இறங்கி சலித்த தமக்கு இன்று சிக்காகோ நகரத்து பெரும் பணக்காரர்களின் வீடுகளெல்லாம் திறந்திருக்கின்றன என்பதைக் கண்டும் அவர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துவிடவில்லை. அந்த ஏழைகளை எண்ணியவுடன் அவர்களுக்காக மதத்தையும் கல்வியையும் சமூக நலன்களையும் அளிக்க ஸ்தாபனங்கள் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக எழுந்தது. அதற்காகவே இனி உழைக்க வேண்டும் என்று எண்ணினார். உழைத்தார். சுவாமிஜியின் பிரயாணமும் பிரசங்கங்களும் நடந்தன. எல்லா முக்கிய நகரங்களிலும் சுவாமிஜியை கண்டன. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
2: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பு பல்கலைக்கழகம். இந்திய அளவில் இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவருடைய நடிப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்வகை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்வகை மெய்ப்பாடுலையும் இன்னும் 8-8 வகையாக சேர்ந்து நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய தமிழ் வந்து பல பேருக்கு தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த தமிழ் ரொம்ப எளிமையாக, அதே நேரத்தில் அந்த உச்சரிப்பு, அந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய தமிழுக்கு பல சான்றுகள் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் வீரசிவாஜி நாடகத்தில் நடிக்கிறார். முதல் முதலா அதுல தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் கொடுக்கிறார். அதுல ஏறத்தாழ 120 பக்க வசனத்தை ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணி மொத்தமா அவர் ஒப்பிச்சிடுறாரு. இன்னும் சொல்ல போனா சரஸ்வதி சபதம், கல்வியா செல்வமா வீரமா, இந்த மூணுக்குமான போட்டி தான் இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படம். இதுல வாய் பேச முடியாத ஒரு நபரா இருக்கிற சிவாஜி பின்னால சரஸ்வதியால வாய் பேச வச்சு பெரிய அளவர்றாரு. அவரை ஒரு சூழல்ல யானையை விட்டு இடர வைக்கணும், இப்படியான ஒரு காட்சி. இந்த படம் ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கத்துல வந்தது. இப்ப இந்த காட்சிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அரண்மனை ஷெட் போட்டாங்க. அரண்மனையில ஒரு யானைய சிவாஜிய மிதிக்க விடணும், இந்த காட்சி எடுக்கணும். ஏ.பி. நாகராஜன் நடிகர் சிவாஜி கணேசன் டூப்பு போட்டுக்கலாம், யானை கொஞ்சம் மிரண்டாலும் மிரண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நடிகர் திலகம் என்ன சொல்றாருன்னா, இல்ல நானே நடிக்கிறேன் அப்படிங்கிறார். இல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாம ஏ.பி. நாகராஜன் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படுக்கை மாதிரி அதுல கட்டி போட்டிருப்பாங்க, யானை வருது, காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நீண்ட வசனத்தை பேசுவார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த முடிக்கிற இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்து உனக்கு கொடுத்த அவ்வைக்கு நீ முத்தமிழ் கொடுத்தது உண்மையானால் அப்படிம்பாரு. அப்படிங்கிற அந்த யானை காலை தூக்கும். அப்ப யானை காலை தூக்கும் போது ஒரு பிளிர்ற ஒரு சத்தம் கேட்கும். அப்ப நில் அப்படிம்பார். அந்த நில் அப்படிங்கிறத கர்ஜனை இருக்குல்ல, அந்த கர்ஜனை அவருடைய தமிழ் ரெண்டுமே சேர்த்து யானையை பின்னோக்கி போக வச்சிருக்கு. அப்ப அந்த யானைக்கு அந்த சமிக்கைகள் புரிஞ்சு அந்த யானை திரும்ப போயிருக்கு அப்படின்னா, அவருடைய நடிப்பு எவ்வளவு அபாரமான நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு எவ்வளவு அழகானது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ராஜாராணி திரைப்படம், அது ஒரு நீண்ட வசனம் வரும். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஒரு தளத்தில் அப்படின்னு இந்த காட்சி போய்கிட்டே இருக்கும். போறப்ப கோபமா சொல்லணும், அதே மாதிரி மனைவி கூட இன்னும் நெகிழ்ந்து பேசணும். ஒரு இடங்கூட தொய்வில்லாம ஒரே ஷாட்ல படமாக்கப்பட்ட அந்த காட்சி. நீங்க குழந்தைகளுக்கு ஒருவேளை தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த காட்சியை போட்டு காட்டணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப எளிமையா தமிழ் கத்துக்குவாங்க. உடல் மொழியை மட்டுமே வச்சு மக்களுக்கு உணர்வுகளை கடத்தக்கூடிய அபாரமான ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் சொல்லலாம். நவராத்திரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதுல 9 வகையான கதாபாத்திரத்தை அவர் ஏற்றிருப்பாரு. கடைசி காட்சி, காதலி இவரை விட்டு வெளியில போயிருவாங்க. அந்த 8 நாள் எங்க போறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு மாதிரி அன்றைக்கு அலைபேசி எதுவுமே கிடையாது. காதலி இனிமே வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இவரு விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்னு மாடியில இருப்பாரு. இப்ப எதிர்பாராத விதமா காதலி சாவித்திரி உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே இவர் ஒரே நேரத்துல அந்த எதிர்பாராத இன்பத்தையும் காட்டணும், அதே நேரத்துல அந்த விஷம் சாப்பிட போனோமே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பையும் காட்டணும். கண்ணுல மனுஷன் அப்படி காட்டுவாரு. பின்னணி இசையும் இருக்காது, எதுவுமே இல்லாம இவர் முழுக்க முழுக்க அந்த கண்ணு கலங்கி அந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ள கண்ணீர் நிற்கும், அந்த கண்ணீர் சொட்டாது. அதே வேலையை சாவித்திரியும் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிதாபம், சுய பச்சாதாபம் எல்லாமே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா புன்னகைப்பார். அப்புறம் அந்த ஒரு விரல உதட்டில் வைப்பார். அதுக்கு பிறகுதான் அவர் சத்தம் போட்டு சிரிக்க, சாவித்திரி சத்தம் போட்டு சிரிக்க, கூப்பிடுறது கூட கையால சைகை செஞ்சு கூப்பிடுவார். தவிர அந்த இடத்துல ரெண்டு பேர் கிட்ட வந்து பேசிக்கிற வரைக்கும் இந்த சொல்லும் இல்லாம நம்மளை கண்கலங்க வைக்க முடியும் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கொடுத்துருப்பார். அதே மாதிரி தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம், 3 வகையான கதாபாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருப்பார். 1 அப்பா, 2 மகன்கள். அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்துல கன்னத்துல பெரிய தழும்பா இருக்கும் பிறவியிலேயே, அதே மாதிரி மூத்த மகன் சிவாஜி அவருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்துல தழும்பா இருக்கும், இளைய மகன் ரொம்ப அழகா இருப்பான். மூணு கதாபாத்திரத்தை இவரை ஏத்து நடிச்சிருப்பார். இப்ப மூணு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியில தகப்பன் கதாபாத்திரமும் மருத்துவர்கிட்ட கொல்ல சொன்ன மூத்த மகன் உயிரோட வந்து நிற்பார். இப்ப ரெண்டு பேருக்குமான விவாதம் நடக்கும். பிளாங்க் செக் கொடுத்திருப்பாரு. இப்ப இதை கொண்டு வந்து வச்சுட்டு மகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ற நேரத்துல அந்த இளைய மகன் உள்ளுக்குள்ள வருவார். டேடி அப்படின்னு அவர் வரும்போதே ஒரு இடத்துக்குள்ள மூணு வகையான கதாபாத்திரத்தையும் ஒரு மனுஷன் கட்டியிருப்பாரு. நமக்கே சந்தேகமா இருக்கு, இது உண்மையிலேயே மூணு பேருமே சிவாஜி தானா அப்படின்னு. சரி, கை நடிக்கும் சொல்லுவாங்க, கால் நடிக்குமா அப்படின்னா ராஜபாட் ரங்கத்துறையில ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க. ராஜபாட் ரங்கத்துறையா இருக்கக்கூடிய நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய தம்பி படிச்சுட்டு ஒரு வசதியான வீட்டு பொண்ணை திருமணம் பண்ணிக்குவாரு. தம்பி வந்துட்டு சிவாஜி கிட்ட, நான் ஒரு கப்பல் முதலாளியோட தம்பின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணியிருக்கேன், எனக்கு கப்பல் முதலாளியா நீங்க வந்து நடிங்க அப்படின்னு சொல்லுவார். வந்து நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீச வித்தியாசமாக வச்சு, அந்த பைஜாமா குருதா அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு அவர் நடந்து வர்றப்ப பயங்கர கம்பீரமாக உள்ளக்குள்ள வருவார். எஸ் வி சகசரநாமன் தான் மாமனாரா இருப்பார். அந்த நடையை பார்த்தீங்கன்னா ராஜ நடை அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த ராஜ நடையை நம்ம அவருக்குள்ள பார்க்கலாம். அவ்வளவு அழகா வந்து கால் மேல கால் தூக்கி அந்த டேபிள்ல போட்டுக்கிட்டு வசனம் பேசுவாரு. மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா அந்த இடத்துல ஆமாயா நான் நடிகன் தாயா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒட்டி இருக்க மீசை எடுத்துட்டு, என் தம்பி நல்லமையா நல்லா வாழணுங்கிற கணக்குல இந்த மாதிரி செஞ்சிட்டாயா அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தவர் நடக்கிற நடை இருக்குல்ல, ஒரு ஜமீனா வந்த ஒரு நடைக்கும் இல்ல நான் ஒரு நடிகன்க அப்படின்னு கையறு நிலையில நடந்து போற நடைக்கும் அவ்வளவு பெரிய வேறுபாட நடிகர்களும் சிவாஜி கணேசன் காமிச்சிருப்பாரு. பாகப்பிரிவினை அப்படிங்கிற திரைப்படம், இது ஜி என் வேலுமணியுடைய தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம். சோலைமலை இந்த படத்துக்கான கதாசிரியர், பீம்சிங் படத்தை இயக்கியிருப்பார். நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்க இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு முழு கதையும் சொல்றாங்க. சொல்லி முடிச்சவனே சரி ஒரு காஃபி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவருடைய அறை உள்ளுக்குள்ள சிவாஜியா போனவர் திரும்பி வரும்போது சின்னையாவா வர்றார். யார் அந்த சின்னையா அப்படின்னா, பாகப்பிரிவினையில ஒரு கை செயல்படாத கதாபாத்திரம். இந்த கதையை அந்த மனுஷன் இவ்வளவு உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் ஒத்த உருவமா வந்து நிற்கிறார். இப்படி ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு காட்சி வர்றப்ப அந்த காட்சிக்குள்ள தன்னை வந்து கற்பனையா வடிச்சுக்கிட்டு அந்த பாத்திரமாவே முன்னாடியே மாறி அந்த இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ வேலையை குறைக்கக்கூடிய அந்த வேலையை நடிகர்களும் சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனா கூட நாடகங்களை நடிக்கிறத அவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா நாடகத்துக்கு மேல அவருக்கு ஆகப்பெரிய ஈடுபாடு. இன்னும் சொல்ல போனா வீரபாண்டிய கட்டப்பொம்மு நாடகத்தை 100 இடத்துக்கு மேல இவ்வளவு பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கால் ஷீட் கொடுத்து அந்த கால் ஷீட் தாண்டி ஒருத்தர் நடிக்கிறது அப்படின்னா அதுக்கு பிறகு எப்போ அவங்களுக்கான பயண நேரம் இருக்கு, எப்போ தூங்குறாரு, எப்போ முழிக்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் வீரபாண்டிய கட்டப்பொம்மு நாடகத்தை ஏறத்தாழ 100 முறை நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா நடிப்பு மேலே இருந்து அவருக்கான பிரியம். என்ன சொல்ல போனால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே சிவாஜி நாடக மன்றத்தை தொடங்குறார். அந்த நாடக மன்றத்தால் அவருக்கு எந்த வித லாபமும் கிடையாது. அந்த நாடக மன்றத்தை தொடங்கி எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதுலையும் குறிப்பாக அந்த நலிந்த நாடக கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறாரு. எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனால் கூட என்ன செய்வார் அப்படின்னா, இந்த நாடக கலைஞர்கள் மொத்தமாக எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ அதே கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க கூட பயணப்பட்டு அவங்க கூடவே கலந்து பேசி சிரித்து அந்த அனுபவங்களோட போய் நாடகம் பண்ணுறது தான் நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய பெரும்பான்மையான வழக்கமாக இருந்திருக்கு. இலங்கையில் ஒரு நாடகம் நடிக்கிறாரு. அப்போ இங்கே மருத்துவமனைக்கான சரியான கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மொத்த தொகையும் அங்கே அந்த மருத்துவமனைக்காக கொடுத்துட்டு சொந்த பணத்தில் விமானம் டிக்கெட் போட்டு வர்றார். அப்படி அவர் நிறையா நாடகத்திலிருந்து செஞ்ச செயல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதனாக மக்கள்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சினிமா மட்டுமல்ல நாடகமும் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அப்படி அந்த கலைஞன் இருந்ததுனால தான் இன்னைக்கும் அவரை நம்ம ரசிக்கிறோம், அவரை கொண்டாடுறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்கியவர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: இயக்குனர் ஆவார்.
1: இன்னைக்கு அக்டோபர் 1 இன்டர்நேஷனல் காபி தின விழா கொண்டாட்டம் நடக்குது. இன்டர்நேஷனல் காஃபி டேன்றது ICO இன்டர்நேஷனல் காஃபி ஆர்கனைசேஷன் மூலம் கடந்த 2015 உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்னா, எல்லா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 137 நாட்டில் இருக்கிற எல்லா காஃபி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா காஃபி விவசாயிகள், காப்பி ஏற்றுமதியாளர்கள், காப்பி இறக்குமதியாளர்கள், காப்பி கியூரிங் களத்தில் காப்பியை பதப்படுத்துகிறவங்க, காஃபி கிரேடிங் பண்ணுறவங்க, அதுக்கு எல்லாத்தையும் கூட அகில உலகத்தில் இருக்கிற இந்த காஃபி ரோஸ்டிங், காஃபி கொட்டையை ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வறுத்து அதுக்கு ரோஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ரோஸ்டிங்கிறது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வறுத்து எடுக்கிறது தான் இந்த காஃபியினுடைய மனமே வெளிப்படுது. அப்புறம் காஃபி குடிக்கிறவங்க, அதாவது காஃபி தொழிலில் ஈடுபட்டிருக்கிற மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லையும் இந்த ஒரு தினத்தில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை உலக அளவில் கொடுக்கறது தான் இந்த இன்டர்நேஷனல் காஃபி டேனுடைய முக்கியத்துவம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துட்டு இருக்கு. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,459 ஹெக்டேர் காஃபி விவசாயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்ல தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும், கொடகு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டேர் அரபிக்கா காஃபியும் ரோபஸ்டா காஃபியும் இப்படிலாம் காஃபி பயிரிட்டு வட்டுறாங்க. காஃபின்றது எல்லா மலை பிரதேசங்கள் இருக்கிற கடல் மட்டத்தினுடைய உயரத்திலிருந்து எத்தனை அடிக்கு இத்தனை அடி வளர்ந்தா தான் அந்த அரபிக்கா காஃபி நல்லா வரும், அது சீதோஷ்ணில் இருக்கும் அப்படிங்கிறதே இருக்கு. இது அரபிக்கா காஃபின்றது உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி உற்பத்திக்கு ரொம்ப பயன்படுது. இது பொதுவாகவே அரபிக்கா காஃபின்றது ஒரு மென்மையான காஃபி, ரொபஸ்டா காஃபின்றது கொஞ்சம் ஹார்ட் காஃபி. அதாவது இதில் இருக்கிற இந்த கஃபைன்ங்கிற கண்டென்ட், கஃபைனுடைய அளவு அரபிக்காவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொபஸ்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காஃபின்றது அது ஒரு கல் மாதிரி அந்த காஃபி கொட்டை இருக்கும். காஃபி செடி வளர்ந்து நம்ம எப்படி தாய் கருவில் இருந்து வளர்க்குற 10 மாதத்தில் ஒரு குழந்தை வெளிவருதோ அதே மாதிரி மார்ச் ஏப்ரலில் மழை பெய்யும், பூ மழை பெய்யும். அந்த பூ மழை பெய்ஞ்ச உடனே ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மடிதல் பழி பெய்யும். இந்த பூ மடிதல், பூ மழை, இந்த ரெண்டு மழை தான் இந்த காஃபியினுடைய உற்பத்தியை அந்த வருஷத்துக்கு தீர்மானிக்குது. இப்படி மார்ச் ஏப்ரலில் பூ எடுக்கிற இந்த பூ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில், குறிப்பாக அரபிக்கா காஃபி வந்து டிசம்பர் அதாவது பொங்கலுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பழம் பருக்கு வந்துடும். பூ பூத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 8-10 மாதங்களில் இந்த காஃபி பழம் செடியில் உற்பத்தி ஆகிடும். இந்த காஃபி காய் வந்து பழமாகி அந்த பழம் பழுத்த பிறகு பக்குவமாக பழத்தையும் காயும் கலக்காமல் பழத்தை மட்டும் தனியாக பிரித்து பக்குவமாக எடுத்தோம்னா அந்த காஃபி ஒரு ஸ்பெஷாலிட்டி காஃபி மாதிரி ஆகிடும். 1 லட்சம் காஃபி பழத்தில் ஒரு 10 காஃபி காய் கலந்தால் கூட அந்த காஃபியினுடைய மனம் குணம் கெட்டு போகும். எப்படி 1 லிட்டர் பாலுக்கு இல்லை எவ்வளோ பாலுக்கு 1 துளி விஷம்னா அது விஷமாக மாறிடுமோ அதே மாதிரி காஃபி பழங்களை தனியாக ரகம் பிரித்து எடுத்து பழத்தை மட்டும் பண்ணோம்னா அது தரமான காஃபிங்க, குவாலிட்டியில் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி தரம் எடுக்கிறப்ப இந்த காஃபி கலக்காமல் காஃபி காய் தனியாக, முழுசாக பழுத்த பழம் தனியாக, 3/4 பழம் பழுத்த தனி, 1/2 பகுதி பழுத்த பழம் தனி, இப்படி தரங்கள் பிரித்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது காஃபி காய்க்கிறவர்கள் பெருசு விஷயம் இல்லை, காஃபி பழம் பழுத்த உடனே அந்த பழத்தை அறுவடை செஞ்ச பிறகு அதை மண்ணில் படாமல் தரம் பிரித்து அதை காய வச்சு அந்த காய வறுக்கிறதுன்னு டெக்னிக்கலாக ஒரு இத்தனை டெம்பரேச்சர், இத்தனை நாள், இன்ன நிழலில் காய வைக்கணுங்கிறது அப்படி நம்ம முறை பிரகாரம் பண்ணி எடுத்து லாஸ்ட்டில் அந்த பழங்கள்லாம் அரைச்சி அந்த அரைச்சது பிறகு நமக்கு கிடைக்கிறது வந்து 2 பழத்தை அரைக்காமல் காஃபி வந்து அப்படியே காய வச்சு பண்ணுறது பேர் செரி காஃபி. இன்னொன்று வந்து அரபிக்கா காஃபிலாம் அதுக்குன்னு பல்பர் இருக்குது, ரோதைகள், அதில் அரைச்சி அந்த காஃபியை எடுத்தோம்னா அதுக்கு பேர் பார்ச்மெண்ட். அந்த பார்ச்மெண்ட் காஃபின்றது காய வச்சோம்னா அந்த காப்பி பருப்புக்கு மேல ஒரு வெள்ளையா ஒரு தோல் இருக்கும், அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்தோம்னாதான் காப்பி பருப்புங்க. இந்த காப்பி பருப்புன்றது காப்பி கொட்டை வறுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கும், ஆனா அதுல கிட்டத்தட்ட 1000க்கு அதிகமான வேதியியல் மூலக்கூறுகள் கெமிக்கல் காம்பனன்ஸ் இருக்கிறதுனால இந்த காப்பியை கிட்டத்தட்ட 280 டிகிரிக்கு மேல ரோஸ்ட் செய்யும் போது அப்படியே மன மண்ணா மனம் ஒரு 20-30 அடிக்கு நம்மள அழகா நம்மளுடைய மூக்கினுடைய வாசத்தை நம்மள ஈர்க்கக்கூடிய தகுதி அந்த முழு இதுவும் இந்த காப்பி கொட்டைக்கு இருக்குங்க. உலகத்துல மிக அதிக அளவுல காப்பி வந்து விரும்பி சாப்பிடப்படுது. இந்த காப்பியானது உலகத்திலேயே பெட்ரோல் குரூட் ஆயிலுக்கு அடுத்து 2வது பிசினஸ் இன்னைக்கு நடக்குதுன்னா அது பொருளாதாரம் பாத்தீங்கன்னா சுமார் 16,650 கோடி காஃபி மூலமே நம்மளுடைய வர்த்தகம் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தாங்க, எல்லாத்துக்கும் டைம் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு நம்மளுடைய உணர்வை நம்மள ஹாப்பியா வச்சுக்கிட்டு இருக்கணும்னா நம்ம உடம்புல டோபோமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது எதுவா இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம சிரிச்சாலும் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம லைஃப்ல எப்பவுமே சிரிப்போட சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு இந்த டோபோமைன்கிற கெமிக்கல் ரொம்ப முக்கியம். டோபோமைன் காஃபில இருக்கிறதுனால இந்த காஃபியை பருகின உடனே நமக்கு உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஜீவன், சென்னை இப்படிப்பட்ட எல்லா இடங்கள்லயும், ஆனா இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா காபி தான் பிரதானங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காபி ஒரு வாரத்துக்கு பால் பொங்கிக்கிட்டே இருக்கும், காபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காபி ஒரு மிகப்பெரிய அருமையான பானம். காஃபி நம்மளை எப்பயுமே ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற வயதானவர்களோ, இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற இளைஞர்களோ எல்லாருக்கும் காலத்தின் மாறுதல் காரணமாக ஸ்ட்ரெஸ், ஒவ்வொருத்தருக்கும் மனச்சோர்வு, பல பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அப்படி நினைக்கிறப்ப புத்துணர்ச்சிக்காக இந்த காஃபியை, அருமையான காஃபியை, தரமான காஃபியை நீங்க பருகி பார்த்தீங்கன்னா உடனடியா உங்களுடைய நம்மளுடைய மனர்வையும் உணர்வையும் புத்துணர்ச்சியும் ஆக்கி ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அந்த சிறப்பு இந்த காஃபிக்கு மட்டும்தான் இருக்கு. காஃபின்றது மற்ற நகரங்கள்ல மக்களுக்கு ஒரு காபி செடி, காபி பழம், இப்படி விவசாயிகள் எங்கோ ஒரு மூலையில் இருக்க விவசாயிகள் இவ்வளவு பெரிய உற்பத்தி பண்ணி அதெல்லாம் நாட்டுக்கு வர்றதுனாலதான் மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி பானங்கள்லாம் பெருகி சாப்பிடறதுனாலதான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. காஃபி பானன்றது இன்றைக்கு எல்லாருடைய ஈவன் கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பாகம். காபி உற்பத்தியில கர்நாடகா முதலிடத்துல இருந்தாலும் காபி சாப்பிடுறதுல நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இடங்க. நம்மளுடைய பக்கத்து மாநிலமான நம்மளுடைய கேரளாவில் உலக அளவுல ரொம்ப பேர் போன ரெபஸ்டா காஃபி. எப்படி தங்கத்துல செம்பு சேர்த்தாதான் அத வளையலாவோ இல்ல மூக்குத்தியாவோ தாலியாவோ தோடாவோ பண்ற மாதிரி அதுக்கு இந்த செம்பு கலக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல காஃபிக்கு ஃபில்டர் காஃபியா இருந்தா அந்த காஃபிக்கு பிளெண்டிங்னு பேருங்க. அந்த பிளெண்டிங்ன்றது இந்த ரொபஸ்டா காஃபி. நம்ம பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் விளையிற வயநாடு ராயல் ரொபஸ்டாவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மிக அருமையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த வயநாடு ராயல் ரொபஸ்டா காஃபி கிட்டத்தட்ட உலகத்துல எல்லா பிளெண்டிங்லயும் பெரும் மிக முக்கியமான பங்கு எடுத்திருக்குங்க. காஃபி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிஐ புவிசார் குறியீடு நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு ஏற்காடு சேரதுராயன் பகுதியில் இருக்கிற காஃபி விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பழனிமலை பகுதியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளத்தில் ஆல்ரெடி வயநாடுல வயநாடு ரோபஸ்டாவுக்கு வந்து புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சிக்மலூர் காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அரக்கு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கொடகு காஃபிக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. புவிசார் அங்கீகாரம் கிடைச்சதுன்னா 450 ரூபா விற்கிற காஃபி ஒரு 30-40 ரூபா சேர்த்து பிரீமியம் பிரைஸுக்கு கிடைக்கும். அதனால காஃபி வந்து சந்தோஷப்படுத்துற பானம் மட்டுமில்ல, இந்த காஃபி சாப்பிட்றதுனால மிகப்பெரிய நமக்கு பயன்கள் இருக்கு. தயவு செய்து யாரும் பயந்துட வேணாம். சாதாரண ஆட்கள் ஒரு நாளைக்கு 2-3 காஃபி சாப்பிட்றது அறிவியல் புரியுமா ரொம்ப நல்லதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. இந்த காஃபி ட்ரிங்கிங் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டைப் டூ டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. ஒபிசிட்டி உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இந்த காஃபி ரொம்ப நல்லது. நம்மளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு இந்த டோபமைன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அல்சீமியர் நம்ம டிசீஸ்ல பார்க்கின்சன் டிசீஸ்லாம் இந்த காஃபி ரெகுலரா குடிக்கிறனால கண்டிப்பா வராதுன்னு நம்மளுடைய அறிவியல் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த காஃபி இனி வரும் காலங்களில் மிக அருமையான டிமாண்டுங்க. நம்ம தமிழ்நாடு காஃபி, இந்தியாவினுடைய காஃபி, மற்ற மேலை நாடுகளில் விளையிற காஃபி மாதிரி இல்லாம நம்ம வந்து மர

0: வந்து ஆட்கள் கிடைக்காதனால மிஷினரியை பயன்படுத்துறது, காபி தோட்டங்களில் வேலை பார்க்கிற லேபர்களுடைய பிள்ளைங்களுக்கு மருத்துவம், என்ஜினியரிங், அக்ரி, இப்படி பலவேறு பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு 5000 20000 வரை லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம் காஃபி போர்டு உதவி பண்ணிட்டு இருக்கு. நம்ம காஃபில யூடிஆர், யூரோப் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் வந்திருக்கனால காஃபி விவசாயிகள் எல்லாம் காஃபி ஆப்ல யூடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு காஃபி போர்டு மிகப்பெரிய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பாலிகான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காங்க. தயவு செய்து நகரங்களில் வாழ்ற மக்கள் தேவையில்லாத பணங்களை படுகிறது போல நம்மளுடைய காஃபியை ஒரு நாளைக்கு சாதாரணமா 2-3 காஃபி குடிச்சா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் காஃபி டே செலிப்ரேஷன்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காஃபி விவசாயிகள் கொண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மரியாதை செலுத்தி சந்தோஷமான இந்த நாளை கழிப்போம்னு கேட்டு கொள்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9446510118. காஃபியை நேசிப்போம், காஃபியை முன்னுக்கு எடுத்து போவோம். காஃபி என்பது நம்மளுடைய சுவாசமாக இருக்கட்டும்.
1: இன்டர்நேஷனல் காஃபி டே உலக காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் உரையாற்ற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:43. நேயர்கள் இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சிக்கு முன்னதாக.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
5: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
4: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
5: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
6: கர்ப்பமான 3 முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
5: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: ஸோ இன்றைக்கி ட்ரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம என்னென்ன பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாருமே அவங்களுடைய வாரத்தின் இறுதி நாளான இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு லாங் வீக்கெண்டு தான் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கிடைக்க போகுது. ஸோ எல்லாருமே அதுக்காக வந்து தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி இப்போது நம்ம எல்லாம் வேலைக்கு போய் ஆகணும் இல்லைங்களா, வேலைக்கு போகிற வழியில் அவங்களுடைய நாளை உற்சாகமூற்ற பாடல்களோடு இந்த நாளை தொங்குவோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக தீனா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, சங்கர் மகாதேவன், ஹரிணி மற்றும் திம்மி குழுவினர் பாடியுள்ள பாடல் உங்களுக்காக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இணைந்திருக்கிறது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: 8:52 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ். டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சைந்தவி ஆகியோர். பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ரெடி. இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே,

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9:00. நேயர்களை உங்கள் மனம் கவர்ந்த ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.

0: நிகழ்ச்சிக்கு முன்பதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சமீபத்தில் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று படிக்க நேர்ந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து 2K கிட்ஸாக இருக்கலாம், வந்து ஜென்ஸியாக இருக்கலாம், நீங்கள் வந்து இப்பத்து காலத்து பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 30-35 வயசு வரைக்கும். இந்த 35 வயசுக்கு மேலே நீங்கள் கேட்டு ரசிக்கும் ஒரே பாடல்கள் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான ரெட்ரோ பாடல்கள் இதோ இந்த நிமிஷத்துலேருந்து தொடங்க போகிறோம். உங்களுக்காக நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ளார். ஸோ இந்த பாடலை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் அப்படின்னு. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து நிறைய தருணங்களில் இந்த பாடலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த பாடல் ஒரு ரேரான ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாடல், ரீதி கவுளை அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்ச பாடல். ஸோ இந்த ராகத்தில் அமைஞ்ச பாடல்கள் மிகவும் குறைவு அப்படிங்கிறதுனால இந்த பாடலுக்கான சிறப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இணையதளங்களை தொட்டி FM 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
1: ஸோ நேர்களே, 9:06 இந்த நேரத்தில் வந்து நம்ம கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி வந்து ரெட்டோரகங்கள். ரெட்டோரகங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ப்ரோமோ மூலியமாகவே உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ ப்ரோமோவில் சொல்லிட்டோம், யாருடைய பாடல்கள் வரப்போகுது, யாருடைய பாடல்கள் இன்றைக்கி அலங்கரிக்க போகுது அப்படின்னு நீங்கள் அவளாக இருக்கீங்க இல்லைங்களா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்டவொடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் வரப்போங்க, யாரோட பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அஃபிஷியலாக நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இன்றைக்கு கவிஞர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல்கள் தான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகுது. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவே சூப்பரான ஒரு சாங் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் வந்து இசையமைத்த முதல் திரைப்படம் அன்னக்கிளி அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாடலுடன் வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய, அதாவது நம்ம இசை சகாப்தனுடைய ஒரு சகாப்தமே, இசை உலகத்தினுடைய ஒரு சகாப்தமே தொடங்க சொல்லிங்களா? ஸோ அந்த பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திரங்கள் ஓட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.
2: அடி ராக்காய் மூக்காய் குப்பாய் சகாப்தி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாராயாவுக்கும் தைமாசம் கல்யாணம் எல்லாம்.

0: எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் அவர்கள் பாடிய அந்த பாடல் அண்ணாக்களி திரைப்படத்திற்காக ஒழித்தது இல்லைங்களா. ஸோ இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து ஒரு திருமணத்திற்கான ஒரு பாடலாக இருந்தாலுமே இந்த பாடலுடைய விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் விரும்பிய ஒருத்தர் வந்து மனம் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நாயகி உணர்கிற ஒரு தருணமாக இருக்கும். ஸோ அந்த மென் சோகம் அப்படிங்கிறத இந்த பாடலில் பார்க்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம கேட்க போகிற விஷயம், இன்று ஒரு தகவல் உங்களைப் போல கேட்க நானும் ஆவலாக இருக்கேன். இணையதளங்கள் அது ஓட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஒரு நண்பர், அவருக்கு சோதிடத்தில் நம்பிக்கை அதிகம், அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ எனக்கு நேரம் சரியா இல்லை, சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார். சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் ஒருத்தர். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்னார். சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார். அவர் ஒரு மாதிரியாக இவரை பார்க்க ஆரம்பித்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை இவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன கதைன்னா, கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்கறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்கே வசதியாக தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை. காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. உடனே பார்வதி இதை கவனித்தாங்களாம். சரி, அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்கார். அவர் மண்டபத்தை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை, சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார், உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னாராம். இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது. நேராக பரமசிவங்கிட்ட போனாங்க. அந்த அம்மா, என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னார் அவர். நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாராம், மண்டபம் இடிஞ்சு விழப்போதான் ஜோசியர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம். நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, என்னை விட சனி பெரிய ஆளா, அதுக்கப்புறம் நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னாங்களாம். எதுக்காக பயப்படணும் அப்படின்னார். நீ சொல்கிறது நியாயம்தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம். நீங்கள் இப்போவே புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க, நீ இங்கே வரக்கூடாது, மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார். இதை பார் தேவி, சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுங்கிறது நியாயம்தான். ஒன்று பண்ணுவோம், நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன், நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன், சரின்னு ஒத்துக்கிட்டால் பரவாயில்ல, முடியலன்னு சொல்லிட்டா நான் அங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடு. யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டியிருக்கிற அமைப்பு பிடிக்கல, புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு. சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல், அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சுடு, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம். சரி அப்படியே செய்வோம் நாங்களாம் இவங்க. பரமசிவன் புறப்பட்டு போனார். சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேனா, மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன். ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இதை ஆடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கு இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது. அவ்வளவு தான், சரி சனி சம்மதிக்கலை போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து இடிக்கிறதுக்குள்ளே நாமளே இடிச்சிருவோம்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரமசிவன் வந்து பார்க்குறாரு, மண்டபம் இடிஞ்சு கிடக்கு. அப்புறம் தான் விவரம் புரிஞ்சுதான். இப்படி ஒரு கதை உண்டு, அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாமி ஒருத்தன் வீடு கட்டினான். அப்புறம் ஜோசியம் பார்த்தான். ஜோசியர் சொன்னார், நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை, கிரகப்படி பார்த்தா இந்த மாதம் 10ஆம் தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார். 10ஆம் தேதி தானே நான் அங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன். அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால். மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
5: ஊட்டி எஃப்எம் 101.8 இயல், இசை, நாடகம், விஞ்ஞானம், மெய்ஞானம், நேற்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு, நாளைய சாதனை, இவ்வாறு உலகை சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருப்பின் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். கேட்கப்பட்ட கேள்விக்கு வாட்ஸ்அப் வழியாக பதில் அளிக்கலாம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வாசிக்கப்படும். நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள், பதில் அளிக்க மறவாதீர்கள்.
0: நிலையத்து நேரம் 9:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்றைக்கு பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்டு கொண்டிருக்கிறவங்களா. அந்த வகையில் அடுத்து ஒலிக்கும் பாடல் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல், சூப்பர் ஸ்டார் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு இளமை துள்ளும் ஒரு மெலோடியான பாடல் உங்களுக்காக. இதோ புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் பாடியுள்ளார் இளையராஜாவின் இசையில்.

9:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ஒரு ப்ராப்பர் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு சொல்லணும், அவருக்கான இன்ட்ரோடக்ஷன் சாங். இன்ட்ரோடக்ஷன் சாங்னா அது காலங்கள் கடந்தும் இருக்கணும் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் உங்களுக்காக அடுத்து வரப்போகுது. இன்றைக்குமே வந்து இந்த பாடல் வந்து பட்டி தொட்டியில் எங்கேயும் வந்து பட்டை கலப்புற ஒரு பாடல் இல்லைங்களா. ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங், முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடிய அந்த பாடல் மொரட்டு காலை திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்டீர்கள் நேர்களே. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
4: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

நிலையத்தில் நேரம் 9:30. நேயர்கள் இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். காய்கறிகள் கிலோ 1 கத்தரி 38 ரூபாய்க்கும், வெண்டை 59 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 45 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அவரை கிலோவிற்கு 85 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கொத்தவரை கிலோவிற்கு 40 ரூபாயும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் கிலோவிற்கு 48 முதல் 52 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சின்ன வெங்காயம் 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 65 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், தேங்காய் 1 கிலோவிற்கு 65 ரூபாயும், மாங்காய் 130 முதல் 110 ரூபாய் வரையிலும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு கிலோவிற்கு 35 ரூபாயும், சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு 45 ரூபாயும், உருளைக்கிழங்கு 40 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 210 முதல் 230 வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. இஞ்சி 170 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 120 முதல் 140 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 60 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும் விற்பனை.

இனி கீரை வகைகள். கிலோ ஒன்றுக்கு கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா கீரை 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்தைக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை ஆகியவை ஒரு கிலோவிற்கு 60 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 45 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லிக்காய் 110 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மக்காச்சோளக்கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் கிலோ ஒன்றிற்கு 220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி பழ வகைகளை பொறுத்தவரை, கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 55 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 160 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 200 வரை ரகத்தை பொறுத்து விற்பனை செய்யப்படுகிறது. வாழை பூவன் ரகம் 55 ரூபாய்க்கும், வாழை ரஸ்தாளி 70 ரூபாய்க்கும், வாழை மோரிஸ் ரகம் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 60 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்பிள் பழம் கிலோவிற்கு 200 ரூபாயும், ஆரஞ்சு பழம் 100 ரூபாயும், சாத்துக்குடி 80 ரூபாயும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையில் விற்பனை செய்யப்படும் காய்கறிகளின் விலை நிலவரம். நிலையத்தில் நேரம் 9:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பாடலாசிரியர்களுடைய பாடல்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது. அந்த வகையில் அடுத்து ஒலிக்கும் பாடல் உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல், எல்லாருக்குமே மிகவும் பிடித்த ஒரு குரல், ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அவருடைய குரலில் வந்து அப்படியே தேன் ஒழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு இனிமையான பாடலை நமக்காக பாடியுள்ளார். பாடலின் படம் உல்லாச பறவைகள். மேஸ்ட்ரோ ராஜாவினுடைய இசையில் ஜென்சியினுடைய குரலில் பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திரங்களது ஒட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்றைய நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள்.

என்ன சொல்லணும், ஒரு ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கலந்த ஒரு கலவையில் ஒரு பாடல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இளையராஜாவை விட்டுக்கா வேறு ஆளே கிடையாது, அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு பாடலினுடைய இட இசை வந்து ஒரு மக்களை எப்படி கவர்ந்து இழுக்கும் அப்படிங்கிற மேஜிக்கை வந்து தெரிஞ்சவர் இளையராஜா. ஸோ அடுத்து ஒலிக்கும் பாடலினுடைய இட இசை வந்து உங்களுக்கு மிகவும் அவ்வளவும் பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்காகவே அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் ஜென்சியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. இணைந்திருங்களது ஒட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

9:47 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இரண்டு பாடல்கள் உங்கள் ஊட்டிய 101.8. முதல் பாடல் எதை பத்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டா கேட்க அருமையா இருக்கும்போ பார்க்க, இந்த பாட்டில் இவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு பாடல். அடுத்ததா இன்னொரு பாடல், எவர் கிரீன் காமெடி கிளாசிக் மூவி, கல் கிளாசிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் கமல் அவர்கள் 4 வேடத்தில் நடித்த திரைப்படம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த படம் அப்படின்னு. முதல் பாடல் வந்து அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்தும், இரண்டாவது பாடல் உங்களுக்காக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்குது. இணைந்திரங்களை 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ரெட்ரோ ராகங்கள் லிரிக்ஸ் ஸ்பெஷலினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக. எப்போவுமே ஒரு பாடல் வந்து ஒரு வசனத்தோடு ஆரம்பித்தா வந்து ஒரு தனி ரேஞ்சில் இருக்கும் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் உங்களுக்காக இதை வந்து கொண்டிருக்கிறது. கேஜே யேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் வசனத்தின் மூலியமாகவே பாடல் ஆரம்பித்து நம்மளுடைய மனதை கொள்ளை கொண்ட ஒரு பாடல் உங்களுக்காக. ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய செயல் பாடல் ஒழிக்க கேட்கலாம்.
1: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி.

0: अभी आपने सुना कार्यक्रम मेजर सोमनाथ शर्मा, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
1: जगबंधु,
0: चेतना,
1: अर्शद,
0: सौम्या,
1: प्रसून
0: और हमारे आज के विशेषज्ञ प्रोफेसर सरयुग यादव के साथ
1: विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேர்களை இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 10:30.
4: ஊட்டி FM 101.8. இளமை உலகம்.
5: நேர்களே, இன்றைய இளமை உலகம் நிகழ்ச்சியில்
6: ஈரோடு திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவிகளுடைய
5: பல் சுவை நிகழ்ச்சி.
6: ஊட்டி பண்பலை 101.8 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவிகளுடைய பல் சுவை நிகழ்ச்சிக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். நம்முடைய கல்லூரி வேளாளர் மகளிர் கல்லூரி கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு மண்டலத்திலேயே பெண்களுடைய கல்விக்கு அயராது பாடுபட்டு இந்த சமூகத்திற்கு நல்ல பணியை ஆற்றி கொண்டிருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட 2000க்கும் மேல மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. அங்கிருந்து இன்னைக்கு நிறைய மாணவிகள் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்காக நமக்கு நிகழ்ச்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேரு.
7: வணக்கங்கம்மா, நான் வேளாளர் மகளிர் கல்லூரியில இளங்கலை தமிழ் இலக்கிய 3ஆம் ஆண்டு பயின்று வரேங்கம்மா. என் பேரு தருணிகாங்கம்மா.
6: அருமைமா, நீங்க இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க நீங்க?
7: வைரமுத்தையா அவங்க அம்மாவை பத்தி எழுதின கவிதை சொல்ல போறேங்க.
6: அம்மான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே உணர்ச்சி பொங்கும். அந்த இதுல நீங்க இப்ப அம்மாவை பத்தி ஒரு கவிதை சொல்ல போறேன்னு சொல்றீங்க, வைரமுத்தையா எழுதினத தொடங்கலாமா நீங்க?
7: 1000 தான் கவி சொன்ன, அழகழகா பொய் சொன்ன, பெத்தவளே உம்பெருமை, ஒத்தவரி எழுதலையே, ஊரெல்லாம் அகம்பேச்சு, காகிதத்தில் அவன் எழுத்து, உங்கீர்த்தி ஒத்தவரி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி, எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் வைத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்தது ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு, கண்ணு காது மூக்கோடு கருப்பா ஒரு பிண்டம், எடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுக்க பிறந்தவனோ களவான பிறந்தவனோ, தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்டானோ, இந்த விவரங்க ஏதெங்கும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைச்ச அழுக வரும், கதகதனு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி, கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, அது தொண்டைக்குள் இறங்கும் இளமான இளஞ்சூடு, இன்னும் மண்டையில மசமசன நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு, கும்மி நீ அரைச்சு கொலகொலனு குழம்பு வடிக்கையில, அம்மி மணக்கும் அடுத்த திருமண மணக்கும், கறி குழம்பு மேளம் எதங்கும் தேங்காய்ச்சில்லுக்கு, தேகமெல்லாம் எச்சிலூறும் தித்திக்க சமைச்சாலும், திட்டிக்கிட்டே சமைச்சாலும், கருவாடு தேனொழுகும் கத்தரிக்காய் நெய்யொழுகும், வறுமையில நாமப்பட்ட வழிதாங்காம பேனா எடுத்தேன், பரவஞ்சம் பிச்சரிஞ்சேன், பாசமுள்ள வேளையில காசு பணம் வந்து சேரலையே, காசு பணம் வந்த வேளையில பாசம் வந்து சேரலையே, கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில, பெத்த அப்பன் வந்து சென்னைக்கு சொத்தெழுதி போன பின்னே, 5-6 வருஷம் முன்ன ஆசமுகம் காணாம, பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே, படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கடைசியில கைவிட மாட்டான்னு நீ நம்பலையே, வைகையில் ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தழுக, வைகையில் ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தழுக, கைபிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயுண்டா.
6: அருமை அருமை தருணிகா, உண்மையாலுமே எனக்கு என் அம்மாவுடைய நினைப்பு வந்துருச்சு. வாழ்த்துக்கள், நீங்க தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கவிதைகளை சொல்லணுமா? வாழ்த்துக்கள்.
7: பாங்கம்மா, நன்றிங்கம்மா.
6: அடுத்ததான் யார் வந்திருக்கீங்க, வாங்க வாங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்மா, என்னுடைய பேர் கா ஹரிப்ரியா. நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு வேளாளர் மகளிர் கல்லூரியில பயின்று வரேன். நான் இன்னைக்கு மெல்ல கசியும் அப்படின்னு நினைவுகள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து கவிதைகளை வந்து சொல்ல போறேன்.
6: அந்த புத்தகம் உங்களுடையதுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா?
1: ஆமாங்கம்மா, அப்படின்ற புனை பெயர்ல என்னுடைய கவிதைகளை இயற்றியிருக்கேன்.
6: வாழ்த்துக்கள் அமுதினி, நீங்க தொடங்கலாமா?
1: கவிதையின் தலைப்பு பேருந்து நிறுத்தம். கல்லூரி பேருந்து கனவுகளுடன் கடக்க, சிலரோ நினைவுகளுடன் சிலர்க்க, பலரோ பரபரப்புடன் பறக்க, சாலையில் வாழும் சித்திரம் ஒன்று தன் தாயை எழுப்புகிறது பொன்முறுவலுடன், புறப்பட நேரம் வந்து விட்டதென்று. அடுத்து கவிஞனை பத்தி கவிஞன் எழுதின ஒரு கவிதையை நான் சொல்றேன். ரசித்ததை ரசித்தபடி ரசிக்கின்ற ரசிகனுவன். அடுத்த கவிதை, தென்றல் வந்து தென்னங்கீற்றோட எப்படி காதல் கொண்டிருக்கு கார்காலத்துல, அப்படின்றத ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். அந்த கவிதையை வாசிக்கிறேன். தென்றலே, தெவிட்டாத இன்பத்தோடு ஊடல் கொண்டுள்ளாய் தென்னங்கீற்றுடன், ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உன் காதல் ஆசையால் களைத்து விடாதே இந்த கார்மேகத்தை.
6: அருமை அருமை, வாழ்த்துக்கள் ஹரிப்ரியா. பேருந்து நிறுத்தத்துல கூட இப்படி எல்லாம் வர்ணிச்சு எழுத முடியுமா?
1: நிச்சயமாக எழுதலாங்கம்மா, கவிஞனுடைய பார்வையில தான் இருக்கு நம்ம எதை பார்க்க.
6: நிச்சயமா, நீங்க மிகப்பெரிய கவிஞனா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஊட்டி பண்பலை சார்பா உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள், தொடர்ந்து இதே மாதிரி நீங்க கவிதை எழுதணும்.

0: அடுத்து யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம், சொல்லுங்கப்பா, உங்க பேரு?
1: என் பேரு தேவிகா. நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3rd ஆம் ஆண்டுல இருந்து வரேன். நான் டெலீட்டுன்னு சொல்ல பத்தி பேச போறேன்.
0: டெலீட்டுன்ற சொல்ல பத்தி பேச போறீங்களா? ஒரு சொல்லா?
1: ஆமா.
0: சரி, தொடங்குங்க.
1: நம்ம வாழ்க்கையில் டெலீட் பட்டன் ஏன் இல்ல? நம்ம எல்லாரோடைய ஃபோன்லேயும் ஒரு டெலீட் பட்டன் இருக்குது. பிடிக்காத ஃபோட்டோவை டெலீட் பண்ணலாம், பிடிக்காத மெசேஜை டெலீட் பண்ணலாம், ஏன் சில நேரம் காண்டாக்டை கூட டெலீட் பண்ணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் டெலீட் பண்ண முடியாதே. அப்படின்னா வாழ்க்கைக்கு

0: அப்புறம் டெலிட் பட்டன் இருந்திருந்தா நம்மள ஒவ்வொரு அதை டெலிட் பண்ணிருப்போம். ஒரு தோல்வியை டெலிட் பண்ணுவீங்களா, ஒரு தவறான முடிவை டெலிட் பண்ணுவீங்களா, அல்லது ஒரு மனிதரையே டெலிட் பண்ணுவீங்களா? ஆனால் ஒரு தோல்வி நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு தவறு அடுத்த முறை சரியான முடிவை எடுக்க வைத்திருக்கும். ஒரு பிரிவு நம்முடைய மதிப்பை நமக்கே புரிய வைத்திருக்கும். ஆனால் வாழ்க்கையில் டெலிட் பட்டன் இல்லாத ஒரு குறையே இல்லை. அது வாழ்க்கை நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் வாழ்க்கையில் டெலிட் பட்டன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரீஸ்டார்ட் பட்டன் எப்போதுமே இருக்கும். என் உரைக்கு வெற்றி என மூவெழுத்தை தந்தாலும் சரி, தோல்வி என மூவெழுத்தை தந்தாலும் சரி, நன்றி என மூவெழுத்தோடு விடை பெறுகிறேன்.
1: நன்றி. அருமை அருமை. டெலிட்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா சிந்திச்சிட்டு இருப்பாங்க நம்ம எதையெல்லாம் டெலிட் பண்ணலான்னு. ரொம்ப அருமையா இருந்துச்சு தேவிகா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி. ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று இதுவரை இது போலே நானும் இல்லையே.
1: அடுத்தது வாங்க, யாரு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க பேரு சொல்லுங்க.
3: என் பேரு சிவசக்தி. நான் இளங்கலை தமிழிலக்கிய 3ஆம் ஆண்டு வேளாளர் மகளிர் கல்லூரியில பயின்று வருகிறேன்.
1: நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
3: நான் வந்து வெற்றிகள் கனியாகட்டும் அப்படிங்கிற தலைப்புல கவிதை வாசிக்க வந்திருக்கேன்.
1: நிச்சயமா வாசிங்க, வாசிங்க.
3: வெற்றிகள் கனியாகட்டும், துயரங்கள் இனி தூங்கட்டும், இன்பங்கள் வாழ்வில் நிறையட்டும், கண்ட வீழ்ச்சிகள் விதையாகட்டும், கொண்ட வெற்றிகள் மரமாகட்டும், கண்ணீர் பல முத்தாகட்டும், புன்னகை நமது சொத்தாகட்டும், இல்லாமை நீங்கட்டும், அபிவிருத்தி ஆரம்பமாகட்டும், அலட்சியம் அழியட்டும், லட்சிய கதவுகள் இனிதே திறக்கட்டும், உணர்ச்சிகள் ஓய்வெடுக்கட்டும், செய்யும் காரியங்கள் செயல்படட்டும், அவமானங்கள் யாவும் சிதையட்டும், அதனால் புதிய வாழ்வு உருவாகட்டும், கற்ற கல்வி கவிபாடட்டும், உற்ற வாழ்வு உணதாகட்டும், இனி வரும் விடியல் உணதே, அகிலம் இருக்கும் உணதருகே.
1: அருமை அருமை, வாழ்த்துக்கள். இப்போ உங்க கவிதையை கேட்டுட்டு இங்க நிறைய பேர் அவங்களுடைய துயரத்தை மறக்க போறாங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து கவிதை வாசிங்க. அடுத்ததா யார் வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்.
4: வணக்கங்கம்மா, என் பெயர் விஜி. இளங்கலை தமிழ் இலக்கிய 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
1: நீங்க என்ன பண்ண போறீங்க?
4: மனிதநேயத்தை பத்தி சில கருத்துக்களை கூற வந்திருக்கேன்.
1: தாராளமா சொல்லலாம்.
4: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனையை உலகிற்கு எடுத்துரைத்த தமிழ் மண்ணில் பிறந்த நாம் மனிதநேயத்தை போற்ற வேண்டிய கடமையுடையவர்கள். மனிதனை மனிதனாக மதித்து பிற துயரத்தில் பங்கு கொண்டு அன்புடன் வாழ்வதே மானுடம். அந்த மனிதநேயத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு இன்றும் நம் சமூகத்தில் நடைபெற்று வருகின்றன. மூளைச்சாவடைந்த தங்கள் மகளின் உடல் உறுப்புகளை அவனது உயிர் பிரிந்த பின்னரும் பலர் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தானமாக வழங்கும் பெற்றோரின் மனிதநேயம் என்றென்றும் போற்றத்தக்கது. ஒருவரின் வாழ்க்கை முடிந்தாலும் அவரது உறுப்புகள் பலருக்கு புதிய வாழ்வை அளிக்கின்றன. இதுவே மனிதநேயத்தின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துகின்றது. எங்கோ ஒரு மூளையில் நடைபெறும் சமூக அவலங்களையும் அநீதிகளையும் கண்டு மௌனமாக இருக்காமல் அவற்றை தட்டி கேட்டு நீதிக்காக வீதியில் போராடும் மக்களின் குரலும் மனிதநேயத்தின் வெளிப்பாடே ஆகும். தனக்கு நேரடியாக பாதிப்பில்லாவிட்டாலும் பிறரின் துயரத்தை தன் துயரமாக எண்ணி குரல் கொடுப்பதே உண்மையான மனிதநேயம். அது மட்டுமல்ல, தனக்கென வாரிசு வேண்டுமென்று பெரும் செலவில் குழந்தையை பெற முயற்சிக்கும் பலர் இருக்கும் இக்காலத்தில் ஆதரவற்ற ஒரு அனாதையை குழந்தையை தத்தெடுத்து அன்புடனும் பாசத்துடனும் வளர்க்கும் சிலரின் செயலும் மனிதநேயத்தின் உயர்ந்த வெளிப்பாடாகும். இரத்த உறவை விட அன்பின் உறவு மேலானது என்பதை அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்றது. இது போன்ற மனிதநேய செயல்கள் பல இடங்களில் நடைபெற்றாலும் அவை சேற்றில் மலர்ந்த செந்தாமரையைப் போல் அரிதாகவே காணப்படுகின்றன. இதையும் தாண்டி மனித இரக்கமற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதையும் நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். பிறரின் துயரத்தை பொருட்படுத்தாத மனப்பான்மை, வன்முறை, அநீதி, சுயநலம் போன்றவை மனிதநேயத்தின் மதிப்பை குறைத்து வருகின்றன. எனவே மனிதநேயத்தை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை நம் அன்றாட வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நன்றி.
1: அருமை அருமை. மனிதநேயத்தை பத்தி நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் உண்மையாலுமே நிறைய பேர் மனிதநேயத்தோட தான் இருக்காங்க. அடுத்த சந்ததியினரும் மனிதநேயத்தோடயே வளருவாங்கன்ற நம்பிக்கையை நம்ம எல்லாருக்குள்ளயும் விதைப்போம். வாழ்த்துக்கள். நன்றி விஜி. அடுத்தது வாங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
5: வணக்கம்மா, என் பேரு தாக்காவியா. இளங்கலி தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயின்றுட்டு வரேங்கம்மா.
1: எல்லாருமே தமிழ் துறையில இருந்து தான் வரீங்களா?
5: ஆமாங்கம்மா.
1: நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
5: அம்மா, நான் எழுதின ஒரு சில கவிதைகளை

0: இன்னும் கவிதை வச்சிருக்கீங்களா?
1: வச்சிருக்கேங்கம்மா. வாசிங்க. மூணு கவிதை இருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கம்மா. வினா நீ, விடையும் நீயே. வினா தொடுக்காமல் நீ மௌனமாய் இருக்கிறாய், விடையை நான் எங்கு தேடுவேன். இசை அப்படின்ற தலைப்பிலையும் நான் உங்கள்கிட்ட பேசுறேங்கம்மா. அனைத்து சூழலிலும் இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ அனைத்திற்கும் மருந்தாக இருப்பது இசை. உயிர் மெய், உயிர் இல்லாமல் மெய்யில்லை, மெய்யில்லாமல் உயிர் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை.
0: வாழ்த்துக்கள் காவியா, அருமை. இதே மாதிரி தொடர்ந்து சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி நிறைய கவிதைகளை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கம்மா.

0: அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன?
1: வணக்கம் அம்மா, என் பெயர் பேத்தேன் மொழி.
0: அருமையான உச்சரிப்பு. சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
1: நான் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ஐயா எழுதிய புத்தக மதிப்புரை வழங்க வந்திருக்கிறேங்கம்மா.
0: என்ன சொல்லியிருக்காங்க கள்ளிக்காட்டு இதிகாசம்? இன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய பேரு இந்த இயந்திர உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதனால உங்களை மாதிரி தமிழ் மாணவிகள் வந்து புத்தக மதிப்புரை சொன்னா நாங்களும் கொஞ்சம் கேட்டுப்போம், மக்களும் கொஞ்சம் கேட்டுப்பாங்க, புத்தகம் வாசித்த அந்த உணர்வு அவங்களுக்கும் இருக்கும். சொல்லுங்க.
1: கவி பேரரசு வைரமுத்துவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற படைப்பான கள்ளிக்காட்டு இதிகாசம் பற்றிய ஒரு சிறிய மதிப்புரை. வரண கிராமத்து மண்ணின் வாசனையையும் மனிதர்களின் இரத்த வியர்வையும் கவித்துவ மொழியில் எழுத்துருவாக்கிய ஒரு மாபெரும் காவியம்தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். இது வெறும் ஒரு புதினம் மட்டுமல்ல, வைகை அணை கட்டப்படுவதால் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு கிராமத்தின் சோக வரலாறும் அங்கு வாழ்ந்த எளிய மனிதர்களின் பெருவாழ்வுமாகும். வேயத்தேவர் மற்றும் செல்லாயி ஆகியோரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கதை நகர்கிறது. வறட்சியும் முட்களும் நிறைந்த கள்ளிக்காட்டு நிலத்தில் பிழைப்புக்காக போராடும் உழைக்கும் மக்களின் வலியும் காதலும் கண்ணீரும் இதில் தத்ரூபமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இயற்கையின் கோபத்திற்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கும் பலியாகும் அப்பாவிகளின் குரலாக இந்நூல் விளங்குகிறது. சிறப்பம்சங்களாக விளங்குவது கவித்துவ நடையாகும். ஆம், வைரமுத்துவின் உரைநடை என்றாலே கவிதை போல நடப்பவை அல்லவா? ஒவ்வொரு வரியிலும் கிராமத்து மண் வாசனையும் தென்மாவட்ட வட்டார விளக்கும் மிளிர்கிறது. மனித உறவுகளின் ஆழத்தையும் வறுமையிலும் கெடாத மனித நேயத்தையும் கண்முன்னே நிறுத்துகிறது. வைகையணை உருவாகும் போது இடம்பெயர்ந்த மக்களின் துயரத்தை ஆவணப்படுத்தும் முக்கியமான படைப்பாக கள்ளிக்காட்டு இதிகாசம் விளங்குகிறது. வாழ்க்கையின் அடிநாதத்தையும் மனித மனங்களின் பலத்தையும் உணர விரும்பும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்க வேண்டிய தமிழ் இலக்கிய பொக்கிசம் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசமாகும். நன்றிங்கம்மா.
0: அருமை அருமை வாழ்த்துக்கள். இது நாவலா?
1: ஆமாங்க,
0: வட்டார நாவலா இது?
1: ஆமாங்கம்மா.
0: எந்த வட்டாரம்னு உங்களுக்கு நினைவு இருக்கா?
1: தென் மாவட்ட வரலாறுங்க.
0: ஓகே, அருமை அருமை. அதே போல அவரு கருவாச்சி காவியமும் எழுதியிருக்காருல்ல, அதுவும் அந்த நூலை கூட நான் வாசிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான நாவலும் கூட. இந்த நாவலையும் நான் வாசிச்சிருக்கேன். நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் என்னுடைய நினைவுக்கு வந்தாங்க. உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அருமையா இருந்தது தென்மொழி. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கம்மா.
0: ஊட்டி பண்பலை 101.8 கல்லூரி மாணவர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சி ரொம்ப அருமையா ஓடிக்கிட்டு இருக்கு. வேளாளர் மகளிர் கல்லூரியிலிருந்து நிறைய மாணவிகள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தரலாம் வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்கம்மா, என்னுடைய பேர் ராஜேஸ்வரி. வேளாளர் மகளிர் கல்லூரியில இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
0: இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: தமிழ் படிச்சா வேலை இல்லைங்கிற அந்த ஒரு முற்போக்கு இல்லாம ஒரு சிந்தனைகள் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் இருந்துட்டு இருக்கு. தமிழ் படிச்சா என்னென்ன வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துல இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மொழி எப்படியெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தியும் ஒரு சின்ன கவிதையும் சொல்ல வந்திருக்கேங்கம்மா.
0: ரொம்ப அருமை. உண்மையாலுமே இந்த காலகட்டத்துக்கு ஏத்த கருத்துக்களை தான் நீங்க சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய பேருக்கு தமிழ் மொழி மீதான ஒரு பற்றோ அல்லது அது குறித்த ஒரு விழிப்புணர்வோ இல்லாம இருக்கிறாங்க. நீங்க பேசினதுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்களுக்கு விழிப்புணர்வு வரும்னு நம்புறேன். சொல்லுங்க.
2: நித்தமும் என்னை வளர்க்கும் தாய் தமிழை வணங்குகிறேன். தமிழ் படிச்சா வேலை இல்ல, ஏன் உன் பிள்ளை கொண்டு போய் தமிழ்ல சேர்த்த அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் பேசிருப்பாங்க. ஆனா தமிழ் படிச்சா வேலை இல்லையா? இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங் துறையில மட்டும்தான் வேலை. ஆனா தமிழ் படிச்சா பத்திரிகை துறையில ஆர்ஜேவா போலாம், எழுத்து சீர்திருத்தவாதியா போலாம், பிழை திருத்தவாதியா போலாம், அப்புறம் ஓலைச்சுவடி அப்படின்னு நமக்கு தெரியாத நிறைய பகுதிகள் சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலுமே அது மக்களுக்கு தெரியாத வேலைகளா இருக்கு. அந்த மாதிரி தமிழ் படிச்சவங்களுக்கான வேலை

0: பேச்சுக்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. பேச தெரியும் அப்படின்னா ஆர்ஜேவாவும் மேடை பேச்சாளராகவும் பப்ளிக் ஸ்பீக்கராகவும் போகலாம், செய்தி வாசிப்பாளராகவும் போகலாம். அந்த ஒரு வாய்ப்பும் தமிழ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உச்சரிப்பு சரியான உச்சரிப்பாக இருக்கும். இந்த காலத்தில் தமிழ் மொழி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதைங்கம்மா.
1: ஆ, தாராளமாக சொல்லுங்க.
0: செந்தமிழ் நாட்டில் பிறந்து விட்டு எம்மொழி செந்தமிழை மறந்து விட்டு தமிழை அடிநாக்கில் புதைத்து விட்டு ஆங்கிலத்தை நுனிநாக்கில் விதைத்து விட்டு எம்மொழி தமிழை மறக்கும் தமிழர்களே, எந்த மொழியினராயினும் வந்து விளைக்கும் செந்தமிழ் நாட்டில் தமிழ் பேச நாதி இல்லையோ? தொலையும் மொழியா நம்மொழி, தொலைத்துவிட்டால் நீயும் நானும் தமிழரா? செம்மொழி பேசிய வாயிலெல்லாம் செந்தமிழ் புதைந்தேதான் போனதா? ஆங்கிலம் வெள்ளையன் விதைத்த ஆங்கிலம்தான் துளிர்விடுதோ? துளிர்விடும் மொழியெல்லாம் தமிழ் மொழியை தகர்ப்பதில்லை. தமிழ் தமிழ், அது நம் உயிர் மொழி. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கத்தியால் குத்தி கேட்டாலும் தத்து கொடுக்க மாட்டேன் என் தாய்மொழி தமிழை. எந்த மொழியை வேணாலும் வாசிங்க, தமிழ் மொழியை மட்டும் நேசிங்க.
1: அருமை அருமை வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி. எனக்கு தெரிஞ்சு நீங்க மேடை பேச்சாளரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையா?
0: மேடை பேச்சாளர் தான்.
1: நீங்க வாழ்க்கையில இன்னும் மிகப்பெரிய மேடை பேச்சாளரா வரணும், அதுக்கு தமிழ் என்னைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து இதே மாதிரி பேசுங்க.
0: நன்றிங்கம்மா.
1: அடுத்து யாரு பேச போறாங்கன்னு பார்த்தலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: என்னுடைய பெயர் சே பரணி. நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு வேளால் மகளிர் கல்லூரியில் பயின்று வருகிறேன்.
1: நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: கவிதை வாசிக்க போறேன்.
1: கவிதை வாசிக்க போறீங்க, தாராளமா வாசிங்க. என்ன கவிதை?
2: எண்ணங்கள் 1000.
1: வாசிங்க.
2: காத்திருக்க கற்றுக்கொள், எல்லாவற்றிற்கும் உரிய ஒரே நேரம் இருக்கிறது. அவசரப்படாவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை. காத்திருந்து பாரு, நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பாரு, நீ நினைத்தது நடக்கும். வாழ்க்கை என்பது கனவு, அதை களைத்து விடாமல் கலைநயத்துடன் பார்த்து பழகு. வாழ்க்கை இன்னும் அழகாக தெரியும். நீயின்றி நான் இல்லை, நீ உயிர் தரும் வாழ்வு. நீ இல்லை என்றால் உலகம் இல்லை, மனிதர்கள் வாழ்க்கையும் இல்லை. ஏனென்றால் நீ உயிர் தரும் வாழ்வு. தண்ணீர் நீ இருப்பதால்தான் மனிதர்கள் வாழ்க்கையும் உலகம் வாழ்வும். இல்லாமல் எப்போதும் நீ உயிராக இருக்கிறாய். நன்றி.
1: அருமை அருமை. இனி மறுபடியும் நீங்க வாசிக்கும் பொழுது இதே மாதிரி தைரியத்தோட இன்னும் நிறைய கவிதைகள் வாசிக்கணும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நன்றிப்பா. வணக்கம். இனி அடுத்தது யாரு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
3: என் பேர் கா கீர்த்திகா. நான் இளங்கலை 3ஆம் ஆண்டு படிக்கிறேன், வேளாளர் கல்லூரி.
1: தமிழ் இலக்கியமா நீங்க? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் தமிழ் இலக்கியத்துல இருந்தே வராங்கப்பா. இன்னைக்கு தமிழ் விருந்து தான் நமக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: நான் வந்து கவிதை சொல்ல போறேன்.
1: வாசிங்க.
3: வாழ்க்கை முயன்றால்தான் முயற்சி பலன் அறிவாய், தோல்வியில்தான் வெற்றியின் அருமை அறிவாய், நம்பிக்கையில்தான் கஷ்டத்தை கடக்க அறிவாய், வாழ்ந்தால்தான் வாழ்க்கையின் அருமையை அறிவாய்.
1: இன்னும் வச்சிருக்கீங்களா?
3: வச்சிருக்கேன்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: சொல்லாத காதல், உன்னிடம் சொல்ல 1000 வார்த்தைகள் இருந்தும் உன்னை பார்க்கும் பொழுது எல்லாமே மௌனமாகி விடுகிறது. உன் ஒரு பார்வை போதும் என் நாள் முழுவதும் சந்தோஷமாகிவிட. நீ பேசும் சில நிமிடங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து தனியாக சிரிக்கிறேன். நீ அறியாமலே என் மனதுக்குள் ஒரு உலகம் கட்டிவிட்டாய், அதில் நீ மட்டும் இருக்கிறாய். நான் மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறேன்.
1: அருமை அருமை. வாழ்த்துக்கள். இனி தொடர்ந்து இதே மாதிரி வாசிச்சே இருங்க. இன்னும் நிறைய நிறைய கவிதைகளை நீங்க வாசிக்கணும், நிறைய புத்தகங்களையும் நீங்க வாசிக்கணும் நிச்சயமா. வணக்கம், வாங்க. இனி அடுத்து யாரு பேச போறீங்க?
4: வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் அண்ணே. ரொம்ப அருமையா இருக்கு கேக்கும் போதே. சொல்லுங்க
4: அண்ணே. நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு படிக்கிறேங்க அண்ணே.
1: உங்க கல்லூரியில எல்லாரையுமே அண்ணை தான் கூப்பிடுவீங்களா?
4: ஆமாங்க அண்ணே, எல்லாரையும் அண்ணேன்னு சொல்லி தான் கூப்பிடுவோம்.
1: நீங்க அண்ணேன்னு கூப்பிடுறது ஒரு சிலர்லாம் வந்து அண்ணி அண்ணின்னு கேட்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா?
4: இல்லைங்க அண்ணே, அண்ணையும் தாங்க அண்ணே கூப்பிடுவோம்.
1: அண்ணையும் தான் கூப்பிடுவீங்க. அருமையா இருக்கு கேக்கும் போதே, ரொம்ப இனிமையா இருக்கு காதுக்கு.
4: ரொம்ப நன்றிங்க அண்ணே.
1: வாழ்த்துக்கள். நான் நீங்க என்ன சொல்ல போறீங்க
4: இன்னைக்கு? எனக்கு புத்தகம் வாசிப்பு ரொம்ப பிடிக்குங்க அண்ணே. அந்த புத்தக வாசிப்பு மீது எனக்குள்ள ஒரு உணர்வை வந்து நான் ஒரு கவிதையா எழுதியிருக்கேங்க அண்ணே.
1: கவிதையை எழுதிட்டே வந்துட்டீங்க?
4: எழுதிட்டேங்க அண்ணே.
1: அந்த கவிதையை சொல்ல போறீங்க?
4: ஆமாங்க அண்ணே. கவிதையுடைய தலைப்பு வந்துங்க அண்ணே, புத்தகத்திற்கு உயிர் இல்லையா. உயிர் இல்லையா உனக்கு? உயிர் இல்லாத நீயா? உயிர் இல்லாத நீயா? என் உயிர் முழுவதையும் உனக்கு அடிமையாக்கினாய். மகிழ்ச்சியில் ஒன்றாய் நகைத்தோமே, துன்பத்தில் தேம்பி அழுதோமே. அதெல்லாம் என் மடமையா? உனக்கு உயிர் இல்லை என்கிறார்களே, அவர்களின் மடமையா? என்னோடு நீயாடிய உரையாடல்களையும் உன்மீது எனக்குள்ள உணர்வுகளையும் உணர்வார்களா அவர்கள்? கற்பனை உலகத்தில் கடக்கிறேன் என்கிறார்கள். இந்த உலகை விட அது மேலானது என்பதை அறிவார்களா அவர்கள்? உன்னால் உன்னால் ஆசிரியரின் வருகையும் கசந்ததே, விருந்தறிஞரின் வரவும் வெறுத்ததே. உன்னோடு நான் கழிக்கும் நேரத்தை களவாடிய கள்வர்கள் அல்லவா அவர்கள்? என் சுயத்தை மறந்து உன் கருத்தை எண்ணிய நாட்கள்தான் எத்தனை எத்தனை. ஆஹா, எதற்காகவும் ஏங்காத என்னை, எதற்காகவும் ஏங்காத என்னை உன் வாசிப்பு நேரத்திற்காக ஏங்க வைத்தாயே. இத்தனையும் செய்த உனக்கா உயிரில்லை?
1: அருமையா இருந்துச்சு. புத்தகம் தினமும் வாசிப்பீங்களா நீங்க? இப்ப எந்த புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கீங்க?
4: பாரி வாசிச்சிட்டு இருக்கீங்க, இரண்டாம் பாகம் வாசிச்சிட்டு இருக்கீங்க.
1: நிச்சயமா வாழ்த்துக்கள், நல்லா படிங்க, இன்னும் நிறைய புத்தகங்களை வாசிச்சுட்டே இருங்க. சமூகத்துக்கு பயனுள்ள கருத்துக்களை நீங்க புத்தகம் வாசிப்பின் மூலமா வெளியே கொண்டு வரணும்ன்றது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் சங்கவி, வாழ்த்துக்கள். இனி அடுத்து யாரு பேச வந்திருக்காங்கன்னு பாத்துருவோம். வாங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
5: சே பிரியதர்ஷினிங்க அம்மா, வேளாளர் மகளிர் கல்லூரியில இருந்து வருகிறேன்மா.
1: நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா?
5: இளங்கலை தமிழ் இலக்கியம் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
1: நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
5: உன்னை பற்றி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை சொல்றேங்கம்மா. எனது நாட்களை அழகாக்கினாய், என் நிலையை மகிழ்ச்சியாக்கினாய். நின் உறவால் நினைவுகளுடன் வாழ்கிறேன், மனதில் நிறைந்தாய் முழுவதுமாக. மீன் போன்ற கண்களால் மின்னல் ஒளி பாய்க்கிறாய், செவ்வாயால் தகவலை சொல்ல செம்மொழியும் புதுமையானதே. நின் வடிவலகை யான் கூற தேடினேன் வடிவங்களை, கிடைக்கவில்லை அழகாகவே. உன்னை பற்றி எதனை கூறுவேன், எப்படிதான் கூறுவேன்? கோபத்தால் சிவப்பதால் சூரியன் என்பதா, நில்லாமல் செல்வதால் நிலா என்பதா, உச்சரிப்பால் கவர்ந்ததால் சொற்கள் என்று சொல்லிவிடலாமா? இல்லை இல்லை, இல்லாதவர்க்கும் உதவுவதால் மலை என்பதா, வாரி வழங்கு அன்பை மலை என்பதா, உண்ணாமலும் நினைக்கிறேனே உயிர் என்பதா, மூச்சாக என்னுள் வாழ்வதால் காற்று என்பதா, என்றும் இளமை முற்றாமல் இருப்பதால் மொழி என்றே சொல்லிவிட வேண்டும், அதுவும் சரிவராது. இல்லை இல்லை, இவை அனைத்தும் உள்ளடக்கிய உலகம் என்பதா, நின்னை பற்றி பிறருக்கு சொல்ல அனுப்பினேன் என்னையே.
1: அருமை அருமை, இந்த கவிதை நீங்களே எழுதுனீங்களா? மகிழ்ச்சிமா, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
5: ஆமாங்க,
1: ரொம்ப அருமையா இருந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கவிதைகளை எழுதுங்க. நீங்க பெரிய கவிஞரா வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: மிக்க நன்றிங்கம்மா.

0: அடுத்ததா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: ரிதன்யா.
0: ரிதன்யா, என்ன படிக்கிறீங்க ரிதன்யா?
1: பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்.
0: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
1: கவிதை சொல்ல போறேன்.
0: கவிதை சொல்ல போறீங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு கவிதை சொல்ல போறீங்களா? அருமை, வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
1: தலைப்பு: உரிந்த ஆரஞ்சும் உத்தம கண்டிப்பும். வகுப்பறையில் ஆசிரியர்களின் கண்டிப்பு குரல், அன்று இளம் நெஞ்சு காயப்படுத்திய சிறு முட்கள். அப்போது நமக்கு புரிந்துவிடவில்லை அதன் அர்த்தம், நம்மை ஏன் வதைக்கின்றார்கள் என்றிருந்தது ஏக்கம். தோலுரிந்த ஆரஞ்சு காற்றுப்பட்டு இருகுவது போல அவர்களின் கண்டிப்புக்கு ஆளான நாமும் சுருங்கி போனோம். காலம் கடந்த பின் இப்போது புரிகிறது, அன்று அவர்கள் திட்டிய வைராக்கியம் தானே நம்மை செதுக்கியது. காயப்படுத்திய கைகள் அல்ல அவை, நம்மை உயற்றிய ஒளி. அந்த ஆசிரியர்களின் கண்டிப்பு தான் நம் வாழ்வின் ஒளி.
0: ஓ, தோலுரிச்ச ஆரஞ்சும் ஆசிரியரையுமா வச்சு ஒரு கவிதை சொன்னீங்க.
1: ஆமா,
0: ரொம்ப அருமையா இருந்துச்சு, கேக்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி நீங்க கவிதைகளை சொல்லணும். வாழ்த்துக்கள். வணக்கம். வாங்க, இனி அடுத்து யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: நிஷா.
0: நிஷா, ஒரு குழந்தை மொழி மாதிரி அழகா நிஷா அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க.
0: இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட பாடல் ஒன்று.
0: நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னீங்க, இங்கிலீஷ்ல தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். தமிழ் சொல்றீங்க, தமிழ் பிடிக்குமா உங்களுக்கு?
2: பிடிக்கும்.
0: சரி, ஓகே. ஏன் தமிழ் எடுக்கலையா அப்போ நீங்க?
2: இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் நல்லா பண்ணணும்னு சொல்லி இங்கிலீஷ் எடுத்து.
0: கம்யூனிகேஷன் நல்லா பண்ணணும், அதோட என்னுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு கவிதை வாசிக்க வந்திருக்கீங்க பாருங்க, ரொம்ப அருமையான விஷயம். வாழ்த்துக்கள். வாசிங்க.
2: உடல்நலம் பேணல். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமா? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை. நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினித்தம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே. நாளும் நாளும் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமே. கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய். தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. வருமுன் நோயை காப்பாயே. வயகம் புகழ வாழ்வாயே.
0: அருமை, அருமை. ஒரு எல்கேஜி குழந்தை வந்து தமிழ் கவிதைய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிதை வாசிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மழலை மொழியில ரொம்ப அழகா. கவி கவிதை சொன்னீங்க, வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கான இந்த பல்சுவை நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நானு, நம்ம ஈரோடு திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரியில தமிழ்துறை உதவி பேராசிரியர் வி கலைவாணி. நானு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஊட்டி பண்பலை 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம்.
2: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெற்றிக்கான இலக்கை எட்டும் வரை ஒவ்வொருவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 14 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நிலையத்தில் நேரம் 11 மணி 2 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் என் கேள்விக்கு என்ன பதில்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
2: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? சரியான பதில் 2026ஆம் ஆண்டு. இன்றைய கேள்வி, லடாக் மலைப்பகுதியில் கர்துங் லா சேலஞ்ச் அல்ட்ரா மாரத்தானில் 72 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்த தமிழக வீரர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, லடாக் மலைப்பகுதியில் கர்துங் லா சேலஞ்ச் அல்ட்ரா மாரத்தானில் 72 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக கடந்த தமிழக வீரர் யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300019108. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: 11:04 நேயர்களை உங்களை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எண்ணங்கள் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் தினந்தோறும் ஒரு தலைப்பு இல்லாட்டி ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்டருந்து நாங்கள் கேட்க போகிறோம். ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கான ஒப்பீனியன் உங்களது என்ன அப்படிங்கிறது கேட்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கி இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய நடிப்பு சார்ந்து ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நடிகர் திலகத்தை உங்கள் நெஞ்சில் நிலைநிறுத்தியது அவரது வீரம் பேசும் வரலாற்று திரைப்படங்களா அல்லது நெஞ்சை நெகிழ வைத்த குடும்ப பாங்கான திரைப்படங்களா, இந்த ஒரு தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நடிகர் திலகம் அவர்கள் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு, அதாவது நடிப்பதற்காகவே பிறப்பெடுத்தவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லலாம். நான் நிகழ்ச்சியில் முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரெண்டு ஆடியோ கிளிப் வந்து உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். ஒன்று பாசமலர் படத்தில் இருந்தும், இன்னொன்று வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இருந்தும். ஸோ இந்த இதை கேளுங்க, கேட்டுட்டு இதுக்கப்புறம் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம இணையலாம். இணைந்திருக்கிறது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.
1: நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அங்கு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியல.
2: துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்.
1: அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு.
3: இவன் பேசத் தெரிந்தவன், பேசத் தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன்.
4: இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறாய்?
3: உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பசுக்கள் அல்லதான், காதல் மனம் வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு, வையம் வரம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை.
4: பேடியா இருப்பவன்
3: இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரந்தால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள்.

0: ஸோ நேர்களே, நீங்கள் ரெண்டு ஆடியோ கிளிப்பும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டதுலேருந்தே உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் காலர்கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்பு நான் உங்களுக்கு வந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே சொல்லணும் இல்லைங்களா. நீங்கள் எங்களோட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை அழைக்க வேண்டிய எண்கள் 9301401818 9301401118 8300019 அப்படிங்கிற எங்களை நீங்கள் அழைக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு லேண்ட்லைன் நம்பரும் இருக்குது, 04232966781 அப்படிங்கிற நம்பர்லையும் நீங்கள் அழைக்கலாம். சரி, எனக்கு அழைக்கிறது எல்லாமே வந்து நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 8300019 10018 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து நேயறீங்க?
1: நான் திருநெல்வேலி பிஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவான.
0: வணக்கம் மேம், முதல் காலராக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு தலைப்பு கேட்டிருப்பீங்க இல்லைங்களா?
1: அதாவது எனக்கு வந்து செவாலியர் சிவாஜி கணேசன் பிறந்தது. எனக்கு அவர் நடித்த குடும்ப படம் என்னை வந்து நெகிழ வச்சது. அது வந்து பாசம் என்ற சொல்லுக்கு உயிர் கொடுத்த படம் பாசமலர்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: ராஜசேகரன் அண்ணன் பெயரு, தந்தை பேர் ராதா, சாவித்திரியாக ராதா, சிவாஜி கணேசன் பெயர் ராஜசேகர். அதாவது அவருக்கு வந்து இந்த வெடி விபத்துல கண்ணு ரெண்டு போயிடும். தங்கச்சி அண்ணனை பார்க்க வரும்போது,
0: சரிங்க
1: ஏன்னா என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா என்னால பார்க்க முடியாம என் கண்ணு ரெண்டு போயிடுச்சு. இங்க எத்தனையோ வீட்டுல விளக்க ஏத்தனை உங்களுக்கு அந்த உலகம் இருக்காயிடுச்சு. வசீகரிக்க கூடிய உங்க கண்களும் விரோதிகளையும் நீங்க பாசமா பார்க்கக்கூடிய உங்க கண்களும் நீங்க மௌனமா இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் அந்த கலைகளை எனக்கு சொல்லுங்க. அந்த அளவு கண்கள் எங்கே அண்ணா? இன்னும் என்னையும் எந்த விதி பிரிச்சுதோ அந்த விதிதாமா என் கண்ணையும் பறிச்சிருச்சு. இல்ல நான் ஒர்க் இருக்கேங்கிறே நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? நீங்க எதுக்காக என்னை விட்டு போகணும்? என்னை விட்டு போக முடியாதனாலதான் நான் உயிரோட திரும்ப வந்துருச்சு. ராதா, நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அஞ்சு வருஷத்துக்குள்ளதுதான் சுத்த முடியுதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே வர முடியலம்மா.
0: ஓ, நீங்க காட்சியாவே ஓட்டி காட்டுறீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க, அது எனக்கு எப்பவுமே ஆழமா பதிஞ்சது.
0: ஓகே ஓகேங்க. உங்களுடைய பேர் இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா?
1: திருநெல்வேலி மாவட்டம் விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவான.
0: பேரே அவ்வளோ அழகா இருக்கு.
1: ஆமா, நான் நிறைய எழுதியிருக்கேன் இதுல, தொகுப்பு பாடல் தொகுப்பு.
0: ஓகே ஓகேங்க. நேர்ச்சல் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சூப்பரான ஒரு படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க 101.8. நேர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கு. அடுத்து ஒரு நேர் இணையறாரு, அவர் என்ன சொல்றாரு கேட்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து இணையறீங்க?
2: கோவை மாவட்டம் இடையபாளையத்துல இருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பை கேட்டே நீங்கள் ஆடியோ ரெண்டு பாட்டு கொடுத்தீங்கல்ல, பாசமலர் ரெண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன்.
0: ஆமாங்க.
2: அதையும் கேட்டு எல்லா நேயர்களை போலவே நானும் ரசித்தேன் ருசித்தேன். இனி தலைப்பை பற்றி சில கருத்துக்களை பதிவு வைக்கிறேன்.
0: நிச்சயமாக.
2: ஹலோ.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
2: சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலம் திரையுலகின் பொற்காலம் என கூறி மிகையொன்றும் இல்லை. வரலாற்று திரைப்படமானாலும் சரி, குடும்ப பாங்கான திரைப்படமானாலும் சரி, குறையேதும் இல்லை கண்ணா, நிறை மட்டுமே உண்டு என்கிற மாதிரிதான் இந்த உலகமே மெச்சி மெய்சிலித்து போகும்படி தன் தங்கினை ஆட்டி இருக்கிறார். சிறு வயதில் இருக்கும் போதே தெருக்கூத்தில் கட்டபொம்மன் கூத்தை கண்டு கழித்தார். அன்றே ஒரு சபதம் ஏற்றார், எங்காவது ஒரு நாள் கட்டபொம்மனாக நடித்தே தீர்வேன் என்று. கலை உலக பயணத்தில் வெற்றிமேல் வெற்றிகளை சந்தித்து வந்த நடிகர் திலகம் 1959 கட்டபொம்மன் திரைப்படம் மூலம் தமிழ் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம்பெற்று, யார் அந்த கட்டபொம்மன், நாட்டிற்கு அவர் ஆற்றிய அரிய சேவை என்ன என்பதை அனைவருக்கும் தெரிய வைத்தார். எத்தனையோ சரித்திர படங்களை அவர் அளித்திருந்தாலும் வீரம் சிறந்த இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமே என் நெஞ்சில் மிகவும் ஆழமாக தைத்தது. ஹலோ.
0: நிச்சயமாக நிச்சயமாக, ரொம்பவும் அழகா கோர்வையா வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிய வச்சீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி. ஒரு விஷயம் மாத்திரம் நமக்கு தெளிவா புரியுதுங்க, அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுடைய வந்து நடிப்பை நிறைய பேர் பார்த்து ரசித்ததை விட கேட்டு ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் புரியுது. எல்லாருமே அந்த ஒரு நடிகர் திலகம் அவர்கள் எப்படி ஒரு ஒரு வசனத்தை ஒரு ஒரே டேக்கில் பேசுவாங்களோ அதே போல் நிறைய பேர் பேச கேட்குறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம், ஓடி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து இணையறீங்க?
3: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையிலேருந்து பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட இன்னைக்கு பேசுறதுல.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சிங்க.
3: நீங்க, ஆமா, நீங்க அருமையான தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா வரலாற்று திரைப்படங்கள் அப்படிங்கறதுதான் சிவாஜி கணேசனை இன்றளவும் கூட மனசுக்குள்ள நிறுத்திருக்கு சார். ஏன்னா அந்த கர்ணன் படமாக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், அது பல் உடைக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக நேர்த்தியாக பக்கம் பக்கமாக அவர் பேசிய அந்த வீர வசனங்கள் மனசுல இன்றளவும் கூட சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்காரு சார்.
0: நிச்சயமா அதுக்காக
3: கர்ணன் சொல்லுங்க.
0: இல்ல, அதற்காக தான் அந்த வீடியோ கிளிப்பை வந்து நம்ம பிளே பண்ணது. அதாவது ஒன் டேக்ல வந்து பேசியிருப்பார் இல்லைங்களா? அந்த அந்த ஆக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பிளே பண்ணோம் இல்லைங்களா?
3: உண்மை இதுல என்ன ஒண்ணுன்னா சார், கர்ணன் திரைப்படத்துல உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாட்டுக்கு எவ்வளவு அருமையான எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு இல்லையா? அது பாக்குறச்ச மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். அது குடும்ப தாங்கான திரைப்படங்கள் பல நடிச்சிருக்கிறாரு, நோ டவுட் அபவுட் இட். ஆனா எல்லா நடிகர்களும் அந்த குடும்ப தாங்கான திரைப்படங்களை அன்றைய காலகட்டத்துல நடிச்சு பெயர் பெற்றிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில நடிகர்கள், அதுவும் குறிப்பிட்ட தன்னிகரற்ற முறையில சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அந்த வரலாற்று திரைப்பட எடுத்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பாருங்க, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்ட்டுன்னு அந்த இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு. மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்ட்டு, அப்ப அந்த மஞ்சள் அரைத்து கொடுத்தாயாவ அழகா அந்த ஆக்ஷனோட செஞ்சு அவர் வந்து பண்ணினதுனாலதான் ஜாக்சன் துரையனுடைய கேரக்டருக்கே அந்த ஒரு ஏற்றம் அப்படிங்கறதும் இருந்தது இல்லையா? அப்போ என்ன பார்க்கும் பொழுது பல படங்கள் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருந்தாலும் அவரை வந்து எனக்கு பர்சனலா பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வீரம் நிறைந்த வரலாற்று திரைப்படங்கள் அவர் நடிச்சு அதுல சிம்மாசனம் போட்டு அந்த வசனங்கள் பேசியதுல என் மனசுக்கு இன்றளவும் கூட நிகழ்ச்சியா இருக்கு சார்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்பவும் நிறைவான ஒரு கருத்துக்கள். அதாவது அந்த மைன்யூட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க.
3: இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமா சார்?
0: சொல்லுங்க.
3: ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கும்.
3: கண்டிப்பா. அதாவது தமிழ் படிக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அந்த வீர வசனங்களை கேட்டாவே தமிழ் வந்து அந்த அளவுக்கு கத்துக்கலாம். அண்ட் அவங்களுடைய அந்த தமிழ் மொழி அப்படிங்கறது ரொம்ப பீரிட்டு வருவதற்கு அவருடைய இந்த திரைப்பட வசனங்கள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கூட சொல்லுவேன் சார்.
0: இன்னைக்கும் நம்ம ஒரு ஆக்டிங் கிளாஸ் போறோம், இல்ல வந்து நம்ம மோனோ ஆக்டிங் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வசனங்களை தான் எடுத்து பேசுறோம் இல்லைங்களா?
3: கண்டிப்பா.
0: சோ ஏற்ற இறக்கங்கள் நிறைய.
3: நன்றி
0: நன்றி நன்றி. நேர்களே, நிறைய நேயர்கள் நம்மளோட பேசிட்டாங்க. சோ இது ஒரு பாடலுக்கான இடைவேளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலை தொடர்ந்து இணைவோம். இணைந்திருங்களது ஓடி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: இணையத்தில் நேரம் 11:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு நடிகர் திலகத்தை உங்கள் நெஞ்சில் நிலைநிறுத்தியது. வீரம் பேசும் வரலாற்று திரைப்படங்களா அல்லது நெஞ்சம் நெகிழ வைத்த குடும்ப திரைப்படங்களா, இந்த ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அடுத்ததாக நம்மகிட்ட யார் பேச போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஓடி எஃப்எம். ஹலோ, வணக்கம், ஹலோ, ஹலோ, வணக்கம், வணக்கம். யார், எங்கேருந்து நேரங்க? வணக்கம், வணக்கம்.
4: மலவை சந்திரசேகர்.
3: ஓகே ஓகேங்க. இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்களா?
4: போஸ்ட் பார்த்தேன், தலைப்பும் கேட்டேன்.
3: ஓ, போஸ்டும் பார்த்தீங்க?
4: ஆ, போஸ்ட் டெய்லி பார்த்துங்க.
3: சரிங்க, அங்கே கமெண்ட் போடுவீங்களா?
4: ஆ, கமெண்ட்டும் போடுவேங்க.
3: ஓகே ஓகேங்க. உங்களுடைய கருத்துக்கள்.
4: இன்னைக்கு அவர் திறந்துடாதுங்க, நான் வந்து தாய்ச்சா 99 அவர் வீட்டில் பார்த்து வந்தேங்க. அதாவது அரசு இது வீரம் தாங்க, அரசியல் இந்த அந்த அதுதான் வீரம் தான். வீரப்பந்து கெட்ட போமா ராஜராஜ சொல்லாங்க, அவங்க எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுங்க. அவங்க கண்முடன் நிறுத்துவது இப்படி தாங்க. இப்போ ஒரு பையன் ஒரு போட்டோ கொடுத்து ஒரு வீரன் கட்டப்படும் மரணம் வந்து சிவாஜி தான் வர வேணும் வச்சு இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கிறது வந்து நம்ம கண்மொழி காட்டுல ஒரு அவரு தாங்க, சிவாஜி தான்.
3: நிச்சயமா நிச்சயமா, தமிழ் திரைப்படம் ஐயா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல கூட வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவத்தை வந்து சிவாஜியோட அந்த போர்ட்ரேட்டை பேஸ் பண்ணி தான் வரைவாங்க இல்லைங்களா, ஒரு பாட்டு. ஸோ நீங்க சொன்னது கரெக்டா ஒரு விஷயம் தான். நமக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த தோற்றத்திற்கு சிவாஜி அவர்களை தான் நம்ம கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம்.
4: அதே இந்த சிவன் பார்வதி பார்த்து சிவன் வந்து சிவாஜியை தான் கொஞ்சம் டக்குன்னு உடனே அவங்க ஒருவர் அந்த பாரதியாரு வாவசி சிதம்பரம் ராஜராஜ சோழன் கர்ணன் கர்ணன் எப்படி இருப்பாங்க எல்லாம் ஒரு கற்பனைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை இப்படிதான் இருப்பாரு, அவர் தான் காட்டுறாங்க.
3: நிச்சயமா நிச்சயமா, அதாவது அந்த பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து அவர் தான் அந்த பாத்திரத்திற்கான முழு உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிலைநாட்டியிருக்காரு இல்லைங்களா? ஓகே ஓகேங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாக எடுத்து வந்ததுமக்கு நன்றி,
4: நன்றி.
3: ஸோ நேர்களே, அடுத்த ஒரு நேர்கிட்டையும் நம்ம பேசிடலாம். வணக்கம் ஓடி எஃப்எம். வணக்கம்,
5: ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்,
5: வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சரவணகுமார் பேசுறேன்
3: சார். வணக்கம் வணக்கம் சரவணகுமார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க.
5: அவர் முதல் முதல் பேசிய வசனம் சக்சஸ்.
3: எஸ் சக்சஸ்,
5: அவர் ஒரு வாழ்க்கையே சக்சஸ் ஆயிடுச்சு சார்.
3: நிச்சயமா நிச்சயம்,
5: அவருடைய நடிப்பை யாரு கூட ஈக்குவல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்பர் ஒன்.
3: ஓகே, இப்ப பராசக்தியை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைங்களா?
5: அவருடைய நடிப்பு பாரிஸ்டர் வக்கீல வாதாட திறமை அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது சார். கௌரவம்.
3: ஓகே ஓகே, உங்களுக்கு கௌரவம் வந்து எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட் இல்லைங்களா?
5: கண்டிப்பா கண்டிப்பா, கௌரவம் படத்துல வந்து அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் வாதாடுவார் சார், ரொம்ப டெக்னிக்கலா வாதாடுவார். அதெல்லாம் வந்து இந்திய வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கு சார்.
3: ஓகே, இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். நம்ம தலைப்பு வரலாற்று வேடங்களா இல்ல குடும்ப வேடங்களா அப்படிங்கறது தான் தலைப்பு. ஆனா சிவாஜி கணேசன் அவர்களை அந்த ஒரு
5: எதை சொல்ல சொல்ல ரெண்டையுமே பீட் பண்ணிட்டாரு சார். எதையுமே நான் இதையும் சொல்ல வரும்ல அதையும் சொல்ல வரும் ரெண்டையும் வந்து எவ்வளவு தூரம் அவரு அவருடைய திறமை வெளிப்படுத்தும் அந்த அளவுக்கு திறமை வெளிப்பட அது வேற எந்த நடிகரும் அந்த அளவுக்கு திறமை வெளிப்படுத்த அளவுக்கு இல்லைங்க சார் இன்னைக்கு வரைக்கும்.
3: ஓகே ஓகே, நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்களை வந்து இதற்குள்ளாரையே நம்ம அடக்கி விட முடியாது. அதாவது நவரசங்களையும் வந்து தன்னுடைய கேரக்டரில் கொண்டு வந்த ஒரு ஆக்டர். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் ஆக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, காதல் திரைப்படங்களுக்கும்.
5: காதல், அதாவது அவர் எடுத்த கேரக்டர் எதுலையுமே வந்து அவர் பின்வாங்கலை சார், அந்த அளவுக்கு திறம்பட செஞ்சுட்டாரு சார்.
3: ஸோ உங்களுடைய ஒன் சாய்ஸ் This or that அப்படின்னு
5: போனீங்கன்னா
3: எதை சூஸ் பண்ணுவீங்க? அவருடைய குடும்ப பாங்கான வேடங்கள் ஏற்று நடித்த திரைப்படங்கள். ஓகே ஓகே, எங்க நிகழ்ச்சியில இருந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட
5: திருச்சூளம் படம் சார், கௌரவம் அதெல்லாம் வந்து குடும்ப பாங்க எடுத்திருப்பாங்க ரொம்ப, அதாவது கேரக்டராவே வாழ்ந்துருவார் சார் அந்த மாதிரி.
3: நிச்சயமா நிச்சயமாக, நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு நன்றிங்க.
5: கண்டிப்பா சார்,
3: நேரில் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சி காத்துட்ருக்காங்க. அடுத்த ஒரு நேயர்கிட்டையும் பேசிடலாம். பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நமக்கு கருத்துக்களை அனுப்பிட்டு இருக்காங்க, அந்த கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. வணக்கம் ஓடிஎஃப்எம், வணக்கம், ஹலோ, வணக்கம், ஹலோ, வணக்கம் ஓடிஎஃப்எம்.
6: வணக்கம் சார், மொபைல் நன்றாக பேசுகிறேன் சார்.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?

0: நலமா இருக்குங்க, நலமா இருக்குங்க. இன்னைக்கு தலைப்பு கண்டிப்பா கேட்டிருப்பீங்க.
1: ஆமா சார், சார் சார் மேட்டர் மேட்டர் ஆல்சோ ரெடி சார், மேட்டர் ரெடி சார் பேசுறதுக்கு.
0: ஆ பேசலாம் பேசலாம்
1: சார். இன்னைக்கு வந்து சிறந்த சிவாஜி கணேசன் சாரோட பிறந்த நாள்ல வந்து இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து நீங்க எனக்கு பேச கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமா கருதுறேன் சார்.
0: நிச்சயமா நான் சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்ன வந்து நிகழ்வு நெஞ்ச நிகழ்வு குடும்ப படம்னா வந்து தங்க பதக்கம் சார். அதுல வந்து அவர் சிவாஜி சார் வந்து பாசமுள்ள அப்பாவா வந்து நடிச்சிருப்பார். அதே சமயம் கடமை மாறாத வந்து கடமை மாறாத அதிகாரி நடிச்சிருப்பாரு. அதனால வந்து அப்புறம் அதான் மனைவிக்கும் மனைவிக்கு மகனுக்கு நடுப்புற வந்து பாசத்துல கட்டி போட்ட ஒரு அப்பாவும் அவரோட ஒரு கதாபாத்திரம் சூப்பரா இருக்கும்.
0: எஸ்பி சௌத்ரி இல்லீங்களா?
1: ஆமா எஸ்பி சௌத்ரி இருக்கும். அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் வீராவசமா வசனம் பேசுறது, அதாவது அலட்டலா நடந்து வருது, மிடுக்கான உடல் மொழியோட முத்திரப்பது, உணர்ச்சிகளை கட்டி பேசுறது, இப்படி எல்லாம் இருந்தாலுமே அந்த இந்த இந்த அப்புறம் வந்து இந்த அந்த எங்கூர் ராஜா ஞான ஒளி அப்படின்னு தான் ஏற்ற பாத்திரங்களை சிறப்பு தரும் வகையில அந்த கதாபாத்திரமாவே மாறி வந்து அது அருமையா நடிச்சு உச்சங்களை அடைஞ்சிருக்காரு. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எல்லாமே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட படங்கள்லாம் எதை விடுறது? அதாவது நான் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்வீட்டை கொடுத்து இந்த ஸ்வீட்டை கொடுத்து இது இதை வந்து நல்லா இருக்கு, எது நல்லா இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும் அப்ப அப்படிங்கிறப்பல இருக்கு. இருந்தால வந்து குடும்ப பதம் தான் என்ன வந்து அதிகம் அதே வந்து மனத்தை வந்து நெஞ்ச நெகிழ வச்சப்படுங்க சார்.
0: ஓகே ஓகேங்க. நெகிழ்ச்சி நினைந்தது உங்களுடைய கருத்துக்களை ரொம்பவும் என்ன சொல்றது ரொம்பவும் தெளிவா எடுத்து வச்சீங்க நீங்க. எனக்கு இதுதான் அப்படின்னு தெளிவா எடுத்து வச்சீங்க. நெகிழ்ச்சிகள் இணைந்ததுக்கு நன்றிங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. ஸோ நேர்களே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப்லேயும் வந்த கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு. முதல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு நேர் வந்து எழுதிட்டார், ஃபஸ்ட்டு வீரம் பேசும் வரலாற்று திரைப்படங்களே அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. குறிப்பாக மனோகரா திரைப்படத்தில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கும் காட்சியில் பொறுத்தது போதும் பொங்கியழு போன்ற வசனங்களில் அவர் காட்டிய வீரம் திரையரங்குகளை அதிர வைத்தது. ஆகவே நடிகர் திலகத்தை எனது நெஞ்சில் நிலைநிறுத்தியது அவரது வீரம் பேசும் வரலாற்று திரைப்படங்களே அப்படின்னு ராமகிருஷ்ணன் அவர்கள் கொழுமக்கொண்டானிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை தவிர இன்னொரு நேயர் இப்போ நம்மகிட்ட பேசினார் இல்லைங்களா, மும்பை நடராஜன் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து அதே தங்கப்பதக்கம் திரைப்படத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு நேயர் வந்து இவர் தன்னுடைய பெயரை சொல்லவில்லை, ஆனால் ஒரு கவிதை நடையில் எழுதியிருக்காரு. சிம்மக்கோர்லான் நவரச நாயகன் தன் அசாத்திய நடிப்பால் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் கலை பொக்கிஷம். கண்களிலே நவரசம் காட்டி காட்டினிலும் தன் குரல் பதித்து மேடை முதல் திரை வரை நடிப்பின் இலக்கணம் எழுதியவன். கட்டபொம்மனாய் வீரம் தந்து கர்ணனாய் கொடை தந்து சிவனாய் சிலர்க்க வைத்த நடிப்புலகின் இமயமலை அவன். காலங்கள் ஓடினாலும் அவன் கலைவண்ணம் அழிவதில்லை, கண்ணசவில் கதை சொல்லும் கணேசன் புகழ் மாய்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய விருப்பம் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறது வந்து எனக்கு வரலாற்று திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு நேயர் பொள்ளாச்சி வட்டம் கெஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தெய்வ மகன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து சொல்லியிருக்கார். திரைப்படங்களில் அருமையான குடும்ப பாங்கான கதை அந்த படம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டுமில்லை, இன்னும் நிறைய கருத்துக்கள் நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து இணைந்தவர்கள் அது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

நிலையத்தில் நேரம் 11:36. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் திலகத்தின் படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது, அதாவது உங்கள் நெஞ்சில் நின்றது வரலாற்று பேசும் வீர திரைப்படங்களா, சாரி மன்னிக்கவும், வீரம் பேசும் வரலாற்று திரைப்படங்களா, நெஞ்சம் நிகழ வைத்த குடும்ப திரைப்படங்களா அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த காலர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் சில வாட்ஸ்அப் கருத்துக்களை எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஷாகிதா பானு அப்படிங்கிற ஒரு நேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணங்களின் வண்ணங்களில் என்னை மிகவும் ரசிக்க வைத்து உருக வைத்த சிவாஜி சாரின் படைப்பு முதல் மரியாதை படம்தான். ஆரம்பம் முதல் கடைசி வரை அந்த பாத்திரமாகவே மாறி அசத்தி வியக்க வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் சொல்கிறதுக்கான ஒரு காரணம், இப்போ நம்ம முதல் மரியாதை படத்தை பற்றின விஷயத்தோடு அந்த பாட்டியம் கேட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு திரைப்படம் அவருடைய நடிப்பை முற்றிலுமாக மாற்றின ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்பு வரை அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது சற்று மிகை நடிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நடிக்க போனதை பற்றி அவரே பின்னாட்களில்

0: பேசும்பொழுது பாரதி ராஜா அவர்கள் அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படி மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அவர் நடிக்கிற நடிப்பு இல்லை எனக்கு பத்தலைங்க, இன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி, இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஸ்டேஜில் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது, இவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. ஸோ அதற்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நடித்த படம் தான் முதல் மரியாதை இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னொரு நேரத்தையும் பேசலாம். வணக்கம், ஓடி எஃப்எம்.
1: ஹலோ சார்,
0: வணக்கம். யார் எங்கேருந்து நேரீங்க?
1: நான் தென் பொன்மலையிலிருந்து தேனாமணி இந்தன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். நல்ல நிகழ்ச்சி போயிட்டு இருக்கீங்க.
0: தேங்க்யூங்க,
1: நடிகர் நன்றிங்க. நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள்ல அவரை பத்தி நினைவு கூற செஞ்சதுக்கு ஊட்டி பண்பலைக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க சார்.
0: எங்களுடைய நிகழ்ச்சி அமைப்பா?
1: ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல. இன்னைக்கு நம்ம செவாலியர் சிவாஜி கணேசன் பத்தி நினைக்க வச்சதுக்கு ரொம்ப இதுங்க. ஏன்னா அவரு நாங்க அவர் இருந்த காலத்துல நாங்க இருந்தவங்கிறத ஒரு பெரிய இதா இருந்திருக்குதுங்க. எனக்கு வந்து அவரு இதுல வந்து வீரம் பேசும் வசனங்கள் தான் பிடிக்குங்க, வரலாற்று இதுதாங்க. ஏன்னா இப்ப வந்து நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன், கர்ணன், கப்பலோட்டி, தமிழன் அவங்களெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைங்க. ஆனா இவர் மூலியமா நம்ம எல்லாம் இன்னும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஓ, அவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க, இப்படிதான் அந்த வீரம் விளைஞ்சு தமிழர் பரம்பரை எல்லாம் பாராட்டி பேசியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கண் முன் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காரு இல்லைங்களா? அதனால அவரோட வீரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. வீரம் பேசும் வசனங்கள் தாங்க. ஏன்னா இன்னும் கண் முன்னாடி நிக்குதுங்க அந்த வீரபாண்டி கட்டபொம்மன். நீங்க போட்டாவே போதுங்க, அது எப்படிங்க அந்த வீரன் நம்மளுக்கு அப்படியே தன்னை போல் நம்மளுக்குள்ளேயே அந்த உணர்வு வந்துருது இல்லைங்களா?
0: நிச்சயமாக, இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு வசனம் வந்து, ஐ மீன் அந்த படத்தை வந்து பார்க்காதவர்கள் கூட அந்த வசனத்தை
1: கேட்டா போதுங்க,
0: மனப்பாடம் செய்து வைத்திருப்பாங்க. மனநம் செய்து
1: அப்படியே மனப்பாடத்துல வந்துருங்க.
0: ஒரு ஃபுல் ஃப்ளோல பேச வரலன்னா கூட அந்த ஒரு முக்கியமான கருத்துக்களை மாத்திரம்
1: வயலுக்கு வந்தாயே, ஏற்றம் இறைத்தாயே, எம்பிளம் கொஞ்சி பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாய, மாமனா மச்சானா அப்படிங்கிற வசனம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வருதுங்க. நம்மள யாராவது ஒரு அட்டாக் பண்றதுக்கு வந்தாலும் இந்த வசனத்தை நம்ம பேசி இது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு உணர்வு உத்வேகம் இருக்குது இல்லைங்களா?
0: நிச்சயமாக, நிச்சயமாக.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க, நீங்க
1: பேச வச்சதுக்கு நன்றிங்க.
0: நிச்சயமா, நீங்க வாட்ஸ்அப்லயும் இதே கருத்து தான் சொல்லிருக்கீங்க.
1: ஆமாங்க, வீரம் இதே தான் போட்டிருக்கிறேங்க.
0: ஓகே, ஓகேங்க.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஸோ நேர்களே, அடுத்து இன்னொரு நேர்கிட்டையும் பேசுவோம். வணக்கம், ஓடி எஃப்எம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இணையறீங்க?
2: கோயம்புத்தூர் சின்னம் செலவராஜ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார். இவ்வளவு நேரம் ஆச்சு லைன் குடிக்கிறதுக்கு.
0: என்ன சொல்றது, லக்கு தான் இல்லைங்களா?
2: லக் இல்லைங்க சார், இல்ல என்னதான் தெரியல, லைன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது சிவாஜி வேற சொல்லிட்டீங்க, மனசா பக்கு பக்குங்கிற லைன் கிடைக்குமா கிடைக்காது?
0: சார், லக்குன்ற நீங்க பக்கு பக்குன்னு இருக்குன்றீங்க.
2: ஆமா சார், லக்கெல்லாம் இல்லைங்க சார், நீங்க எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டீங்க.
0: இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கணும் இல்லைங்களா? நம்ம நாலு எண்கள் கொடுத்துருக்கோம், சோ ஒவ்வொரு நம்பரா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்.
2: சரி சார், தலைப்பு போயிடலாங்க சார்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
2: அவரு வீரம் பாத்தீங்கன்னா, அவரு சிம்ம கொள்ளத்தான் சார் அவர் நான் பாராட்டுது. அவர் குரலு, அவரோட பிரம்மாண்டமான குரல், குரலு சிம்ம குரலு சார் அவருக்கு. அவர் எந்த கேரக்டர் நடிச்சாலும் அவருக்கு குரல் ஒத்துழைப்பு இருக்கு சார் இல்லைங்களா? எந்த வசனம், எந்த வசனம் கொடுத்தாலும் சரி குரலை மாத்திக்கிறார் என்னன்னு தெரியல. குரலுக்கு நல்லா கணில் கணில் வசனம் பார்த்து அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பு பாத்தீங்கன்னா தோய் சுத்தமா இருக்குங்க சார். அவரையெல்லாம் பேசுறதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் தகுதியும் கூட இல்லைங்க சார்.
0: இல்ல, இன்னொரு விஷயம் கூட,
2: அவரெல்லாம் கடவுளுங்க சார். அவரு நடிப்புக்கு ஒரு என்னன்னு சொல்றதுல தெரியலீங்க சார்.
0: நினைவுக்காக ஒரு தகவல் சொல்றேன். தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம் நினைக்கிறேன், அது வந்து ஆஸ்கர் வரைக்குமே போயிட்டு வந்து கதாபாத்திரங்கள் என்னால பண்ண முடியாது அப்படின்னு மார்லன் பிராண்டோ சிவாஜி கணேசன் ஐயா கிட்ட சொன்னதா ஒரு தகவல்.
2: ஆமாங்க சார், அவர் நடிப்பை யாராலையும் இது பண்ண முடியாது சார், கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் மாறிடுறாரு. வீரபாண்டியன் இருந்தாலும் சரி, முருகனா

0: நாங்கள் வந்து சிவாஜியோட பக்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுதுங்க.
1: ஆமா ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பாசமர் போட்டீங்கல்ல, நாம எல்லாம் சிறு குழந்தையாவே இருக்க கூடாதுன்னு அந்த அந்த வசனம் பாத்தீங்கன்னா கண்ணு தண்ணி வந்துருங்க சார். ஏன்னா இப்ப அதாவது இவ்வளவு கஷ்டப்படுறக்கு குழந்தையாவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இல்லைங்களா சார்?
0: அப்படி இல்ல இல்லைங்களா, இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இருங்க சார், அவர் சொல்ற பாத்தினா அவர் அப்படியே நம்ம குழந்தையாவே இருந்துக்கலாமா கூட தோணுங்க சார். அந்த மாதிரி சொல்லுவார் சார் அவர்.
0: நிச்சயமாக நிச்சயமா,
1: அவர் சொல்ற பாவனை பார்த்து அவர் அழகா இருக்கு, கண்ணு தண்ணியே வந்துருங்க சார்.
0: ஓகே ஓகேங்க, நீங்க சிவாஜி கணேசன் அவர்களை வந்து இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருங்க, நாங்க இன்னொரு
1: ஆமாங்க
0: நேயருக்கும் கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் ஓடிஎஃப்எம். வணக்கம் வணக்கம் ஓடிஎஃப்எம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யார் எங்க இருந்து இணையறீங்க?
2: சூரமட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: ஓகேங்க, வணக்கங்க, சொல்லுங்க. இன்னைக்கு
2: வணக்கங்க ஐயா. இப்ப என்ன பத்திரிக்கைன்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன்னு பார்த்தது கிடையாது, கப்பலொட்டிய தமிழ்னு பார்த்தது கிடையாது. ஆனா இவர் அந்த பேசுற வசந்த கேட்கும் பொழுது, ஓ இப்படியெல்லாம் இருந்திருப்பாங்களா ஆட்டிருக்குதே அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூட வெயிக்கிற அளவுக்கு இந்த சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாருங்க. அதை பார்க்கும்போது நினைச்சீங்களா, அந்த வீரம் இல்லாதவங்க கூட இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ல நீங்க தான் டாக்டர் துறையோ அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த வீரமே இல்லைன்னா கூட வீரம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன தோணும். அதே மாதிரி அந்த மனோகரா படத்துல பேசுற வசனம், அது மாதிரி ஒவ்வொரு படத்தையும் சொல்லிட்டே இருக்கலாங்க. ஒரு படத்துல பாக்யராஜ் படத்துல இவர் இப்படிதான் வாழ்ந்திருப்பாருங்கிறத அப்படியே அப்படி காமிச்சிருப்பாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரிய பெரிய இந்த இவங்கெல்லாம் அரச நம்ம சுதந்திரக்கார போராட்ட வீரர்கள் அத்தனை பேருமே நினைவுபடுத்துவது யாருன்னு கேட்டா நம்ம சிவாஜி கணேசன் தாங்கய்யா.
0: நிச்சயமா, எனக்கு சின்னதா ஒரு தகவல் மாத்திரம் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: சொல்லுங்க.
0: பாக்யராஜ் படம் அப்படின்னு ஒண்ணு விஷயத்த ஆரம்பிச்சீங்க இல்லைங்களா, எந்த படம் என்ன தகவல் சிறப்பு தகவலா இருந்தா பகிர்ந்துக்கீங்களா?
2: இல்ல, அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் பாத்தீங்களா, அவர் வந்து அந்த வசனங்கள் பேசும்போதப்ப அந்த அம்மி அரத்தாயா நாட்டு தாயா இதெல்லாம் பேசும்போது நமக்கு என்னன்னா, இன்னொன்னு சிவாஜி கணேசன் வந்து அதாவது இப்படிதான் அவர் கொள்கை நடிக்கணும் அப்படிங்கிறதா இல்லைங்க. அத வந்து நடிப்புங்கிறது எதுனாலும் தெரியாது, அவர் செய்ய பாருங்க. நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இந்த குறிப்பழக்கம் மதுபடி சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டார். ஆனா இப்படிதான் வாழணும் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறாருங்க. அது அவர்கிட்ட இருந்துச்சு.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
2: அதுல பாத்தீங்களா, அதுலயே பாத்தீங்கன்னா வசந்த மாளிகை படத்துல அந்த காதலிக்காக ஒரு அரமனை கட்டுற மாதிரி காட்சி அமைப்பு, அதுல பேசக்கூடிய வசனங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெய்சிலுக்கும் ஐயா.
0: நிச்சயமாக நிச்சயமாக. நிகழ்ச்சியில இருந்து உன்னுடைய கருத்துக்களை இன்னொரு ஆங்கிள் எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு நன்றிங்க.
2: நன்றிங்க.
0: நன்றி நேர்களே, இது ஒரு பாடலுக்கான இடைவேளை, உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் காத்துக்கொண்டே இருக்கிறது. இணைந்தர்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
5: குட் மார்னிங்,
4: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
6: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: 11:51. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் உங்களுக்கு பிடித்தது வரலாற்று திரைப்படங்களா இல்லை குடும்ப பாங்கான திரைப்படங்களா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஓடிஎஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க நேயறீங்க?
1: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளையத்திலிருந்து பாட்டப்பன்.
0: பேர் புரியலீங்க.
1: பார்த்த படத்தையும் சிவாஜியினுடைய படத்திலையும் பாத்தீங்கன்னா பாபுங்கிற படத்தை பார்த்து மனசு நெகிழ்ந்து போயிருக்கிறது. அந்த நடிப்பு அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குங்க. அப்படியே மனசு தொட்டு அப்படியே ஒரு இதுங்க.
0: ஓகே ஓகே,
1: நினைச்சா ஒரு உள்ள ஒரு கூடிய ஒரு இதெல்லாம்.
0: சரிங்க, அதுல குறிப்பிட்ட ஒரு காட்சி இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா?
1: காட்சி, அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு ஒரு இதை வாங்கிட்டு போவார், கள்ள முட்டாயும் வாங்கி பண்ணி கொடுப்பாரு. அந்த இடம் அற்புதமா இருக்குங்க. அப்படியே
0: சரி, ஓகே. நீங்க நிறைவு நேரங்கனால உங்ககிட்ட கேக்குறேன், சிவாஜி கணேசன் அவர்களுடைய மிகவும் பிடித்த ஒரு வசனம், அதாவது இவ்வளவு நேரம் சொன்ன அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இதெல்லாம் இல்லாம இன்னும் இந்த மாதிரி இந்த மாதிரி வசனங்களும் இருக்கு, இத நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். அந்த மாதிரி நினைக்கிற ஒரு வசனம்
1: நிறைய இருங்க. ஊரா அந்த வந்து ஒரு வசனம் விஷயமாவே அப்படி அந்த இதான் மாறிடுறா இருங்க. அப்படியே அப்படி ஊடுருவி அப்படி பாஞ்சி அந்த
0: வசனங்களில் உங்களுக்கு பிடித்த ஒரு வசனத்தை நான் கேக்குறேன்.
1: வசனம் ஞாபகத்துக்கு வரலீங்க.
0: ஓகே ஓகேங்க, புரியுது. அதாவது டக்குன்னு கேட்டீங்கன்னா நான் நிதங்க சொல்லுவேன், என்கிட்ட

0: பெட்டி பெட்டியா இருக்குங்க, டக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவும்
1: சரி சரி
0: ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்கன்னு சொல்றது எனக்கு புரியுதுங்க.
1: சரி சரி
0: ஓகே ஓகேங்க, நிகழ்ச்சி
1: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, நன்றி நன்றி. ஸோ நேரில் இது வரைக்கும் காலாஸ்கிட்டே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டோம், அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நம்ம நிறைய தகவல் வந்து எடுத்து சொல்லிட்டோம் இல்லைங்களா. அந்த வகையில் நம்ம ஃபேஸ்புக் பேஜில், ஓடிஎஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து இன்பா இலக்கியா அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காங்க. நவரச நாயகனே நடிப்பு திலகமே, சிம்ம குரலால் திரையாண்ட சிங்கமே, கண்ணசைவில் காவியங்கள் படைத்தாய், உன் முகபாவனையில் நவரசங்களை வடித்தாய், உன் முகபாவனையில் நவரசத்தை வடித்தாய், கட்டபொம்மனாய் வீரத்தை விதைத்தாய், கர்ணனாய் கொடையில் உருக வைத்தாய், கட்டபொம்மனாய் வீரத்தை விதைத்தாய், கர்ணனாய் கொடையில் உருக வைத்தாய், பாசமலர் தந்து பாசத்தை உணர வைத்தாய், அகிலம் போற்றும் கலை உலக வேந்தனை, காலங்கள் கடந்தும் அழியாத ஓவியமே, தமிழ் திரையுலகின் என்றும் மாறா காவியமே அப்படின்னு இன்பா இலக்கியா அப்படிங்கிற நேயர் வந்து ஒரு கவிதையை படிச்சிருக்காங்க. அப்புறம் ஆண்டனி ராஜ் சென்னையிலேருந்து, வீரம் பேசும் வரலாற்று பாத்திரங்கள் தான், ஏனெனில் பல வரலாற்று நாயகர்கள் மன்னர்களை நாம் நேரில் பார்த்ததில்லை, அவருடைய நடிப்பின் மூலம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேனா மணிகண்டன் அவர் நிகழ்ச்சியில் இணைந்துட்டார் இல்லைங்களா, ஸோ அவருடைய கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறுகிறோம். இதே மாதிரி வரப்போகிற நாட்கள்லையும் தரப்போகிற தலைப்புகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் மற்ற பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, ஸோ சோஷியல் மீடியாவில் எங்களுடைய ட்விட்டர் பேஜ் இருக்குது, இன்ஸ்டா பேஜ் இருக்குது, ஸோ எல்லாருமே பகிர்ந்துக்குங்க. இன்றைய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு எடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு அமைந்ததுக்கு நிலையத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நான் பெருமையாக நினைக்கிறேன். தொடர்ந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எங்களுக்காகவும் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து, இணைந்திருங்களது ஓடிஎஃப் 91.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை சர்வதேச முதியோர் தினம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு ஹலோ ஊட்டி. சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி நீலகிரி மாவட்ட மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் துறையின் ஓய்வு பெற்ற இணை இயக்குநர் டாக்டர் பி பழனிசுவாமி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 சர்வதேச இசை நாளையொட்டி பின்னணி பாடகர் ரித்விக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:40 வெட்டதகமுழு படுகமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள் இடம்பெறும். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி மாடி தோட்டம் அமைத்து பராமரிப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இடம்பெறும். இன்று இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இரவு 7 மணி மற்றும் 9:15 திரைகாணம் இடம்பெறும். 9:30 நாடக மலர் விட்ட கதை தொட்ட கதை நாடகம் எழுதியவர் அகஸ்டோ புருஷோத்தமன் அவர்கள். இரவு 10 மணிக்கு அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரலில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

பன்னிரண்டு மணி பத்து நிமிடத்துல அப்படியே சூப்பரா சிநேகிதிய நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்திருப்பது நான் உங்கள் ஆட்சியர் ரெபேக்கா. இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்களை பத்திய சில வரிகள் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால ஒரு பெண் வந்து தைரியமா இருக்கிறா அப்படின்னாக்கா அவளுடைய தந்தை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. ஒரு பெண் பாசமாக இருக்கிறாள் அப்படின்னாக்கா அவளுடைய தாய் வந்து சிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். அதே போல ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னாக்கா அவளுடைய கணவனே அனைத்தையும் விட சிறந்தவனாக இருக்க முடியும். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு காரணம் அந்த பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, அதனால பெண்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும். அதனால இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில பெண்களுக்கு சம்பந்தமான நிறைய அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள் மற்றும் வீட்டின் பயனுள்ள குறிப்புகள் நிறைய தெரிந்திருக்கும். நம்ம சிநேகிதிகள் இந்த நிகழ்ச்சியில எங்க கூட இணைந்து உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 சிநேகிதிகள் நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344-909-101 என்று எண்ணிருக்கும், 9342-909-101 என்று எண்ணிருக்கும் தொடர்பு கொள்ளலாம், அல்லது 8300-0019-101 என்று எண்ணிருக்கும் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் நான் நிறைய தகவல்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்களும் கால் வாட்ஸ்அப் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம், 8300-0019-101. இந்த எண்ணிற்கு உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டின் பயனுள்ள பல தகவல்கள், நம்மளுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, அது அத்தனையுமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்கலாம்.

0: இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில நம்ம சிநேகிதிகளுக்காக நான் ஒரு குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் தினமும் எழுந்தவுடன் சிநேகிதிகளாகிய நாம வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும், காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு பிடித்தமானதை செஞ்சு கொடுப்போம். ஸோ அதை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். ஸோ காலையில எழுந்த உடனே வந்து வெறும் வயத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஃபி டீயை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கை குடிக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஒரு ட்ரிங்க் வந்து அலாட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெந்தய தண்ணி மண்டே அன்னைக்கு குடிக்கலாம். டியூஸ்டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீரக தண்ணி குடிக்கலாம். வெனஸ்டே சோம்பு அண்ட் தேர்ஸ்டே வந்து மல்லியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்க வந்து வடிகட்டி குடிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் டே அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து கிராம்பு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த ஐந்து நாட்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் நீங்கி வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த் ட்ரிங்காக நம்ம நினச்சி ஒவ்வொரு நாளும் வெறும் தண்ணியை குடிக்கிறதோடு இல்லாமல் இந்த மாதிரியான பொருட்களை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்கிறதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னிலேருந்து நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நம்ம ஈஸியாக பராமரிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம கூட சிநேகிதி ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க? இந்த
1: காந்தல் இருந்து சாந்தா பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க சாந்தா மேம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க மேம். இதுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நிலையத்துல
0: அனைவரும் நலமா இருக்காங்க.
1: நான் சொல்ல வேண்டிய குறிப்பெல்லாம் நீங்க ஒன்னா சொல்லிட்டீங்க.
0: ஒன்னா சொல்லிட்டேனா? ஐந்து நாட்களுக்கு சொல்லிருக்கேன்.
1: ஐந்து நாட்களுக்கு சொல்றது நான் ஒரே நாள்ல போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு மேம். நம்ம இந்த இடிக்கல்ல கொஞ்சம் இந்த நீங்க சொன்ன பொருள் கொத்தமல்லி வெந்தியம் கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் மேம் நம்ம சும்மா அப்படி பச்சையாவே ஒரு இடிக்கல்ல போட்டு நுணுக்கிட்டுங்க மேம். நல்லா நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு நான் இப்ப டெய்லி அப்படிதான் மேம் குடிச்சு
0: கரெக்டா
1: 3:10 to 4 கலர் நான் முழிப்பு வந்துருதுங்க மேம். தூக்கமே சரியா கிடைக்க மாட்டேங்குது. அப்பெல்லாம் இப்ப அந்த தண்ணி எல்லாம் மேம் டெய்லி அப்ப காலையில வெறும் வயத்துல குடிச்சிட்டு மேம் ஒரு வாக்கு போயிட்டு வந்தா மேம் நம்ம மலச்சிக்கல்ல நம்ம நல்ல டாய்லெட் போறது ஈஸியா இருக்குங்க மேம். வயிறு கடுப்புல அந்த கண்ணு கிட்ட நமக்கு வருது இல்லைங்களா மேம் இந்த கருப்பு படலம் மாதிரி வரும் இல்லைங்களா மேம் தூக்கம் இல்லாததுக்கு அதெல்லாம் வரும். அதுக்கு இந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் மேம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா நம்ம விளக்குன்னு அந்த கையில் படத்துல அந்த கருப்பு விழுற இடத்துல கொஞ்சம் தேய்ச்சிக்கலாங்க மேம் விளக்கெண்ணெயில குழச்சிட்டு. இல்லைன்னா அந்த பாலாடை பசும்பாலாடு வாங்குறதா இருந்தா அந்த ஆடை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சிக்கலாங்க மேம். அந்த கருப்புக்கு மேல நம்ம ஃபுல்லாவே அப்ளை பண்ணலாம் பாலாடையா இருந்தாக்கா அது ரொம்ப நல்ல ஷைனிங்கா கிடைக்கும் மேம். இந்த தண்ணி அதான் நான் நீங்க ஒவ்வொன்னா சொல்லும் போது நான் கேட்டுட்டே தருவேன் மேம். நான் சொல் போடுற எல்லா ஐட்டம்ஸும் சொல்லிட்டீங்க அதுல.
0: ஆமா, ஏன்னா நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கோம்னா நம்ம இடிச்சு நுணுக்கி வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தினமும் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுவும் ஈஸி தான். எல்லாத்தையும் ஒன்னாவும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதும் நல்ல ஒரு
1: அதுல எல்லா ஐட்டம்ஸும் அது ஒன்னா போயிடுது இல்லைங்களா மேம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சு இங்கத்துக்கு அந்த ஊட்டிக்கு இந்த குளிர் தண்ணியில ஒன்னும் ஆகாது இல்லைங்களா மேம்.
0: கண்டிப்பா
1: ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வைக்க முடியும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு காலையிலயே மதிய சாயங்காலத்துக்குள்ளே தீர்த்துடணும். அடுத்த நாளைக்கு கொஞ்சம் நம்ம இடிகள்ல போட்டு எல்லாத்தையும் நுணுக்கி வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சோம் மேம் உடம்புக்கு நல்லா இருக்கும். அந்த டயர்ட்னஸ் தெரியறது இல்லைங்களா மேம். அது
0: கரெக்ட். சூப்பர், கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களும் அதை வந்து இனி ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறோம்.
1: நீங்க சொன்னீங்க அதான் சொன்னீங்க இதை எடுத்துட்டு வரலாமா வேண்டாமா சொல்லலாம்னு. சரி, எதா இருந்தாலும் என்னோட நான் இதுதான் முடிவு பண்ணிட்டு வந்தேன் அதனால இதை சொல்லிட்டேன்.
0: பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே குறிப்பு தான் சொல்லிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்கோம் இல்லையா?
1: ஏன்னா டெய்லி நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு அந்த இது தெரியாது இல்லைங்களா. அந்த சும்மா வெறும் சுடுதண்ணி குடிக்கிறது எல்லாமே இதுல எல்லாமே சேர்ந்துருக்கு இல்லைங்களா. இந்த மூலிகை மருந்து மாதிரி எல்லாமே இருக்கு. கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாமே சும்மா ஒரு இடிகள்ல போட்டு நுணுக்கி போட்டு கொதிக்க வச்சுட்டு மேம் அது நல்லா அதோடய கொஞ்ச நேரம் இருக்கட்டும் மேம். அப்புறமா வடிகட்டி ஊத்தி வச்சுதான் போதும். நல்லது மேம் உடம்புக்கு.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச் மேம். பை பை.
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
0: ஓகே, சூப்பரா முதல் நேரா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தண்ணி குடிநீர் இல்லையா? நான் சொன்னது அவங்க சொன்னது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய செயல்முறைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் தனித்தனியா சொன்னா அவங்க ஒன்னா வந்து அதை நுணுக்கி வச்சுக்கோங்க, அதை வந்து கொதிக்க வச்சு குடிச்சோன்னா சொன்ன மாதிரி நல்லா பாடி வந்து ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிற வந்து பெண்கள் கண்டிப்பா இதை செய்யறதுக்கு வந்து குறைந்த நேரம் தான் எடுத்துக்கும். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க நிறைய விஷயங்கள். ஸோ நிகழ்ச்சியில நம்ம சிநேகிதிகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் சூப்பரான டிப்ஸோட சூப்பரான பாடலும் கேட்டோம். அந்த அழுமையான பாடல் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து அழைத்தது. நிகழ்ச்சி அடுத்தொரு ஸ்நேகிதி இணைப்பில் இருக்காங்க, யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: நாங்க சுனிதா மேம்.
0: சுனிதா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சுனிதா
1: நொண்டி மேடம் மேம்.
0: நொண்டி மேடம், ஓகே. சொல்லுங்க சுனிதா, இன்னைக்கு என்ன டிப்ஸோட எங்களுக்கு வந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட்
0: நாங்க நலமா இருக்கோம்.
1: நலமா இருக்கீங்களா? ஹாப்பியா
0: இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கேன்.
1: நல்ல நான்வெஜ் ஏதோ சாப்பிட்டீங்களா?
0: நான்வெஜ் எல்லாம் கண்டிப்பா சண்டே உண்டு மேம்.
1: சண்டே சாப்பிட்டு அப்படியே படுத்துருவீங்க இல்லையா? ஆமா. இப்போ ஹீட் ஆகும், கோல்ட் இதாகும், ஜீரணம் ஆகாது, இதுமே ஆகாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
0: ஓகே, அது ரொம்ப ஹெவி கட்டு கட்டுனா இல்லையா?
1: ஆமா.
0: என்னமே லைட்டா சாப்பிட்டாலும் ஒண்ணு ஆகாது.
1: கொஞ்சூண்டு ஆப்பசோடம், உப்பு, சக்கரை, இது தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சி ஒரு கிளாஸ் குடிச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்டது ஹீட் ஆகாது, பாடி ஜீரணமும் ஆயிரும்.
0: ஓகே, சீக்கிரமா டைஜஷன் ஆகிறதுக்கான ஒரு வழி இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: ஓகே ஓகே, வேற ஏதாவது குறிப்புகள் எங்களுக்காக வச்சிருக்கீங்களா?
1: ரொம்ப கேஸ் இருக்கும் இல்லைங்களா, வயசானவங்களுக்கு அடிக்கடி கேஸ் ஆயிரும். அவங்களுக்கு இந்த இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இஞ்சி நல்லா சீவிட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல நீங்க டேப்லெட்டே போட வேணாம், டேப்லெட் போடாம கேஸ் ரிலீஸ் பண்ணிடும்.
0: ஓகே, நல்லா மென்னு சாப்பிடணும். அந்த
1: கண்டிப்பா நல்லா மென்னு சாப்பிடணும்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அருமையா, ரொம்ப 2 டிப்ஸ் வந்து எங்களுக்கு நீங்க அழகா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ, பாய்
1: பாய்.
0: ஓகே, இன்னைக்கு சூப்பராக நம்ம நேயர்கள், அதாவது நம்ம சிநேகிதிகள் அழகான தகவல்களோடு நிறைய டிப்ஸ் வந்து பயனுள்ள தகவல்களாக நம்மளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிற சிநேகிதிகள் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். உங்கள் ஊடிஎஃப்எம் 101.8 9344-90-101.8 என்று எண்ணிருக்கும். 9342-90-101.8 என்று எண்ணிருக்கும் கால் பண்ணலாம். அல்லது 8300-0019-101.8 என்ற எண்ணிற்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நான் வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் நீங்கள் அதே சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு, அதாவது 8300-0019-101.8 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு தெரிந்த அந்த அழகான குறிப்புகள், சமையல் குறிப்புகள் மற்றும் வீட்டிற்கு பயனுள்ள பல தகவல்களை எங்களுக்கு டைப் பண்ணியும் சென்ட் பண்ணலாம். உங்களுடைய பெயரோட அந்த தகவல்களும் நாங்கள் வந்து வாசிப்போம். ஸோ இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய அடுத்த தகவல் என்ன அப்படின்னாக்கா, அதாவது பெண்கள் வந்து உணவில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் வந்து நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ பெண்கள் வந்து தானியங்கள், பேரிச்சம்பளம், கீரை வகைகள், இதெல்லாமே அதாவது புரதச்சத்து நிறைந்த உணவுகள் நம்ம உடல் எடைக்கு தகுந்த வண்ணம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் தேவை அப்படின்றது வந்து நம்ம அறிந்த ஒன்று தான், ஆனால் அதை எந்த அளவுக்கு செய்கிறோம் அப்படின்றது வந்து தெரியல. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஸ்நேகிதி இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க இந்த?
2: மகாத்திலிருந்து பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க மகா மேம், இன்னைக்கு என்ன தகவலோட இன்னைக்கு எங்க கூட இணைந்து இருக்கீங்க?
2: அன்னைக்கு டிப்ஸ் வேணும். அது தட்டைப்பயிறு அவரைக்காய் கூட்டு மேடம்.
0: புரியல, என்ன கூட்டு?
2: தட்டைப்பயிறு அவரைக்காய்.
0: தட்டைப்பயிரும் அவரைக்காயும் சேர்ந்து ஒரு கூட்டு சொல்ல போறீங்க?
2: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க.
2: அதாவது மேடம், தட்டைப்பயிறு வந்து லேசா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நல்லா அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துடணும். தண்ணியை எடுத்து வச்சிருங்க, தண்ணி கொஞ்சம் இருக்குங்களா, அதை எடுத்து வச்சிருங்க. அப்புறம் வந்து இது அவரைக்காய அதே மாதிரி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரை வேக்காடு வெந்தா போடும், எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிளகாய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டையும் வறுத்துட்டு சோம்பு, உங்களுக்கு என்ன மசால் பிடிக்குமோ அது போடுங்க. சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டு வறுத்துறணும். எல்லாம்
0: எல்லாம்
2: வறுத்துறணும். வறுத்து வச்சு அரைச்சி வச்சிருங்க. அரைச்சி வச்சுட்டு அப்புறம் ஒரு வடச்சட்டியில எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த அவரைக்காய் தட்டைப்பயிறு லேசா வதக்கினா போதும். ரொம்ப வதக்குவாங்க, லேசா வதக்கிட்டு மிளகா பொடி வதக்கணும். மிளகாய் அரைச்சி வச்சுட்டு அந்த சாந்த போட்டு வதக்கணும். பச்சை வாடை போகாது, தேயும் அதையும் போட்டு வதக்கிடணும்.

0: அரிசி வதக்கிட்டு தக்காளி அரிசி வச்சுக்கணும், தக்காளி பழம், அப்புறம் இந்த மஞ்சள் குடமிளகா, அப்புறம் கத்திரிப்பு கலர்ல குடமிளகா இருக்கு அந்த குடமிளகா அதையும் அரிசி வச்சுக்கணும். அந்த அரிசி வச்சு அதுல போட்டுருங்க. இப்ப இந்த வதக்குற இல்லைங்களா, எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு இருக்கிற மிளகாப்பொடி மிளகா போட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சமாக ரெண்டா மட்டும் கீறி போட்டுருங்கம்மா, ரொம்ப பிரிச்செல்லாம் இருக்க கூடாது, அப்புறம் எடுத்து எரிஞ்சிடலாங்க. அதையும் போட்டுருங்க, போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ரெண்டையுமே எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி, நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம், கொஞ்சமா தண்ணி ஊற்றி வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் ஒரு இதுல வந்து கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொஞ்சம் மசால் தூள் வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு இஞ்சியே நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த காய் வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்த பிறகு இந்த தக்காளி பழத்தை அரிசி வச்சுக்கொள்ளுங்களா, பச்சை மிளகா குடமிளகா எல்லாத்தையும் போட்டு அதுல போட்டுருங்க. போட்டுட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டீங்கன்னா முக்கால் வேக்காடு வந்துட்டு இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு முழு வேக்காடு வந்துடும். அந்த பிறகு வேற ஒரு எண்ணெய் சுட்டியில நல்லா வந்து இது வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி உங்களுக்கு வந்து பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு சோம்பு கொஞ்சம் போடுங்க, போட்டு பொறிய விடுங்க. பொறிய விட்ட பிறகு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு வேணாலும் பல்லு பூண்டு பல்லு போலாம் ரெண்டு பல்லு போட்டு வதக்கினா கொஞ்சம் வாசமா இருக்கும். வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுல கொட்டிடுங்க. இதுல கொட்டிட்டு சும்மா ஒரு ரெண்டு பேரட் பிரஷா போதும், ரொம்ப புரட்ட வேண்டாம், மொறு மொறுன்னு ஆயிடக்கூடாது, பசவா இருக்கணும்க்கா. இந்த தட்டப்பயிரும் அந்த இது பாத்தீங்கன்னா உப்பு போட்டுங்க, அளவா உப்பு போட்டு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் வந்து ஒரு கலரா இருக்கும், பச்சை கலர்ல இந்த பச்சை மிளகா இருக்கும், அப்புறம் மஞ்சள் கலர்ல குடமிளகா இருக்கும், அப்புறம் கத்திரிப்பு கலர்ல ஒரு குடமிளகா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கே. கலர் கலர் தக்காளி ஒரு கலர், சிகப்பு கலர்ல தக்காளி, தக்காளி குட்டி குட்டியா அரிஞ்சு நம்ம வதக்கி போட்டுறணும், அதுக்கு போட்டுறணும். அந்த தக்காளி ஒரு கலரா இருக்கும், பாக்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி கலரா இருக்கும். அது சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சுவையா அப்படியே மட்டன் வறுவல் மாதிரி டேஸ்டா இருக்கும். அவரைக்காய் வெறும் அவரைக்காய் செஞ்ச டேஸ்ட் இருக்காது. அதனால இந்த தட்டப்பயிரை வறுத்து லேசா வறுத்துட்டு தான் போடணும். வறுத்துட்டு வேக வச்சு, அரை வேக்காடு வேக வச்சு எல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாம் ஒன்னு சேர்ந்து வரும்போது எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டீங்கன்னா புது மாடல் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சாதத்திலே போட்டு பரட்டிட்டீங்களா, சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், இல்ல சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சொதப்பா இருக்கணும் அவ்வளவுதான்.
1: ரொம்ப அருமையா வந்து ஒரு அழகான ஒரு சமையல் குறிப்பு, பார்த்த உடனே கண்ணை கவரக்கூடிய ஒரு சமையல் குறிப்பு எங்களுக்காக சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம்.
0: தேங்க்யூம்மா.
1: ஓகே, நிகழ்ச்சி அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நிலையத்துல நேரம் சரியா 12:30 ஆயிடுச்சு. உங்க ஊட்டிஎஃப்எம் 101.8 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம ஸ்நேகிதிகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: FM 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: நிலைது நேரம் 12:36 ஆயிடுச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா நம்மளுக்காக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அம்பிகா தேவாலஹட்டி பீலாமுலை அப்படின்ற பகுதியிலேருந்து அவங்க வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, சில நேரங்களில் நம்ம வந்து தோசை மாவை அரைச்ச உடனே நம்மளுக்கு வந்து தோசை வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லையா. ஒரு நாள் வெட்டாதான், இல்லை புளித்த மாவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்போம், இல்லை நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருந்தா அதை மிக்ஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் அந்த புளித்த மாவு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அரைச்ச உடனே தோசை சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அரைக்கும் பொழுதே ஒரு கைப்பிடி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாதத்தை போட்டு அரைச்சிங்க அப்படின்னாக்கா சூப்பராக வரும் சொல்லிட்டு இந்த டிப்ஸை நம்மளுக்காக அம்பிகா அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த டிப்ஸ் கூட அடுத்து வந்து உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் வந்து நம்ம வந்து தயிர் வந்து எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ தயிர் வந்து வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம், நல்லா நம்ம வீட்லேயே வந்துட்டு உர ஊற்றி வைப்போம். அந்த சமயத்தில் வந்து அந்த தயிர் சில நேரங்களில் புளிச்சு போயிடும், அதை வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லி தூக்கி ஊற்றிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, சில சின்ன துண்டு தேங்காயை வந்து அந்த தயிரில் வந்து கொஞ்சம் புளித்த உடனே நம்மளுக்கு தேவையான அளவு, ஓகே இது புளிப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பதத்துக்கு வந்த பிறகு சின்ன துண்டு தேங்காய் வந்து கீறி அந்த தயிரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, தயிர் வந்து 2 நாள் ஆனாலும் புளிக்காம அது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதே ஸ்டேஜில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக டெய்லியும் தயிர் சாப்பிட்றவங்க, தயிரை வந்து உர ஊற்றி வைக்கிறவங்க, இந்த மாதிரி புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக கீரை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்ன மாதிரியான கீரைகள் பெண்களுக்கு நல்லது அப்படின்னாக்கா,

முருங்கைக்கீரையும் வெந்தயக்கீரையும். ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பெண்கள் வாரத்துக்கு 3 முறையே சாப்பிடுவது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம தான் சமைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு உடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது பலருக்கும் வந்து நம்ம வீட்டில் இருக்க அனைவருக்கும் அது ஆரோக்கியமான ஒரு உணவாக மாறி நம்ம ஹெல்த்தியாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உண்டாக்க முடியும். ஸோ எப்போதுமே வெங்காயம் அரிஞ்சு அரிஞ்சு கைகளுக்கும், அதாவது பெண்கள் கைகளிலும் நிறைய கீரல்கள் விழுந்துடும். சில நேரங்களில் இந்த மிளகாய் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் கைகளில் நிறைய நேரங்களில் எரிச்சல் உண்டாகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எரிச்சல் ஏற்படும் சமயங்களில் வந்து உடனே நல்லா கைகளை கழுவின பிறகு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் நல்லா கைகளை தடவி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த மிளகாயினால் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் வந்து நம்ம கைகளை விட்டு ஈஸியாக போயிடும்.

இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி அப்படி சூப்பரா கலந்து கொண்ட ஒவ்வொரு ஸ்நேகிதிகளுக்கும் ஊட்டியவம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதுவரை இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஆச்சி ரெபேக்கா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃபிளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டு மக்கள் அரசு அமைப்புகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை, மக்களின் சேவையே நமது கடமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களை கடவுளாக கருதுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்கான சிறந்த நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தூய்மைப் பணிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். ஒருநாள் கடமையாக மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஜனநாயகத்தின் மாண்புகள் குறித்தும் தாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 14.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி இந்த வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. துணை விமானியால் தாம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் விமான

0: வழங்கும் என்றார். சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்மித் மச்சாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரகம் வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். நூற்றுக்கணக்கானோரின் உயிரை காப்பாற்றிய அவரது செயல்பாடுகளைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஸ்மித்தின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி ஸ்மித் மச்சார் துணை விமானியின் கத்தி குத்தையும் எதிர்கொண்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக்க மேற்கொண்ட முயற்சியை துணிச்சலாக முறியடித்ததோடு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சினாப் மற்றும் அஞ்சிகாட் ரயில் பாலங்கள்.
2: நம் நாட்டின் பொறியியல் திறனின் அடையாளமாக திகழும் இந்த பாலங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலைப்பகுதியான உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடத்தில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக சனாப் ஆற்றின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள ஜனாப் ரயில் பாலம் உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமாக திகழ்கிறது என்றால் மிகையல்ல. இதேபோல் அஞ்சிகாத் பாலம் அனைத்து காலநிலைகளிலும் பாதிக்காத வகையில் தொங்கு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாலங்கள் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கின்றன. காஷ்மீரிலிருந்து வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் நாட்டின் இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாலங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆப்பிளை இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்கியுள்ளதாக கூறுகிறார் குல்ஹாம் பகுதியைச் சேர்ந்த தாஜமுல் அகமது. சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மட்டுமின்றி நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போக்குவரத்தையும் இந்த பாலங்கள் எளிதாக்கியுள்ளன.
0: பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ், திரு வராலே அமர்வு, இருப்பினும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வேளையில் மத ரீதியிலான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது இவ்விஷயத்தில் அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அசாமில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 734 கோடி ரூபாய் அளவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கியான்சந்த் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது மகனான ராஜ் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் பாய்மர படகு பந்தயத்தில் மனு பிரான்சிஸ் குரிசின்கால் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் நிதேஷ் சிவாஜ் மால்

0: சிங், கன்பத் அந்தல்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 22 வெள்ளி, 31 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் ஷமீனா ரியாஸுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜனப்ரியா கிருஷ்ணகுமாரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃபிளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இந்தியாவின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றும் நமது உழைக்கும் வர்க்கத்தினர், அதாவது சுமை தூக்குபவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தெரு வியாபாரிகள், வீட்டு பணியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமே இந்த பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டமாகும். இந்த திட்டம் அவர்களுக்கு முதுமை காலத்தில் ஒரு பாதுகாப்பான ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது. உழைக்கும் கைகளுக்கு முதுமையில் உறுதுணையாக இருக்கும் ஒரு வரப்பிரசாதமே இந்த திட்டமாகும். பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டத்தின் நோக்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதுமை காலத்தில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். 60 வயதிற்கு மேல் அவர்களுக்கு ஒரு நிலையான மாதாந்திர வருமானம் கிடைக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறைந்தபட்ச உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம். 60 வயதை எட்டிய பிறகு சந்தாதாரருக்கு மாதம் ₹3000 ஓய்வூதியம் உறுதியாக கிடைக்கும். இது ஒரு தன்னார்வ திட்டம். இதில் சேர்வது அவரவர் விருப்பம். சந்தாதாரர் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதாந்திரமாக செலுத்த வேண்டும். சந்தாதாரர் செலுத்தும் அதே மாதாந்திர தொகையை மத்திய அரசும் உங்கள் ஓய்வூதிய கணக்கில் செலுத்தும். அதாவது முதலீடு இரட்டிப்பாகிறது. உதாரணமாக நீங்கள் ₹100 செலுத்தினால் அரசும் ₹100 செலுத்தும். இந்த திட்டத்தில் இணைய தகுதி வரம்புகள் அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்க வேண்டும். மாத வருமானம் 15,000 அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் சேரும் வயது 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் வருமான வரி செலுத்துவோர், ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம், தேசிய ஓய்வூதிய திட்டம் அல்லது ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகம் போன்ற பிற சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உறுப்பினராக இருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. பங்களிப்பு தொகை நீங்கள் திட்டத்தில் சேரும் வயதை பொறுத்தது. 18 வயதில் சேர்ந்தால் ஒரு மாதத்திற்கு ₹55 செலுத்தினால் போதும். 29 வயதில் சேர்ந்தால் ஒரு மாதத்திற்கு ₹100 செலுத்த வேண்டும். 40 வயதில் சேர்ந்தால் அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு ₹200 செலுத்த வேண்டும். இந்த தொகையை 60 வயது வரை செலுத்த வேண்டும். பங்களிப்பு தொகை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து தானாக பிடித்தம் செய்யப்படும். இந்த திட்டத்தின் பலன்கள் மாதாந்திர ஓய்வூதியம், அதாவது 60 வயதிற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதம் ₹3000 கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம், சந்தாதாரர் ஓய்வூதியம் பெறும் பொழுது இறந்துவிட்டால் அவரது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக சந்தாதாரர் பெற்ற ஓய்வூதியத்தில் 50%, அதாவது மாதம் ₹1500 கிடைக்கும். சந்தாதாரர் 60 வயதிற்கு முன் இறந்துவிட்டால் சந்தாதாரரின் மனைவி திட்டத்தை தொடரலாம், அதாவது அவர் செலுத்திய தொகையை வட்டியுடன் திரும்ப பெறலாம். இந்த திட்டத்தில் இணைவது மிகவும் எளிது. உங்கள் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு செல்லவும், தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம், பொது

சேவை மையத்தில் சுய சான்றிதழ் அளித்து உங்களது முதல் பங்களிப்பு தொகையை செலுத்தி நீங்கள் எளிதில் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். நமது உழைக்கும் வர்க்கம் தனது முதுமை காலத்தில் பிறரை சார்ந்திருக்காமல் கண்ணியத்துடன் வாழ இந்த திட்டம் ஒரு மிக சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. மாதம் வெறும் ₹55 முதல் அதிகபட்சம் ₹200 வரை செலுத்துவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் மாதம் ₹3000 ஓய்வூதியம் பெற முடியும். இது ஒரு பொற்கால வாய்ப்பு. எனவே தகுதியுள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் உடனடியாக இணைந்து தங்கள் முதுமைக்கான நிதி பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள்.

ஜெயமீதம் நம்முய தாய் நெறியை தொடர்ந்திடுவோம், நம்முயர் தாய் நெறியை தொடர்ந்திடுவோம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

கேட்ட அந்த பாடல் சுபேதா திரைப்படத்திலிருந்து அல்கா யாக்னி குரலில் ஒலித்தது. நிலைத்தில் நேரம் 1:14. உங்கள் ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: நிலையத்தில் நேரம் 1:19. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

கேட்டிருந்த பாடல் ஜோஷ்னான் விஷ்ணு இவர்களின் இனிமையான குரலில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:41. உங்கள் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ணப்புக்கள் பன்மொழி திரைப்பட பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையஞ்சல்
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வன உயிரின வாரம் 2026 ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொதுமக்கள் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன உயிரின வாழ்விடமும் அதன் வழித்தடங்களும் விலங்கின நடமாட்டத்திற்கு அவசியமாக உள்ளது என்றும் சுற்றுச்சூழல் சமன்பாட்டிற்கு அது மிகவும் தேவை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து உயிரின வழித்தடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணைய அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். UPSC நூற்றாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் பொது சேவைக்குள் இளையோரை கொண்டு வருவது அவசியம் என்று குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் புதிய பணி சூழலை நோக்கி நாடு முன்னேறிச் செல்லும் இத்தருணத்தில் மக்கள் நலனுக்கு உகந்த மக்களுக்காக செயலாற்றும் சிறந்த ஆட்சி முறையே அரசு கொள்கையாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். UPSC மூலமான பணி நியமனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தேர்வு முறை வெளிப்படைத்தன்மையுடன் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் 65,000 புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 1926 ஆண்டு உருவான தேர்தல் ஆணையத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் UPSC-யின் கொள்கை வடிவமைப்பு தொடர்பான புத்தகத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் முப்படைகளின் நிதிமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ராணுவ மேலாண்மையும் மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டார். பாதுகாப்பு கணக்குகள் துறை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் உள்ள தணிக்கை முறைகளின் சிறந்த அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தூய்மை பணிகளும் நீர் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நதிகளை தூய்மையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார். குப்பைகளை நதிகளில் கொட்டுவதால் நீர் மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கையை அது பெரிதும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் சப்தர்ஜங் பகுதியில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் உரையாற்றிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தூய்மை என்பது ஒருநாள் இயக்கமாக இல்லாமல் தினசரி பொறுப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். 2014 ஆண்டிலிருந்து நாட்டின் தூய்மை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில் தூய்மையான இந்தியா ஆரோக்கியமான தேசத்திற்கு வழிகோலும் என்றார். டெல்லியில் நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வாழ்க்கையின் அங்கமாக தூய்மை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றிணைந்து என்னும் இலக்குடன் கடந்த

0: பதினேழாம் தேதியிலிருந்து தூய்மை பணிகள் நாடு முழுவதிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாலம் கட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2018 ஆண்டு அசாமில் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் போகிபீல் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பிரம்மபுத்ரா நதியின் வடக்கு கரையையும் தெற்கு கரையும் இணைக்கும் வகையில் 4.94 கிலோமீட்டர் நீள தூரத்தில் கட்டமைக்கப்பட்ட இப்பாலம் அப்பகுதியின் சமூக பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி கற்றல் போன்றவற்றை உறுதி செய்துள்ளது. நாட்டின் நீண்ட இரட்டை அடுக்கு ரயில் சாலை பாலமான போகிபீல் பாலம் அப்பகுதி மக்களின் உயிர் நாடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட செய்தியில் தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இதற்கான இடைக்கால தடையை நீக்கக்கோரி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்கள் நீங்கலாக கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மக்கள் பெரும் திரளாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திருமதி தீபனா விஸ்வேஸ்வரி கூறியுள்ளார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தூர்வாரப்பட்ட கால்வாய்களின் நீளம் குறித்த விவரங்கள் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: சூப்பர் எல்னினோல கிளவுட் பர்ஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மழையும் வடகிழக்கு பருவமழையில கூட இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அது மழை பெய்யறப்ப நம்ம போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. மாநகராட்சியில மரம் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு, ஜேசிபி தூர்வாரி ஏதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு, ஹிட்டாச்சி புஷ்கட்டர்ஸ் கரெக்டா இருக்கா, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா, ஒர்க்கிங்ல இல்லாததுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து தனியாவே எழுதி கொடுத்து நம்ம வாங்க.
0: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70 மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் தூய்மையே சேவை தூய்மைப் பணிகளுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்ததோடு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க அறிவுறுத்தினார். நாகையில் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக இன்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த 5 பக்தர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலில் நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
3: திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்துடன் காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் கடலில் புனித நீராடி வந்த நிலையில் அடுத்தடுத்து 5 பேர் கடல் அலையில் சிக்கி காயமடைந்தனர். இந்த 5 பேருக்கும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளனர். கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இன்று இந்தியா இலங்கையை 124 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதவுள்ளது. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாய்மரப் படகு போட்டியில் இந்தியா

0: பிரின்ஸ் மனு வெள்ளிப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். வில்வித்தை மற்றும் ஸ்குவாஷ் பெண்கள் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பாவிற்கும் ஷமீனா ரியாஸிற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியா தற்போது 10 தங்கம், 21 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

கேட்ட இந்த பாடல் ஜில்லா திரைப்படத்திலிருந்து இமான் குரலில் ஒலித்தது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ಅದಕ್ಕೆ ಅರೋಗರ.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தரின மக்களான கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்த மாதி குழுவினர் பாடும் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
0: இப்பாட்டு பெண்களை உயர்த்தி பாடுவது.

0: நேர்கள் இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்த பண்டைய பழங்குடி கோத்தரின மக்களின் பாரம்பரிய பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: வணக்கம் நேர்களே. முதுமை என்ற ஒன்று வாழ்க்கையினுடைய ஒரு பருவம், வாழ்க்கையினுடைய மொத்த அனுபவங்களையும் பதிவு செய்து வைத்திருக்கும் ஒரு பருவம். அதை ஒரு பாரமாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை இளைஞர்கள் பாரமாக எண்ண வேண்டிய பயமும் இல்லை. எல்லோருக்கும் முதுமை பொதுவானதுதான், எல்லோரும் அந்த பருவத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். இன்று சர்வதேச முதியோர் தினம், ஐநாவினால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தினம். இந்த தினத்தில் மூத்த குடிமக்கள் அவருடைய வாழ்க்கையில் முதுமையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றி நேயர்களுக்காக ஒரு சிறு கருத்து கோவை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஓய்வு பெற்ற கணித ஆசிரியரும் ஆசிரியரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளருமான கே ஜே ராஜு அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: வணக்கம். நான் எனது ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நாளில் என் முதுமை வாழ்க்கை தொடங்கியது. நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன். சில பல குற்றப்பத்திரிகைகள் காணப்பட்டாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்ற நிம்மதி ஏற்பட்டது. இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு நான் பட்ட கடனை தீர்க்க நான் ஏதாவது செய்தாக வேண்டும். அந்த வகையில் தினம் தினம் சமுதாய கடனை தீர்த்து கொண்டிருக்கின்றேன். சமுதாய சிந்தனையிலே வாழ்வதால் என் முதுமை வாழ்க்கை மகிழ்ச்சியாகி இருக்கிறது. முதுமை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இயங்குதல் வாழ்க்கை, முடங்குதல் மரணம். முதியவர்கள் சமுதாயத்தின் தூண்கள், அவர்கள் சமுதாயத்தின் உப்புக்கள். நம் வாழ்வின் தொடர்ச்சியாக இருக்கும் வருங்கால சந்ததியினருக்கு நம் மீதமுள்ள வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும்.
2: இயற்கையிலே எனக்கு கணக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கணக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கணக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும் மற்ற சப்ஜெக்டை விட. அந்த வகையில் சின்ன வயசுலேருந்தே கணக்கு நல்லா போட்டு விட்டுருப்பேன். பிஎட் முடித்து ஆசிரியர் பணிக்கு வரும்போது எனக்கு அப்போ ஆசிரியர் பணிக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு சர்வைவல் வாழ்வைக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பித்தோம். இந்த டியூஷன் சென்டர் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். 1976 அந்த டைமில் எல்லா சப்ஜெக்டும் அஞ்சு சப்ஜெக்டும் மாணவர்கள் எழுதணும். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டனா அஞ்சு சப்ஜெக்டும் எழுதியாகணும். எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அப்படி இருந்துச்சு. அதனால எல்லாருமே ஃபெயில் ஆவாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே வந்து 20% 30% ரிசல்ட் தான் வரும். மிச்சம் பூரா ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணுவோம், அடுத்த அட்டம்ப்ட் எழுதணும். அந்த மாதிரி வர்றப்போ நிறைய பேர் கணக்கு தான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்போ உள்ளபடியே சொல்லணும்னா அப்போ இருந்த கணக்கு ரொம்ப சாதாரணமான கணக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் இல்லாததுனால அவங்க என்ன கணக்கு ரொம்ப கஷ்டம்ட்டு வந்தாங்க. என்கிட்ட வந்த மாணவர்கள் வந்த முதல் வருடத்திலிருந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் ஃபெயில் ஆயிட்டு வர்றவங்க வந்த உடனே 70, 80 மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய பேர் வந்து காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. கணக்கா நேரா ராஜவதிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு உள்ளூர் மட்டும் இல்ல, குன்னூர் ஊட்டியிலிருந்தெல்லாம் மாணவர்கள் வந்தாங்க. நீலகிரி மாவட்டம் அளவுக்கு என்னுடைய பேரு பரவிருச்சு. ஒரு 10 வருடம் வந்து நானு இந்த டியூஷன் சென்டர்லயே இருந்தேன். மாணவர்கள் மட்டும் நிறைய வந்ததுனால எனக்கு நிறைய பணமும் வந்து சேர்ந்துருச்சு. 4 பாக்கெட்லயும் காசு ரொம்ப இருந்துச்சு. அப்பெல்லாம் 1000 ரூபா தான் சம்பளம் அந்த காலத்துல. இந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு போய் பண்ணுவோம். நமக்கு இங்கே இவ்வளவு மாசம் 4000 5000 ஒரு சீசனல் பிசினஸ் எல்லாம் நிறைய பணம் வந்துட்டு இருக்கு, இப்படியே வாழ்ந்துடலாங்கிற. அப்போ இந்த கவர்மெண்ட் இன்டர்வியூ வர்ற இன்டர்வியூ கூட போய் அட்டன் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு. என்னமோ தெரியல, விடாம இன்டர்வியூ அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து. ஒரு நாள் காடைட் ஃபேக்டரி அருவங்காடுல இருந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூ வந்து போறோம், அட இது மத்திய அரசு பாதுகாப்பு துறையாச்சு, நல்ல 60 வருஷம் வரைக்கும் அப்போ 60 வருஷம் வரைக்கும் சர்வீஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் இல்லாத இடம், சம்பளமும் அதிகமா இருந்துச்சு ஸ்டேட் போர்டு அந்த காலத்துல, ஒரு மதிப்பும் இருந்துச்சு. சரி சேர்ந்துடலாமேன்னு சொல்லி அந்த வேலையில் சேர்ந்துட்டேன். வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்களுடைய கார்டட் ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட்ல எனக்கு நல்லா அப்ரிசியேட் பண்ணாங்க. எனக்கு மேத்ஸ் ஒன்று தான் சப்ஜெக்ட், வேற சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எங்க சென்ட்ரலுக்கு மட்டும். அதனால மேத்ஸ் ஒன்னு மட்டும் நான் என்ன பண்ணுவேன், பணவங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய வகுப்புறைனா பசங்க பேசிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் அவங்களோட ஜாலியா இருப்பேன். அதாவது அவங்களுக்கு அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்களோ, எனக்கு கணக்கு வராதுன்னு பெரும்பான்மையான மாணவர்களுக்கு ஒரு மனோபாவம் இருக்குது. எனக்கு கணக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் வராது, ஈஸியா வருமே அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கே பள்ளிகளையும் நடத்தினேன். அது இப்போ ரிட்டையர்டாக இன்ன வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பவும் கூட நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லா பள்ளிகளையும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு தினம் ஒரு ஸ்கூலுக்கு போவேன். அந்த வகையில இன்னைக்கும் கூட அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணும், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துடணும். என்னால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா. இப்ப எனக்கு வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் நான் வேலை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. நான் ஆச்சரிய பண்ணி செஞ்சிட்டு இருக்கக்குள்ளாரு, முதல்ல வந்து இந்த மதுவிலக்கு ஆரம்பிச்சு அப்படியே தீவிரமா, நான் நீலகிரி மாவட்டத்துல கால் வைக்காத கிராமமே இல்லை, ஒரு பாத யாத்திரை நடத்தினோம், விதைச்சிருக்கோம். அதாவது சிலர் குடிக்கலாமா வேண்டாமான்னு இந்த ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட நீங்க குடிக்கிறதுனால இப்படி இப்படி பண்பு வருதுன்னு சொல்லும் போது டக்குன்னு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. குடிச்சுதான் தீரணுங்கிற என்ஜாய் பண்ணுங்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதனுடைய தீமைகள் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் வந்து டக்குன்னு அந்த மாதிரி விலகி வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கும் எங்க கூட இருந்து தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு பாகம். அப்புறம் அறிவியல் இயக்கத்துல என்னுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அறிவியல் சம்பந்தமா நிறைய, வானவியல் தான் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட், அதனால வானவியலை பத்தி நிறைய பேசணும். அறிவியல் துறையில எனக்கு சில நேரத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் வைக்கும்போது கூட என்ன கூப்பிடுவாங்க, அந்த நேரத்திலையும் கூட போய் நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். அப்படியே அறிவியல் துறையோட அப்படியே தொடர்ந்து இன்று வரைக்கும் நான் அறிவியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு வகை. ஏன்னா அறிவியல் மனோபாவம் வளர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நான் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன்னா இன்று ஒரு நாள் வாழ்ந்தேன்னுங்கிற என்னோட மன நிறைவு, ஒரு நாள் எங்கேயும் போல சும்மா உட்காந்தேன்னா இன்று ஒரு நாள் வாழ்க்கை வீணாக போய்விட்டது அப்படின்ற என்னுடைய கணக்கு. அந்த வகையில முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையை வந்து கடந்து வந்த பாதையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு முழுமையா வாழணும் அப்படிங்கறது, நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் நான் வேஸ்ட் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணல, ஏனோ தானோன்னு வாழல, வெந்ததை தின்று வேலை வரும்போது சாகும் வேடிக்கை மனிதன் நினைத்தாயோன்னு பாரதியர் கேப்பாரு பாருங்க. அந்த மாதிரி நான் வேடிக்கை மனிதனா இருக்க விரும்பல. என்னுடைய வாழ்க்கை என்னால என்ன முடியுமோ இந்த சமுதாயத்துக்கு போகணும். இப்போ மரங்களை விட்டுட்டு போகலான்னு கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது செய்யலாம் சொல்லிட்டு தான் இந்த மரம் நடும் இதை எடுத்திருக்கோம். இது வந்து இன்னும் தீவிரமா செய்யலாம், விதை பந்துகள் பண்ணலாம். வாழ்க்கையினுடைய ஒரு அந்திம பகுதிக்கு வந்துட்டோம், இன்னும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற நிலைமை வரல. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் விதை பந்துகள் பண்ணலாம்னு சொல்லி இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சிகள் இப்ப நடந்துட்டு இருக்குது, செஞ்சிருவோங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நன்றி, உங்களுக்கும் நன்றி, எங்களை கேட்டு எங்களுடைய நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தொடர்ந்து தமிழ்நாடு கலை வழி ஆசிரியராக தற்பொழுதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் ஊட்டி பாலு அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இப்படி பதிய வைக்கிறார்.
3: மூத்த குடிமக்களா, எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. எனக்கு 78 வயசாகுது, என் மனைவிக்கு 75 வயசாகுது, எங்களுக்கு திருமணமாகி 54 வருஷம் ஆகுது. மூத்த குடிமக்களுக்கு வரக்கூடிய சவால்கள் எங்களுக்கு இருந்தது, அந்த சவால்கள் மத்தியிலையும் நாங்க சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டோம். எப்படின்னா சவால்கள் இல்லாம நம்ம இருக்க முடியாது, அந்த சவால்களை எப்படி மேற்கொள்றது அந்த சரி செய்யறது நாங்க கத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தூரம் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நிமித்து பார்த்து நிம்மதி நாடு. அப்போ இந்த பாடலுக்கு இசை நம்ம பார்க்கும்பொழுது பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கு, நமக்கு கீழே எத்தனையோ கோடி ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அதை பார்க்கும்பொழுது நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு கடவுள் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த வயசுலயே ஆரோக்கியத்தை கொடுக்கறாரு, நடமாட வைக்கிறாரு, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு, ஜனங்கள்கிட்ட பழக வாய்ப்பு கொடுக்கறாரு. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கைய உயிர் கொடுத்துருக்காரு இல்லையா, இன்னைக்கு நம்ம உயிரோட வாழ்றது கூட பெரிய சந்தோஷமான காரியம். ஆகவே இருக்கிறத நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும், சவால்கள் வந்தாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்காம, ஆங்கிலத்தை சொல்லுவாங்க டோன்ட் சீ த ப்ராப்ளம்ஸ் சீ த ப்ரோக்ரஸ். அப்போ பிரச்சனைகளே பார்த்துட்டு இருக்காம நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வழின்றத எப்பவுமே யோசிக்கணும். இந்த முதிர் வயதுல நான் அது இன்னும் யோசிக்கிறேன், என் வாலிப பிரயத்துல இருந்து இதுவரை நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், என் மனைவி அதுக்கு என்ன ஒத்துழைச்சிட்டு தான் வராங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம், என்னுடைய வாழ்க்கையில இந்த முதுமையில இருந்த வாழ்க்கை கத்துக்கிட்டது என்னன்னா, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும்னு ஒண்ணு கத்துக்கிட்டோம். பாரபட்சம் இல்லாத அன்பு எல்லாத்துலயும் காட்டணும். அதாவது உதாரணமா எடுத்துட்டா வீட்டுல வேலை செய்யற இடத்துல நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும் ஒத்து போகணும், ஜாதி மதம் இனம் பேதம் இதுல எல்லாமே கடந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி அன்பு காட்டுறது ரொம்ப நல்லது. இப்படி நாங்க கத்துக்கிட்ட பாடங்கள்ல முக்கியமா நாங்க என்னன்னா, இந்த வாழ்க்கையில மூத்த குடிமக்களா நாங்க சந்தோஷமா இருக்க முக்கிய காரணம் ஒண்ணு, நம்ம அன்பா இருக்கிறோம், பாரபட்சம் இல்லாத அன்பு காட்டணும், எல்லாரோடையும் அனுசரிச்சு வாழணும், சகிப்புத்தன்மை என்ட்யூரன்ஸ் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், மன்னிக்கும் தினத்தை மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை காட்டணும், மனத்தாழ்மை எல்லாத்துக்கும் மேல மனத்தாழ்மையை நாம இருக்கணும். மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, முடிஞ்ச வரை இந்த குணங்களை, இது மட்டும் இல்ல எவ்வளவு குணங்கள் இருக்கு, இத்தனையோ குணங்களை நம்ம வளர்த்துக்கும், நல்ல நல்ல குணங்களை நம்ம வளர்த்துக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கூட உறவு நல்ல சந்தோஷமா இருக்கும், குடும்பத்திலையும் சந்தோஷமா இருக்கும். நம்ம இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு சந்தோஷமா வாழலாம். நாங்க ரெண்டு பேருமே, நாங்க கணவன் மனைவியே அந்த மூத்த வயதுல நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, இன்றைக்கு மட்டும் இல்ல என்றென்றும் சந்தோஷமா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம்.
0: இனி ஓய்வு பெற்ற பேராசிரியரும் ஊடகத்துறையில் முன்னணி ஊடகவியலாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் மூர்த்தி லிங்கா கவுடர் அவர்கள் தன்னுடைய கண்ணோட்டத்தை ஒரு உரையாக நமக்கு அளிக்கிறார்.
4: இன்று சர்வதேச முதியோர் தினம் வேர்களை வணங்கும் நாள். ஐக்கிய நாடுகள் சபை 1990 அறிவித்த இந்த நாள் வெறும் ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு கடனை நினைவுபடுத்தும் நாள். இன்று நாம் நிற்கும் இந்த நிலம் நம் மூத்தோர் உழுத நிலம். 1960 பார்த்த இந்தியா வேறு, தற்பொழுது பார்க்கும் இந்தியா வேறு. அன்று உணவு பற்றாக்குறையில் இருந்தது, ஆனால் உறவு முறையில் நிறைவு இருந்தது. ஒரு தெருவில் ஒருவர் சமைத்தால் 8 வீடுகள் மணக்கும். ஒரு கடிதம் எழுதினால் கடிதம் போய் சேர 10 நாட்கள் ஆகுமான், ஆனால் அந்த கடிதத்தில் உயிர் இருந்தது. இன்று உணவு நிறைவாய் கிடைக்கிறது, ஆனால் உறவு முறையில் பற்றாக்குறை இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு நெடியில் ஒரு செய்தியை அனுப்பிவிடுகிறோம், ஆனால் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை. நீங்கள் பணத்தை சேமித்தீர்கள், நாங்கள் நேரத்தை சேமிக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் நேரத்தை சேமித்து என்ன பயன்? மனிதனை, மனிதத்தை, மனிதத்தன்மை இழந்துவிட்டுத்தான் இருக்கிறோம் இந்த காலத்தில். இந்த காலம் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் பல. எல்லாம் மாறும், அன்பு மட்டும் மாறாது. நீங்கள் கட்டிய வீடு ஒரு காங்கிரீட் வீடாக மாறிவிட்டது. நீங்கள் ஓட்டிய சைக்கிள் இன்று காராகிவிட்டது. ஆனால் நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிள்ளைக்காக செய்த பிரார்த்தனை மட்டும் இன்னும் அவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. பொருள் தேயும், அருள் தேயாது. இன்றைய இளைஞன் 1 நிமிடத்தில் 2 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் பைக்கை விரும்புகிறான், ஆனால் வாழ்க்கையில் 2 கிலோமீட்டர் போக 20 வருடம் ஆகும் என்பதை மறந்துவிட்டுத்தான் செல்கிறான். நாங்கள் சொன்னோம், நிதானமாக நட, நிலத்தை பார்த்து நட, மனிதனை பார்த்து நட என்று. இன்று GPS என்ற நிலத்தை பார்த்து கொண்டே நடக்கிறான். மனிதனை பார்ப்பதில்லை, மனிதனை அது காட்டுவதும் இல்லை. மேலை நாட்டு தத்துவஞானி விக்டர் பிராங்க்லின் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனிதன் உணவுக்காக வாழவில்லை, ஒரு அர்த்தத்திற்காக வாழ்கிறான். தலைமுறைக்கு அர்த்தம் தெளிவாக இருந்தது, பிள்ளைகளை கரை சேர்ப்பது. இன்றைய தலைமுறைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதற்காக வாழ்கிறோம் என்ற அர்த்தம்தான் இன்னும் தெரியவில்லை. அதனால்தான் மன அழுத்தம், தற்கொலை போன்றவற்றை நோக்கி செல்கிறார்கள். கிறிஸ்தவ வீழியம் இவ்வாறு சொல்கிறது, நரைமயிர் மகிமையின் கிரீடம், அது நீதியின் வழியில் கண்டடையப்படும் என்று. திருவள்ளுவர் சொல்கிறார், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். இந்திய கலாச்சாரத்தில் முதியவர் என்பது குடும்பத்தின் நூலகம். நூலகத்தை எரிப்பது நாகரிகம் அல்ல. ஒரு மரம் எவ்வளவு உயரத்தில் வளர்ந்தாலும் வேர் ஆழமாக இருந்தால்தான் புயலில் நிற்கும். எனவே முதியோர்கள்தான் வேர்கள், நீங்கள் எல்லாம் கிளைகள். வேரை மறந்து கிளைகள் வாழாது. வாழ்வில் மறக்க முடியாத சில சம்பவங்களை உளவியல் பார்வையோடு பார்க்கும் பொழுது உளவியல் ஆய்வாளர்கள் 3 நிகழ்வுகளை மற்றும் மனித மூளையிலிருந்து அழிக்கவே முடியாது என்கிறார்கள். அதாவது, சுய மரியாதையின் பரப்பாக முதலில் பெற்ற சம்பளம் 10 ரூபாயாக இருந்தாலும் அன்று நான் யாருக்கும் பாரமாக இல்லை, நானே என்னை காப்பாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கை பிறந்தது பிறக்கிறது. முதல் குழந்தை அழுகும் பொழுது ஆண் கூட அழுவான், அந்த கண்ணீர் பயத்தில் கண்ணீர் அல்ல, இந்த உயிருக்கு நான் தான் பொறுப்பென ஞானத்தின் கண்ணீராக அந்த காலத்தில் முதியவர்கள் இருந்தார்கள். தன் தாயை இழக்கும் வரை மனிதன் குழந்தை, தாய் இறந்த அன்று

0: முதியவர்கள் வாழ்க்கையின் பெட்டகங்கள், முதியவர்கள் வாழ்க்கையின் பொக்கிஷங்கள். முதியவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு இருண்ட வீடாகவே இருக்கும். முதியவர்களை மதிப்போம். இன்று பெற்றோர்களை பாரமாக நினைத்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் கொடூரமான அவல நிலை அரங்கேறி கொண்டுதானே இருக்கிறது. இது போன்ற அவலங்கள் மாற வேண்டும். பெற்றோர்களை பார்க்க வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். பெற்றோர்களை கவனிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாறும். இளைஞர் சமுதாயமே, பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன வழி இருக்கப் போகிறது என்பதை தெரியவில்லை. பெற்றோர்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு பாரதமாக இருக்கப் போவதில்லை. மாறாக நீங்கள் பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக, அழகான வழிகாட்டியாக, அன்பை போற்றுபவராக, அன்பர்களுக்கு ஊட்டி வளர்ப்பவர்களாக, மனித சமுதாயத்து மனித எண்ணத்தை ஊட்டி வளர்ப்பவர்களாக, மனிதத்துவத்தை ஊட்டி வளர்ப்பவர்களாகத்தான் முதியோர்கள் இருப்பார்கள். ஒரு முதியோரிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் நோய்க்கு மருந்து சொல்வார்கள். ஒரு முதியோரிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் உணவான சுவைக்கு வழி சொல்வார்கள். இன்று சுவையான உணவை சாப்பிடுகிறோமா இல்லையே? இன்று கிடைத்ததை தின்று ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அலைமோதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கை என்பது 24 மணி நேரம் உழைத்தாலும் உங்களுக்கு போதவில்லை. காரணம், ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஒன்றை மட்டும் நிழந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் மன நிம்மதி. மன நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் உள்ள பெற்றோரோடு அமர்ந்து பேசுங்கள், முதியோரோடு அமர்ந்து பேசுங்கள். அவர்கள் உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அன்புக்கும் சந்தோஷத்திற்கும் எல்லாவற்றுக்கும் வழிவகுப்பார்கள், நிச்சயம் வழிவகுப்பார்கள். பெற்றோரை போற்றுங்கள், பெற்றோரை பேணுங்கள், முதியோரை மதித்து நடங்கள். நல்வாழ்த்துக்கள்.
1: நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்.
2: இன்று முதியோர் தின நாள். முதியோர் தின நல்வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகிறேன். நமது குடும்பங்களின் தூண்களாகவும் சமுதாயத்தின் வழிகாட்டுகளாகவும் விளங்கி அனைத்து முதியோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த உலக முதியோர் நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் ஆற்றிய விலைமதிப்பற்ற பங்களிப்புகளையும் வாழ்வியல் அனுபவங்களையும் போற்றும் வகையில் இந்த நாளை அனுசரிக்க வேண்டியது நமது கடமையாகும். மூத்தோர் சொல் வார்த்தை அமிதம் என்பார்கள். ஒரு நாட்டின் உண்மையான சொத்து அதன் உள்கட்டமைப்புகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் முதியோர்களின் அனுபவமும் அறிவும் தான். தங்களின் உழைப்பாலும் தியாகத்தாலும் இந்த உலகை வடிவமைத்த முன்னோடிகளை போற்றும் நாளே முதியோர் நாளாகும். இன்று நாம் அனுபவித்து வரும் சுதந்திரம், பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு என அனைத்திற்கும் அடித்தளமிட்டவர்கள் இன்று முதியோர்கள்தான். பொருளாதார வளர்ச்சியில் இவர்கள் செய்யும் பணி பெரிய அளப்பறையாகும். தங்கள் இளமை காலத்தை நாட்டின் விவசாயம், தொழில் உற்பத்தி, அரசு பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திய பெருமை இவர்களையே சார். இன்றைய அதிநவீன டிஜிட்டல் உலகத்திற்கு தேவையான ஆரம்பகால அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்ப அடித்தளங்களையும் உருவாக்கியவர்கள் இந்த பெரியவர்களே. பண்பாட்டு மற்றும் கலாச்சாரத்தின் காவலர்கள் இவர்கள்தான். முதியோர் வெறும் மனிதர்கள் அல்லர், அவர்கள் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் வாழும் நூலகங்களாய் திகழ்கிறார்கள். மதிப்புமிக்க கல்விகள் இவர்கள் மூலியமாகத்தான் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷமாகும். கூட்டு குடும்பம் அமைப்பை பேணி காத்தது, அடுத்த தலைமுறைக்கு ஒழுக்கம், நேர்மை போன்ற சகிப்புத்தன்மை போன்ற வாழ்வியல் நெறிகளை கதைகள் மூலம் அறிவுரைகள் மூலமும் கடத்துவதில் இவர்களின் பங்கு அளப்பரியது. சமுதாயத்தில் அல்ல, குடும்பங்களிலும் குழப்பங்களும் சவால்களும் ஏற்படும் போது தங்களின் வாழ்நாள் அனுபவத்தை கொண்டு சரியான பாதையை காட்டும் திசை காட்டிகளாக முதியவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் கற்ற கல்வி மாத்திரமல்ல, கல்வியில் கூட மாறல் அறிவு சொல்லிக் கொடுத்த பெரிய முதியோர்கள் நாம் அந்த காலங்களில் காண முடிந்தது. இப்பொழுது கற்கின்ற கல்வியானது எஜுகேஷன் வித்தவுட் மாறல் என்றே நாம் சொல்லலாம். ஆனால் அந்த காலங்களில் எஜுகேஷன் வித் மாறல் என்ற ஒரு தொகுப்பும் ஒரு நல்ல நடைமுறையும் கடைபிடித்ததனால் ஒழுக்கமிக்க முதியோர்கள் இன்றும் கூட நாம் காண முடிகிறது. நம் தாத்தா பாட்டி நமது பெற்றோர்கள் காட்டிய வழிகள் எவ்வளோ பெரிய அற்புதங்களும் நடைமுறைகளும் நாம் கற்றுக்கொண்டு இன்று இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக நாம் திகழ்கிறோம். இன்று சர்வதேச முதியோர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 அன்று உலக அளவில் சர்வதேச முதியோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதியோர் இல்லா வீடுகள் வீடுகள் இல்லா காடு என்பார்கள். குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தங்கள் உழைப்பையும்

0: நல்கி அனுபவங்களை வழங்கி நம்மை வழிநடத்தும் மூத்த குடிமக்களை போற்றும் நாளே முதியோர் தினமாகும். வயதான காலத்தில் அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் வழங்குவதை நினைவூட்ட இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான எஸ் ஜெயசேகர் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
2: வணக்கம், என் பெயர் எஸ் ஜெயசேகரன். நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். நான் இப்போ வந்துட்டு 60 வயது கடந்து 68 நடை போட்டுட்ருக்கேன், வீர நடை போட்டுருக்கேன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு இன்னும் 100 வயசு வாழ்ற இருக்க ஆண்டவன் துணை கொடுத்தா நான் வந்துட்டு இன்னும் துடிப்போட இளமையோட இது பண்ணுவேன். அதே மாதிரி நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இது பண்ணல, நாளைக்கு அவங்க கவனிக்க போவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த தைரியத்தில் நான் செய்யும்போது மற்றவங்களும் அதே மாதிரி வந்துட்டு சுய இதோட தைரியத்தோடு வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு பயணம் செய்யணும். யாரையும் யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நாளைக்கு இவர் தான் செய்வார் எனக்கு அப்படின்ற நம்பிக்கையிலே இருக்கக்கூடாது. எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு இந்த மூத்த குடிமக்கள் வந்துட்டு நிறையா நற்பணியை செஞ்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆர்வம், அவங்க மாதிரி நான் செய்யணும், அதே மாதிரி மற்றவங்களும் வந்துட்டு அந்த இதில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு. நான் இப்போ வந்துட்டு சுயமாக வந்துட்டு நற்பணி விளம்பரத்துக்காக கிடையாது, என்னால் என்ன இது பண்ண முடியுமோ அது வந்து செஞ்சிட்ருக்கேன். எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் தைரியத்தோடு நம்ம முன்னேறி செல்லணும். முதுமை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுனாக்கா, முதுமையில் வந்து நான் எனக்கு முன்னாடி மூத்தவங்க இருக்கும்போது அவங்க என்ன இது பண்ணாங்க அதை பார்த்து இது பண்ணணும், அதுதான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு தான் அந்த மூத்த இதில் வந்துட்டு எனக்கு முதுமை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது. அவங்கள பாரு, அவங்க இப்படி செஞ்ச இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் முதுமையிலும் இப்படி பண்ணுறாங்கனாக்கா அதுதான் எனக்கு அவங்க செஞ்ச இதை பார்த்து அந்த ஊக்கம்தான் எனக்கு. அனைவருக்கும் மூத்த குடிமக்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
1: இதுவரை முதியோர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக முதுமையை பற்றியும் முதியோர் தினத்தை பற்றியும் தங்களுடைய கருத்துக்களை மூத்த குடிமக்கள் பகிர்ந்து கொண்டனர். மீண்டும் ஒரு அனுபவ பேழை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
3: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
3: அடுத்த அறிவிப்பை இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமனப்பள்ளி 8 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஏரையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம், சேரப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தன்றாம்பேட்டை, ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி, கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஜமனாமரத்தூர், வேப்பந்தட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடவனூர், கீழ்பெண்ணாத்தூர், மடம்பூண்டி, நெடுங்கல், நந்தியார்தலை, அன்னவாசல் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பரமத்தி வீரூர், பெரம்பலூர், கொடநாடு, வேப்பந்தட்டை, ஆனந்தாபுரம், திருப்பாலப்பந்தர், ஹோசூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், லக்கூர், கீழ்ப்பாடி, அரியலூர், புதுக்கோட்டை, பூதலூர், கலையநல்லூர், வீரகவூர், ஆண்டிப்பட்டி, கெளவரப்பள்ளி அணை, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், தென்பரநாடு, செம்மேடு, தென்கனிக்கோட்டை, தியாகதுர்கம், கள்ளக்குடி, காரைக்கால், கொல்லிமலை, திருமனூர், செஞ்சி, வேடசந்தூர், வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு, கலசப்பாக்கம், பாடாலூர், கீழாநிலை, பரூர், பணப்பாக்கம், எறையூர், கிளன்மார்கன், அவலூர்பேட்டை, ஊத்துக்குழி, பாலுவிடுத்தி, ஐயம்பேட்டை, சங்கராபுரம், மணிமுத்தாறு அணை, மணலூர்பேட்டை, ஹோசூர், பாம்பார் அணை, செங்கம், திருச்செங்கோடு, லப்பைக்குடிக்காடு, ஊத்தங்கரை, கொடுமுடி, கீரனூர், கமுதி, அருந்தாங்கி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, காமாட்சிபுரம், மூரார்பாளையம், காங்கேயம், குண்டேரிப்பள்ளம், திருக்காட்டுப்பள்ளி, பொன்மலை, வேப்பூர், கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருந்தது. நேற்று தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டி, வடக்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டி கர்நாடகத்தின் தெற்கு உட்புறமாக 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும்.
கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த

நேரம் 3:01. ஹலோ ஊட்டி. ஹலோ ஊட்டி கேட்பதற்கு முன் ஒரு பாடலுக்கு பிறகு ஹலோ ஊட்டி தொடரும்.

0: நேரம் 3:07. ஹலோ ஊட்டி தொடர்கிறது. நேரில் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் சர்வதேச முதியோர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வதேச அளவில் முதியோர் தினமாக அனுசரிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வேறு வேறு வார்த்தைகள் இதில் இருக்குது, அதில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது வந்து முதியோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் சில சமயங்களில் நானும் இளமைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இளமைதான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் அளவில் நினச்சிட்டோம் அப்படின்னாலே அதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றதுக்கு இந்த முதியோர் தினம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம மனசையும் மைண்டையும் இளமையாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக பேச போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் முன்னாள் துணை இயக்குனர் பழனிசாமி அவர்கள். அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம். மக்கள் நேயர்களுக்கு எனது இனிமையான மதிய வணக்கம்.
0: நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க
1: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களோட அந்த நேயர்களோட என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய அறிவுரைகளையும் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நான் அதுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிர்வாகத்திற்கு.
0: சார், என்ன நீங்க இப்போ ரிட்டையர்ட் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா ஒரு மாதிரி. அதாவது நீங்க இன்னும் மருத்துவர்களுக்கெல்லாம் என்னைக்குமே ரிட்டையர்ட் இல்லை அப்படின்னாலுமே அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கேட்கும் சொல்லும் போதே அது வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லை தானே. ஏன்னா அன்னைக்கு நீங்க பேசின ஏற்கனவே டியூட்டியில் இருக்கும்போது பேசின அதே இளமையான குரலோட தான் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு உங்க குரலே ஒரு சாட்சியா இருக்குது. நம்ம மனசையும் மைண்டையும் அப்படி வைக்கிறதுனால அதுக்கு அதுலயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாமா?
1: டெஃபினட்டாங்க. நம்ம அதாவது மன இந்த ஏஜ் அப்படிங்கிறது முதியவர்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். அது வந்து ஜஸ்ட் ஒன்லி நம்பர். ஆனா நாம எப்படி நாம நினைக்கிறோம், நாம் இளமையவன், எனக்கு இன்னும் வயதாகல அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள நாம் நினைச்சாவே அந்த மாதிரி ஒரு துள்ளலும் துவளலும் நம்மளுக்கு வந்துடும். நம்ம வந்து இல்லை நம்ம ஏஜ்டா இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கவே கூடாது. நம்ம ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தான். ஸோ வந்து முதுமை அப்படிங்கிறது இது முதியவர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சுக்க வேண்டாம். நம்ம மனசளவுல இளமையா நினைச்சிட்டாவே நம்ம உடம்புக்குள் இருக்கிற செயல்பாடுகள் அத்தனையும் இளமையா இருக்கும்போது நாம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே திரும்பி செய்யலாம். ஸோ மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை நாம இளமையா வச்சுக்கிறதுனால அந்த முதுவை அப்படிங்கிறது வந்தா கூட, ஏஜ் பை வந்தா கூட நாம இளமையாவே வச்சுக்கலாம்.
0: இப்போ நம்ம மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் துணை இயக்குனராக இருந்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் மாவட்ட அளவில் பல்வேறு அலுவலர்களோடு சரி இருந்தாலும் சரி மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி மனநல திட்டத்தோட, ஏன்னா இது ஜீரியாட்ரிக் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த நாளை வந்து குறிப்பாக அதை வந்து அனுசரிப்பாங்க, கொண்டாடுவாங்க. அப்போ ஜீரியாட்ரிக் அட்வைஸ் அப்படின் போது அந்த ஒரு முதியோர்கள் நலம் சார்ந்த விஷயத்தில் மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்கள எப்படி வச்சுக்கிட்டா நீண்ட நாட்கள் ஒரு நல்ல திடகாத்திரமாக வாழ்றதுக்கு அது உதவி செய்யும்.
1: ஆமாம், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது மனிதனுக்கு இரண்டு பக்கங்கள், எப்படி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி மனிதனுக்கு வந்து நிறையா முகங்கள் இருந்தாலும் இரண்டு முகங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று அதாவது உடல் நலம் சார்ந்தது, அந்த உடல் நலத்தை நாம் எப்படி வச்சுக்கணும். இன்னொன்று மனநலம் சார்ந்தது. இந்த ரெண்டையும் சேர்ந்து இயங்கும் போது தான் முழு மனிதனாக உருப்பெற முடியும். அதனால் மனிதனுடைய உடல் நலம், மனம், மனநலம் இந்த ரெண்டு முக்கியம். உடல் நலத்துக்கு வந்து வயசு ஆக ஆக அதாவது வந்து ஏஜ் ஆகும்போது நேச்சுரலாகவே சில வியாதிகள் மனிதனுக்கு வரக்கூடிய, அதில் ரொம்ப முக்கியமானது டயபெட்டிஸ் என்கின்ற நீரிழிவு நோய், அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் என்கின்ற ரத்த அழுத்த நோய், மூணாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற உடம்புல கொழுப்பு அதிகமா இருக்கிற நோய், அடுத்தது தைராய்டு, அப்புறம் வந்ததுன்னா மூட்டில வளைக்கூடிய அந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு வாதங்கள் அப்படிங்கிறது வரும். சிலருக்கு வந்து இதெல்லாம் பாதிப்புனால டயபெட்டிஸ் சுகர் இதெல்லாம் பாதிப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு இருதய வியாதி அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். அதே மாதிரி கிட்னி சம்பந்தம், இப்போ இந்த வாரம் ஒரு 5-6 டிசீஸ்கள் தான் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா ரொம்ப நாள் இளமையாகவும் இந்த நோய் இல்லாமல் வாழ்றது அப்படிங்கிறது வேணும். அவங்க ரெகுலராக ஒரு டாக்டர் கிட்ட போய் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, சு சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிற அந்த மூணுமே இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். அந்த மூணையும் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டாக்டர் கொடுக்குற எக்ஸசைஸ், அடுத்து டயட்டு என்ன பண்ணலாம், அடுத்தது வந்துன்னா அவங்க கொடுக்குற மாத்திரை, இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாவே அவங்க இளமையா இருக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற டயட்டும் அடுத்தது வந்துன்னா எக்ஸசைஸ் தான் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நான் யூஸ்வலா வயசான பிறகு அந்த செடன்டரி லைஃப் அப்படின்னு சொல்றேன், ஒரே சேர்ல ஒரே இடத்துல உட்காந்துட்டு நாம பாக்குறது, அதை வந்து எவ்வளவு முடியுமோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆக்டிவிட்டியா நடக்கணும், காலையிலயோ இல்ல சாயந்தரமாவோ ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டெய்லி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடக்கிறது, இது மாதிரி ரொம்ப பயன்படும். அதே மாதிரி உணவு வகைகள் ரொம்ப முக்கியம், கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம், உப்பு சத்து உப்பு அதிகமா இருக்கிற ஊறுகாய் இருக்கும், அடுத்தது வந்து நம்ம சாப்பிடுற உப்பே, நாம ஒரு நாளைக்கு வந்து 8 கிராம் உப்பு சாப்பிடுவோம், அந்த 8 கிராம் உப்புங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 8 கிராம் உப்புங்கிறத குறைச்சிட்டு வந்து 4 கிராம் அந்த அளவுக்கு குறைச்சிக்கலாம். அடுத்து எண்ணெய் பதார்த்தங்கள் இருக்கிற இப்போ வந்துன்னா தயிர் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக மோர் சேர்த்துக்கலாம், நாம யூஸ் பண்ற எண்ணெயில பாதி அளவு எண்ணெயில வச்சுக்கலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் முற்றிலுமா தவிர்க்க வேண்டும் சொல்லல, குறைச்சிக்கோங்க, குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி காய்கறிகள் ரொம்ப முக்கியம், அது நம்ம நாட்டுக்காயின்னு சொல்றல, கத்திரிக்காய், பீக்கிங்காய், புடலங்காய், இது மாதிரி இருக்கிற காய் வகைகள் இதுல வந்துன்னா நிறைய சேர்த்துங்க, இதுதான் நம்மளுக்கு இருக்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கீரை வகைகள், எந்த கீரையா இருந்தாலும் சரி அது சேர்த்துங்க. அடுத்தது வந்து கனி வகைகள், சுகர் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியம், கனிகள் இது எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் அப்படிங்கறது வந்து இதெல்லாம் இது வந்து சொல்லும். ஸோ பெரும்பாலான நோய்கள் வந்துனாக்க இதனுடைய குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா ஒரு புக்ல படிச்சது, நம்ம உடம்புல ஆக்சிஜன் போய் அது கார்பன் டை ஆக்சைடா வெளிவர சமயத்துல சூப்பர் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கட்டமா மாறும், அந்த சூப்பர் ஆக்சைடு தான் நிறைய பிரச்சனைக்கு இன்ஃபிளமேட்டரிக்கு காரணம் கண்டு வச்சிருக்காங்க. அந்த சூப்பர் ஆக்சைடை குறைக்கிறதுக்கு நம்ம காய்கறிகளையும் பழங்களையும் நிறைய சேர்த்தா அது குறையும், இதனால வந்து நிறைய வியாதிகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நான் சொல்றது இவங்களுக்கெல்லாம், இவங்களுக்கு மட்டுமில்ல எல்லோருக்கும், அதிகமான காய்கறிகளை சேர்த்துக்குங்க, அதிகமான கனிகளை சேர்த்துக்குங்க, அதிகமான கீரைகளை சேர்த்துக்குங்க, இதை சேர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெகுலரா பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி செய்யுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா செல்போனும் டிவியில இருக்கிற கவனத்தை ரொம்ப குறைங்க, அது ரொம்ப முக்கியமா. நாம தூங்க போறதுக்கு முன்னால எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடணும், ஒரு 8:00 9:00 நாம பெட்டுக்கு போறத கொண்டு வந்துடணும். அதுக்கு முன்னால நாம தூங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னால எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்ற டிவி, செல்போன் இதை பார்க்கறத தவிர்க்கணும். இதெல்லாம் பார்க்கறத தவிர்த்துன்னா நல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு சுகமான இனிமையான தூக்கம் வரும், இனிமையான சுகமான தூக்கம் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தூங்கும் போதுதான் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறும், நம்ம உடம்புல டே டைம் செய்கிற ஆக்டிவிட்டினால சில உறுப்புகள் வந்துன்னா சிதைவிடும், அந்த உறுப்புகள் சிதைகிறத வந்து இது டேக் கேர் பண்ணி, அதனால ரொம்ப முக்கியமா தூங்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் முழுமையான நிம்மதியான இனிமையான உறக்கம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ தூங்க போறதுக்கு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருக்கும். மனநலம் அப்படிங்கிறது
0: உடல் நலமும் மனநலமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. உடல் நலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நீங்கள் கேட்காமையே நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால மனநலம் நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்
1: சார்? இது வந்து இப்போ நாம பாக்குறதுல எங்களுடைய பிராக்டிஸ்ல, டே டு டே பிராக்டிஸ்ல பார்க்கும்போது மனநலம் வந்து ரொம்ப முதியோர்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு இருக்க தனிமை வந்து, அதாவது அப்பா அம்மா வந்துன்னா அவங்கள குழந்தைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா வேலையினுடைய காரணமாக அவங்கள குறைன்னு சொல்ல முடியாது, வேலையினுடைய காரணமாக வெளியூரோ அல்லது வெளிநாடோ போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த சமயத்துல அப்பா அம்மா தனிமைப்படுத்தப்படுறாங்க, அந்த தனிமைப்படுத்தல நான்லாம் பாத்திருக்கும் போது ரொம்ப அவங்க அந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனுக்கு போறாங்க. இத போகாம பாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பையனை குழந்தைகளை வந்து இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பொருளாதார சூழ்நிலையில அவங்க நம்ம கூட இரு அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, நம்ம இளமை பருவத்துல யாரோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமோ அவங்களோட நட்பு வச்சுட்டு அவங்களோட கலந்து சிரிச்சு பேசினாக்க அந்த தனிமைங்கிறது போக்கப்படும். இரண்டாவது, பக்கத்தில் இருக்கிற நெய்பர் அவங்க கூட இனிமையா பேசலாம் இல்லையா. நம்மளுக்கு சோசியல் ஆர்கனைசேஷன் சிலதா இருக்கு, மரம் வளர்ப்போர் சங்கம் அது மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஊரு கிராமங்கள்லயோ இல்ல வந்து நகரங்கள்லயோ இருக்கிற மரம் செடிகள் வச்சுட்டு அது மாதிரி சரி. சோ இது மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்னா அந்த தனிமை அப்படிங்கறது போகும். தனிமையா இருந்தாவே நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பசி இன்மை அப்படிங்கறது தான் வரும். பசி வராது. பசி வராதுன்னா உடனே நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான உயிர் சத்துக்கள் எதுவும் கிடைக்காத போயிடும். அப்புறம் உடல் நலம் பாதிக்கப்படும். சோ நம்மளுக்கு அது மாதிரி எப்பவுமே நம்ம கூட ஆக்டிவா வந்து நம்ம இளமை காலத்தில் பழகிய நண்பர்களோட தொடர்ந்து தொடர்புல இருக்கிறதும், நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு வந்து உள்ள வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸ் அடுத்தது வந்து எதிர் வீட்டத்தில் இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு கார்டியலா நட்பா பழகினாலும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் சேர்த்துட்டா இது மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா ஏஜ்டான பிறகு வரக்கூடிய அந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்தை தடுக்கலாம். இந்த மன அழுத்தம் தான் நிறைய வியாதிகளுக்கு காரணமா இருக்கு. அடுத்தது அதே மாதிரி தான் அவங்களுக்கு சுறுசுறுப்பா வச்சுக்காங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிகளை சேர்ந்துக்கிறது. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஊர்கள் எல்லாம் கம்ப ராமாயண விளக்க உரை அப்படின்னு இருப்பாங்க, அது போய் அட்டன் பண்றது, கோயிலுக்கு போறது, நான் வந்துன்னா அதே மாதிரி சில ஆக்டிவிட்டிகளை செஞ்சு இது மாதிரி செஞ்சுதான் மனசை இளமையா வச்சுக்கலாம். இல்லையா நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா உங்க ஊர்கள் இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுப்பது இது மாதிரி செஞ்சிட்டோம்னா நாம இளமையாவே இருக்கலாம், மனசை வந்து எப்பவும் இளமையா வச்சுக்கலாம், அந்த மனநலத்தை நல்லாவே பார்க்க முடியும்.
0: நீங்கள் சொல்லும்போது அது அந்த இதை நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு மூணு கேட்டகரியாக நான் பிரித்து அதை நம்ம பார்க்கும்போது, இப்போ 80s, 70s, 60s இருக்கிறவங்க அந்த கடைசி ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் அது எப்படி கவனிப்பு முறை அது நாளாக ஆக வருடங்கள் ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமாக மனம் சார்ந்தது உடல் சார்ந்த ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும்போது அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா எங்கேயாவது கீழே விழறாங்க, நடையில் தடுமாற்றம், எண்ணத்தில் தடுமாற்றம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று வரும் அந்த நடையில் கீழே இது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களே கவனிச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப அது கஷ்டமான கட்டம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமோ இல்லைனா ஒரு ஹாப்பி நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய நாட்களை நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே?
1: டெஃபினட்டாங்க. இதில் என்னன்னா உங்களுக்கு அதாவது 70s, 80s இருக்கிற நபர்களுக்கு ரொம்ப பயம் என்னன்னா கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணனா அவங்களுக்கு இருக்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஏதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வயசானவங்களுக்கு வந்து அந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், முட்டியில் பயங்கரமான வலி இருக்கும், ஸோ அவங்களால நடக்க முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு திருத்துணை இல்லை வேணும் இல்லையா அவங்கள செல்ஃபாக எப்படி வந்துன்னா தன்னுடைய அதாவது வந்துன்னா ஏஜ்ட் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் சைடில் ரெயிலிங்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாம் போகிற வரக்கூடிய எங்கள் இடத்துலையுமே இது மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியம் வந்துன்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வையினுடைய குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ வெளிச்சம் தெரியாம இருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது வெளிச்சம் குறைவா இருக்கிற இடத்துலயோ அல்லது இருட்டா இருக்கிற இடத்துலயோ அவங்க அதிகமா போகாம தன்னை பாதுகாத்துக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்றது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து MBBS படிக்கும் போது எங்க ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன், பகிர்ந்துக்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு எல்லாம் வச்சுருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டார், ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட்டு இல்லது வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள முதியவர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் வந்து நாங்க எதோ சொல்லி பார்த்தோம். ஆனா அவர் சொன்னாரு, நீங்க பாத்ரூம்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு ரூம்லயோ போகும்போது அவங்க தால் பால் போடக்கூடாது அப்படின்னார். இது வந்து நாங்க முக்கியமா உணர்ந்தது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான நபருக்கு வந்து நான் ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர் ஹார்ட் அட்டாக் வந்த போது எங்க இருந்தாருன்னா டாய்லெட்ல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார், டாய்லெட்ல லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். டாய்லெட்ல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே டாய்லெட்லயே இறந்துட்டார். ஆனா அங்க ஊர் முழுவதும் அந்த வீடு முழுவதும் அவர் எங்கெங்கெல்லாம் போவாரோ அத்தனை பேருக்கும் தேடி எங்கேயுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியில டாய்லெட் ஏன் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்ததுன்னா அதை உடச்சு உள்ள பார்க்கும்போது டாய்லெட்ல போகும்போது அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருக்கிறார். ஸோ எங்க ப்ரொஃபஸர் எங்களுக்கு சொன்ன முக்கியமான அட்வைஸ் பெரியோர்கள் அடுத்தது வந்துன்னா இது மாதிரி போகணும்னா உள்ள போய் லாக் பண்ணாம தாழ்பால் போடாம இருந்ததுன்னா அது ரொம்ப முக்கியமான நேரம். ஸோ இது வந்து சின்ன விஷயம் தான், ஆனா அது வந்து ஒரு மனிதருக்கு நடக்கும்போது தான் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நான் பிராக்டிக்கலா எங்க எனக்கு க்ளோஸ் நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்த போது வந்துதான் அதை அனுபவிச்சோம் நாங்க. அந்த வீட்டை திறக்கறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், டாய்லெட்டை திறக்கறக்கே அங்க இருக்கிற அந்த கார்பெண்டரை கூப்பிட்டு அதை உடைச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ் முதியவர்கள் யாரும் அதே மாதிரி உள்ள பாத்ரூம்ல போனேன். அடுத்தது ஏதாச்சும் வருதுன்னா யாராச்சும் ஒரு தகவல் சொல்றதுக்கு, நான் என்ன சொல்றேன்னா எங்களுடைய மொபைல் சப்போஸ் ஒரு நடந்து போறாரு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு யாருக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க மொபைல் போன்ல முக்கியமா அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அந்த இதுலயே போடு மை ஃபேமிலி டாக்டர்னு சொல்லி போட்டு அவருடைய ஃபோன் நம்பர். அடுத்தது வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா இமீடியட் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு தகவல் அந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் எடுத்ததுன்னா இது என்னன்னா பெரும்பாலான ஃபோன் லாக்கில் இருக்கும், இந்த லாக்கில் எமர்ஜென்சிக்கு கால் பண்ற மாதிரி எடுத்ததுன்னா அது மாதிரி செஞ்சேன்னா அதை அதாவது அந்த டிஸ்பிளேலயே வந்ததுனாக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா போய் கீழே வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி எடுத்துடலாம், ஆனா வந்து அது அந்த லாக்கை அன்லாக் பண்ண முடியாது. அதனால டிஸ்பிளேல அந்த ஸ்கிரீன் சேவர்ல இல்ல ஸ்கிரீன்ல வந்துன்னா அவருடைய நம்பரை டிஸ்பிளே பண்ண மாதிரி மை எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் மை ஃபேமிலி டாக்டர் நம்பர் அதாவது என்னுடைய சன் நம்பர் இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது வந்து மக்களுக்கு யாராச்சும் வந்துன்னா ஒரு தெரியாத ஒரு ஊர்ல போய் தெரியாத ஒரு இடத்துல இவருக்கு ஏதாச்சும் ஒன்னாயி அந்த போன் இருக்கும் பட் அதை அக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்துல போன் இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய முடியாத நிலையா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல அந்த ஸ்கிரீன் சேவர்ல அது கொண்டு வந்துன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க. நீங்கள் இப்போது மருத்துவராக இருக்கனால சில டாக்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க எந்த அவங்க இறக்குற வரைக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். நீங்கள் மருத்துவர் அல்லாத மற்ற கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா மருத்துவர்களுக்கு அட்லீஸ்ட் பேஷண்ட்டாவது வந்து ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சிக்னஸ்க்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லும்போது அது உங்களுக்கும்

0: ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கும் அது மெடிக்கலாக அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இதை எல்லாம் தாண்டி சிலர் இப்போ பரவலாக ஒரு முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு யோசிக்கிறேன்னா, ஒரு அண்டர்லைன் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, பரவலாக எல்லாருக்குமே இந்த தனிமை ஐசோலேஷன் அப்படின்றது இருக்குது. அந்த ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய மகன்களோ இல்லைனா உற்றார் உறவினர்களோ அவங்க வந்து அவங்களுடைய வேலையில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறது, சில நேரங்களில் கவனிக்காமையும் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பாலியேட்டிவ் கேர், ஜீரியாட்ரிக் கேர் அப்படின்றது ரொம்ப அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அந்த தனிமையை அவங்க வந்து இனிமையாக மாற்றிக்கிறதுக்கு மாற்று வழிகளை தான் யோசிக்கணுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இல்லைங்களா?
1: ஓ, நாம ரெண்டு விதத்துல இருக்கிறோம். ஒரு குடும்பம் நடக்குதுன்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பையன் படிச்சு வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்திலயோ இல்ல வெளியூர்களுக்கு இருக்க வேண்டிய கட்டாயத்திலயோ இருந்ததுன்னா அவர் இங்க இருக்க சொல்றதுல அதாவது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிராக்டிக்கலா பாயிண்டா பார்த்தா இருக்கும். அடுத்ததுக்கு என்ன பண்ணனா, தனிமையா அவங்க வந்துன்னா அப்பா அம்மா இதெல்லாம் அதுக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்துல அடுத்த வீட்டுல நெய்பர்கள் இருக்கிற அவங்க வந்ததோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதா முடியும். அடுத்தது நாம சொன்ன மாதிரி தனிமையில் இருக்கிறது வந்துன்னா, புக்கு படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா புக்கு நிறைய படிச்சுக்கலாம். அடுத்தது வந்து இளமை இருக்கிறான். வேற ஏதாச்சும் பிராக்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து நாம சொல்ற மாதிரி சொசைட்டில இருக்கிறது இது மாதிரி இருக்கலாம். எஸ் அ டாக்டரா நான் சொல்றது, அந்த தனிமையில் இருக்கிறத விடாது. அது மாதிரி வந்துட்டா மனநல மருத்துவர்களை பார்த்துட்டு உண்மையிலுமே அது ரெண்டு விதத்துல இருக்கும். ஒன்னு சுச்சுவேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கனால போனதுனால மன அழுத்தம் ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு இயற்கையாவே மனதில் ஏற்படக்கூடிய அல்லது உடல் நலத்தினால ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இருக்கலாம். அந்த உடல் நலத்தால அல்லது வந்து மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய டாக்டர்ஸ் டேப்லெட் கொடுத்துங்க அது சரியாயிரு. ஸோ இது மாதிரி அது அதாவது வந்து மருத்துவ ரீதி இல்லாத மன அழுத்தங்கள் சுச்சுவேஷன் கூட மாறுறதுல அந்த சுச்சுவேஷனை மாறுதுன்னா சரியா இருக்கும். இதுல என்னன்னா, யங்கர் ஜெனரேஷனுடைய வந்து கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் ஜீரியாட்ரிக் பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஏன்னா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலியிலேயே அப்பா அம்மா விட்டுட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க சொல்லி குறைய சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன படிக்க வைக்கிறாங்க, வெளியே போயே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நானே பாத்தீங்கன்னா, நானே என் மனைவி மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க. இப்ப பொண்ணு சென்னையில் இருக்கேன், பையன் கோயம்புத்தூர் இருக்கிறோம், நாங்க ரெண்டு பேருமே தனியா இருக்கோம். ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் கணவன் மனைவி இருந்தா அவங்களுக்குள்ள வந்துனாக்க அன்பு பரிமாறி பண்ணி சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம ஓட்டுறதே பெரிய நிம்மதியை கொடுக்கும். தனிமையை வந்து அதை அவாய்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் நாம வந்து ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துட்டு மற்றவங்களுக்கு சொசைட்டிக்கு உபயோகமாக நம் வாழ்க்கையை எடுத்துட்டு போனாலும் அது வந்தது வந்து தனிமையை குறைக்கும். ஸோ நாம எந்தெந்த விதத்துலாம் தனிமையை குறைச்சிக்கலாம் அப்படிங்கறதுல வந்து அவங்க செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணலாம்.
0: ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே இவன் இன்னும் ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூலோடு தான் இருக்கிறீங்க அப்படின்றது புரிய வருது. இப்போ வந்து இந்த சீனியர் சிட்டிசன் டே, இந்த டே வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வழங்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து வழங்கக்கூடிய நிறையா சலுகைகளாகட்டும், அதே நேரத்தில் குடும்ப நலம் ஒரு சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பேருந்தில் போகிறோம் இல்லைனா வழியில் போகிறோம் இல்லைனா பார்க்குற இடங்கள் இதெல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள கவனிக்கணும். அவங்க கிட்ட குறிப்பாக அவங்க கிட்ட பேசினாலே அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் டே, இந்த சீனியர் சிட்டிசன் டேயில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆகட்டும், தொடர்ந்து அவங்களுடைய கவனிப்பு முறைகளில் ஒரு விரிவான கண்ணோட்டத்தோட நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
1: இப்போ எனக்கு நடந்த ஒரு உண்மை நிகழ்வுகளை சொல்லி இதனால மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். போன மாச வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின சித்திரை மாதம் கரெக்டாக 12 மணிக்கு எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. அதனாக்க மனைவி 12 மணி இருக்கும், என் மனைவி இல்லை, பையன் இல்லை, பொண்ணு இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு உடனே அது வந்து ஹார்ட் அட்டாக் தான் உறுதி பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸுக்கு சொல்லி நானே ஆம்புலன்ஸில் ஏறி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன். அங்கே போய் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நெஞ்சு வலி அப்படிங்கிற ஒன்று வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாம் வைத்தியம் பண்ணிட்டேன்னா நிச்சயமாக நாம் வந்து அந்த இருதய நோயிலிருந்தோ அல்லது ஹார்ட் அட்டாக்லேருந்து காப்பாற்ற முடியும். இதே என் பேரு கொண்ட பழனிசாமின்னு சொல்லிட்டு என் கூட படிச்ச அதாவது 10th வரைக்கும் எங்கூட படிச்ச பையன் இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவன் வந்ததான் என்ன பண்ணா ஹார்ட் அட்டாக்கு அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வலி வந்து அதிகமா வந்த பிறகு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போயிருக்க. அப்படி அந்த மருத்துவமனைக்கு கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ் போறதுக்கு ஒரு 10 மீட்டருக்கு முன்னால அவரு கூட இருதயம் நின்று போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போனாங்க. எவ்வளவோ செஞ்சும் அவருடைய இருதயத்தை வந்து நான் திரும்ப கொண்டு வர முடியல, அவர் இறந்து போயிட்டாரு. என்னுடைய ஏஜ், என் கிளாஸ்மேட், என்னுடைய பேர் கொண்ட நபர் இவரை இதே மாதிரி. இதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இதுல வந்துன்னா ரெண்டு ரொம்ப முக்கியம். அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் வந்துன்னா இப்போ ஒரு 5 கேட்டகரியா பிரிக்கலாம். இதுல வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த நிமிஷமே அதாவது இறந்துருவாங்க. இதுக்கு வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற காரணம். இன்னொன்னு வந்துன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்குள்ள இறங்கிடும். இன்னொரு நபர்கள் வந்து அங்க போய் சேர்ந்த பிறகு அடுத்தது வந்து அது மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வர்றதுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லது நீங்க நம்பக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரி இல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ இல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரியோ ஒரு நம்பரை தெரிஞ்சு வந்து எனக்கு இது மாதிரி வந்திருக்கு என்னை வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னுடைய வாழ்க்கையில அனுபவம். இதே எனக்கு கிடைச்ச அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து என் நண்பருக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சதுனால நான் உயிரோடு இருக்கேன், என் நண்பருக்கு கிடைக்காதனால அவன் உயிரோடல. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியனால அடுத்தது வந்து ரொம்ப முக்கியம்னா ஒரு மனிதன் இனிமையா இருக்கணும், அடுத்து சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க கூட இருக்கிற நபர்கள். இதுல என்னன்னா ரொம்ப முக்கியம் வந்துன்னா இந்த வயசான பிறகு அதாவது அவனுடைய மகன் மகள் அல்லது மருமகன் மருமகள் இவங்க வந்துன்னா அவங்க அப்பா அம்மா உடைய இல்ல மாமனார் மாமியோட தொடர்ந்து டெய்லி ஒரு தடவை அல்லது வந்துன்னா 2 நாளைக்கு ஒரு தடவையாவது கட்டாயமா பேசணும். இந்த பேசுறதுலயே இருக்குன்னா நிறைய இருக்கு, சண்டை போடுற மாதிரி பேசாம இவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்குவாங்களோ அப்படிங்கிற அவங்க லெவல்ல புரிஞ்சுட்டு அதாவது அப்பா மகன் இவங்க புரிஞ்சுட்டு பேசணும். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்ல வரேன். நான் வந்து காசிபாளையத்தில் அதாவது என் சொந்த ஊர் காசிபாளையம், காசிபாளையத்தில் இருக்கும்போது எங்க அம்மா போய் பார்க்க விரும்ப அங்க போய் பார்க்கும்போது என்னன்னா எங்க அம்மா வந்துன்னா ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, அடுத்தது ஒரு இன்னொரு சென்டென்ஸ், இதே மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் சொல்லுவாங்க தொடர்ச்சியா. தொடர்ந்து அந்த 5 சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகு திரும்பவும் அந்த பழைய 1வது சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த 5 சென்டென்ஸ் சொல்லுவாங்க. நான் அங்க வந்துனாக்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களோட இருந்தேன்னா அந்த 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் அந்த சென்டென்ஸ வந்துனாக்க ஒரு 10 to 20 times ரிப்பீட் பண்ணிடுவாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா இளைய தலைமுறை அவங்க பசங்க பொண்ணுகள்லாம் இது என்ன அந்த அம்மா சொன்னதுவே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம இது அந்த வயதில் வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கறத புரிஞ்சுட்டு சரிம்மா நான் செஞ்சிடறேன், சரிப்பா நான் செஞ்சிடறேன், அவன் செய்யறமோ செய்யலையோ அது வேற பிரச்சனை. அவங்ககிட்ட வந்து அந்த மனது நோகாம அவங்களுக்கு புரியும்படியான அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சொற்களை சொன்னாவே அவங்க ரொம்ப இனிமையா இருப்பாங்க. இது வந்து நான் பிராக்டிக்கலா பார்த்தது. என்னம்மா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு அந்த மூஞ்சிய காமிக்காம சரிம்மா நான் பண்ணிடுறேன், சரிப்பா நான் பண்ணிடுறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்யறேன், இப்படி ஒரு அன்பாகவும் இனிமையாகவும் தன்னுடைய பெற்றோர்கள் கூட பேசினா அவங்களுக்கு வந்து அந்த மன இறுக்கம் அப்படிங்கறது குறைஞ்சு போய் மன அழுத்தமே வராது. அதாவது ஒரு மனிதனுக்கு எது தேவைப்படும்னா நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, என்ன கேர் பண்றதுக்கு, என்னுடைய நலன்களில் அக்கறை கொள்வதற்கு நபர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ எனக்கு பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்ததுன்னா அந்த முதுமையான வாழ்க்கையே அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப இளமையான வாழ்க்கையில் இருப்பாங்க. இந்த பையன் பொண்ணுங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த தூரம் அதிகமா இல்லாம ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஸோ நாம சொல்றது இளைய தலைமுறையில தன்னுடைய அப்பா அம்மா கூட எவ்வளவுதான் அவர் கோபமா இருந்தாலும் நாம அன்பா பேசி புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவங்க அந்த எண்ணத்துல இளைஞர்கள் இருந்ததுன்னா முதியோர்களுக்கு வந்துன்னா அந்த முதுமை தனிமை அந்த அடுத்தது வெறுப்பு இதை யாருமே இல்லாத எண்ணம் இது மாதிரி எண்ணங்களே அவங்க மனசளவுல வராது. அவங்க வந்து நம்மளை பாக்குறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நாம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்துட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க.
0: சார் ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாசிட்டிவாக நான் கூட உங்கள் கூட இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாத தைரியமாக இருங்க அப்படின்னு அவங்க நான் அவங்க வேற எங்கேயாவது இருந்துட்டு அந்த மாதிரி அந்த வார்த்தைங்களை சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குது இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: இப்போ நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மெடிக்கலாகவும் பிசிக்கலாகவும் அதே மாதிரி சைக்காலஜிக்கலாகவும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு, இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா. அந்த நம்பிக்கையை வளர்க்குறதும் கடவுளுடைய நம்பிக்கை, அந்த மாதிரி காலங்கள் இருக்கும்போது அந்த நம்பிக்கையை வளர்க்குறதும் ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா.
1: டெஃபினட்டா, இது உங்களுக்கு சொல்ல வேணும், இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்ங்கிறதுனால சொல்றதா வேண்டாமா நினைச்சேன். அதாவது எப்படிங்கன்னா, ரெண்டு விதம் இருக்காங்க மனிதர்கள், நிறைய விதத்தில் இருக்காங்க. ஒண்ணு கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள், இன்னொன்னு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இன்னொன்னு கடவுள் கடவுள் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மூணு கேட்டகரியை நாம பிரிச்சுக்கலாம். இதுல கடவுள் நம்பிக்கை இருக்கிறீங்களா, அவங்கள என்ன நடந்தாலும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவாங்க. கடவுள் இல்ல, நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாமே என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இருந்தா பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. இதுல என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா, விதி அது நல்லது நடக்கும், கடவுளுக்குதான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தான் டென்ஷனே ஆக தேவையில்லை, அதெல்லாம் கடவுள் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போதான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்னன்னா, சரி இது ஏன் நடந்தது, இல்லாத நடந்தது, இதுக்கு ஏன் இப்ப இதுக்கு இது காரணமாமோ, இது காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கறது என்ன இருக்கும். உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எப்போ ஒரு மனிதனுக்கு வருதோ அப்போ அவங்களுக்கு வந்து வந்து அந்த இந்த டிப்ரெஷன் அதுங்கிறதெல்லாம் இது வருது. சரி, இன்னைக்கு நடக்க வேண்டியது இருக்குது, இதுதான் நடந்துருச்சு, இதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணும். சரி, இவ்வளவுதான் எனக்கு, நம்மளுக்கு இவ்வளவு இருக்கு, கடவுள் நம்மளுக்கு இவ்வளவு வழிபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். கடவுள் வன்மையை நாம வளர்த்துக்கிறதுனால நாம எல்லாம் நம்ம கவலை எல்லாம் தூக்கி கடவுள்கிட்ட கொடுத்துடலாம், அப்படியே இந்த நீங்க வச்சுக்கீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னன்னா, நம்ம நிம்மதியா இருக்கலாம். கடவுள் இல்லாதவங்க, கடவுள் பக்தி இல்லாதவங்களுக்கு என்னன்னா, இது சரி இது இப்படிதான் நடக்கணும் போல் இருக்கு, இந்த சூழ்நிலையை நாம ஏத்துக்கிறேன், அது மாதிரி ஏத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வராது. இது மாதிரி இதுதான், அதை வந்து கடவுள் இருக்குது இல்லைங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட்னா அதுக்கு உள்ள போல, அதனால வந்து அது மாதிரி இருந்துட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கோம்.
0: ரொம்ப நன்றி சார். நீலகிரி மாவட்டத்தில் உங்களுடைய மலை, அதாவது பசுமையான நினைவுகள் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல இருக்குதா சொல்லி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்
1: சொல்லி முடிக்கணும்னா, நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்த போது அது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து சிலதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்தேன். அதில் வந்து ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துன்னா தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. அடுத்தது வந்து நீலகிரி மக்களே அவங்க வாழ்வாதாரத்துல மருத்துவம், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனா சிறந்த மருத்துவ சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்களா, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து செய்ய செலவு செய்யணும்ல, அந்த செலவை வந்து கவர்மெண்ட்ல இருந்ததுனால கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த செலவை வந்து குறைக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து குன்னூர் ஆஸ்பத்திரியில நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணாங்க, அதுக்கு வந்து நான் ரொம்ப என்கரேஜா இருந்தது. சப்போஸ் ஒரு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபா ஆகும், பெரிய வெளியே வைக்கணும். அதை வந்துன்னா குன்னூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிற அங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அங்க இருக்கிற அதாவது மருத்துவ அலுவலர் இவங்கெல்லாம், ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் செல்வன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணாங்க. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் குன்னூர் ஹாஸ்பிட்டல்ல பண்ணாங்க, அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்ததும். அதனால என்னன்னா, அவங்களுடைய அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன கருவி தான், அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம் மட்டும் கொடுத்தேன், அவங்க பண்ணி முடிச்சாங்க. இந்த கிரெடிட் எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கு தான் போய் சேரும். அது மாதிரி ஒரு சில மாற்றங்கள் புதுசாக செய்ய வேண்டியதெல்லாம் வந்தது, அது ரொம்ப அதே மாதிரி கூடலூர் அரசு மருத்துவமனையும் ஒரு நான் இருந்த பீரியட்ல வந்து 126 பெட் நம்பராக இருந்தது வந்து 200 படுக்கையா மாற்றி அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல வந்து தரம் உயர்த்தி செஞ்சது எனக்கு மன நிறைவான ஒரு நிம்மதியை தரக்கூடியது. ஏன்னா குன்னூருக்கும் கூடலூருக்கும் அப்ப வந்து இருந்த நிறைய மக்களுடைய ரெப்ரசன்டேஷன், நாங்களும் கவர்மெண்ட் சொன்ன குன்னூரும் அடுத்தது ஊட்டி, குன்னூர் வந்துன்னா ஊட்டிக்கு வந்துடலாம் ஏன்னா மெடிக்கல் காலேஜ் ஆயிட்டு, கூடலூர் பந்தலூர் அடுத்தது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துன்னா ஊட்டிக்கு வர வேணுங்கிற அவசியம் இல்லாம அதாவது கூடலூர் மருத்துவமனையிலேயே, அதாவது மெடிக்கல் காலேஜுக்கு என்ன ஈக்குவலா இருக்கிற மருத்துவமனைக்கு இருக்குன்னா அந்த மக்கள் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை, அந்த ஒரு மனநிறைவான நிம்மதி இருக்குது.
0: ரொம்ப நன்றி சார். அதாவது மருத்துவ கல்லூரி வர்றதுக்கு முன்னாலேயும் நீங்க இருந்தீங்க, மருத்துவ கல்லூரி வந்ததுக்கு அப்புறமாவும் இருந்த ஒரு ஜேடி நீங்க தான் அந்த

0: ஒரு பெருமையும் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த டாக்டர் ரமேஷ், டாக்டர் தமிழ்செல்வன், நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்களும் உங்கள் கூட மீட்டிங்லாம் இணைஞ்சிருக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ரொம்ப அழகாக எல்லாரையும் வேலை செய்ய வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய அன்பான அந்த கட்டளையிலேயே அவங்கெல்லாம் நிறைய பேர் அதை இன்றைக்கும் சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய அந்த பணி இங்கே இருந்தது அப்படின்றது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கணும். நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் உங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
1: என்னை அழைத்து என் மூலமாக சில எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய நேயர்களுக்கு பதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் நிலையத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
0: நன்றி சார், தேங்க்யூ.

இது வரைக்கும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்து பேசினார் ஓய்வு பெற்ற சுகாதார பணிகள் துறையில் இணை இயக்குநராக இருந்த டாக்டர் பழனிசாமி அவர்களோட தான் பேசினோம். சர்வதேச முதியோர் தினமாக இருக்கிறதுனால அவரோட இன்னைக்கு இணைந்து பேசினோம். முதியோர்களை நம்ம மதித்து அவர்களுக்கு இருக்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணத்தையும் நம்ம கொடுக்க வேண்டும். நம்மளும் வந்து ஒரு காலத்தில் முதியோராக தான் வரப்போகிறோம். ஸோ இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லதை விதைச்சோம் அப்படின்னா நல்லதை அறுவடை செய்வோம் அப்படின்றது தான். ஒருவேளை நல்ல மனிதர்கள் நல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்நாட்களில் நல்லா செஞ்சோம் அப்படின்னா பின்னால் அதுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்காமல் போகாது அப்படின்றது தான் அனுபவம் சார்ந்த அனுபவஸ்தர்கள் சார்ந்த மனோதத்துவ ரீதியாகவும் அது உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று சர்வதேச இசை தினம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக திரைப்பட பின்னணி பாடகர் ஒய் வி ரித்விக் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுபவர் வி தேவிகா.
0: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரோட நிலையத்தில் இருக்கோம். இவரை பற்றிய ஒரு அறிமுகம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமானது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். வாங்க, யார் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக நம்ம நிலையத்தில் இருக்காங்க அப்படின்னு அவரே சொல்ல கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம், நான் உங்கள் ரித்விக் வைவி பேசுகிறேன்.

0: என்பதே சிவம்.
1: என்னோட ரெண்டு பக்கமுமே ஒரு கலை சார்ந்த குடும்பம்னு சொல்லலாம். எங்களோட அம்மா வந்து வைஜி மதுவந்தி, எங்க தாத்தா வந்து மிக பிரபலமான நடிகர் வைஜி மகேந்திரன் ஐயா அவர்கள். எங்க அப்பா அருண்குமார் வட்டி, அவரோட தாத்தா பாட்டி வந்து ஜெமினி கணேசன், சாவித்ரி கணேசன் அவர்கள். ஸோ இது வந்து ரெண்டு பக்கமுமே எனக்கு ஒரு தூண் மாதிரி வந்து நிற்குது. அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ரைடாக எடுத்துக்கிறேன், அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரெஷராகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலை குடும்பத்துலேருந்து வந்து நான் வந்து டெலிவர் பண்ணலைன்னா அது வந்து நல்லா இதுவாக ஆகாது. எனக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த ஒரு கரியரில் வந்து மியூசிக்கில் வந்து நான் காலை எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ஹோப்ஃபுல்லி இது மூலியமாக நிறைய நல்லது நடக்கும். அண்டு நான் வந்து இதில் வந்து மேலும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு எனக்கு பிடிச்ச விஷயம் மியூசிக் சின்ன வயசுலேருந்தே, 4 வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கர்நாடக சங்கீதம் கற்றுட்டுருக்கேன். அதுவும் தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக 2022லேருந்து கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்டு லைவ் ஷோஸ், சினிமா சாங்ஸ் பாடுறது எல்லாமே 2024லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மியூசிக் தான் ஃபுல்லாக கரியரே எடுத்திருக்கேன்ற பட்சத்தில் அதை நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். இது மூலியமாக எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை பண்ணுறேன். அட் தி சேம் டைம் இதில் நம்ம ஏதாவது ஒரு மேலும் மேலும் வரலாமேன்ற ஒரு குறிக்கோளோட தான் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லது நடக்கும்.
2: ஒரு இளம் வயது இசை கலைஞரை நாம் சந்திச்சிருக்கோம். இந்த வயதில் வந்து ஒரு இசைத்துறைக்குள்ளே ஒரு ஆழமான நாட்டத்தோட பயணிக்க விரும்புறது அப்படின்றது கொஞ்சம் பிரமிப்பான விஷயம் கூட இல்லையா? அது வந்து உங்களுடைய சாதனைகளுக்கான ஒரு பாராட்டை வந்து நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். பெற்றவர்கள் வந்து இந்த வழிப்போ அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்களா?
1: இல்லை
2: இல்லை, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலின்றதுனால இசை அப்படின்றது உங்களுக்கு ஒரு கல்வியாக வந்து நீங்கள் கற்க வேண்டிய ஒரு சூழலில் அதை ஆரம்பிச்சிங்களா?
1: இல்லை இல்லை, இது சூழல் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து அந்த இளம் வயதுலேருந்தே மியூசிக் வந்து ரொம்ப மிகவும் பிடித்தமான விஷயமா இருந்தது. அதனால அவங்க வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான், சரி இவனை இதில் போட்டு பார்ப்போம், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி என்ன அனுப்பிச்சாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே மியூசிக் வந்து எனக்கு ஒரு பேஷன் தான். ஸோ அந்த பேஷன்னால் நான் கண்டினியூ பண்ணேன். அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு விட்டாங்க, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு. ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு வந்து அந்த கேட்குற ஆர்வம் வந்தது. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலாக போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணி அங்கேருந்து நான் மேலே மேலே ட்ராவல் பண்ணது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது. அண்ட் எனக்கு என்னென்னா ஒரு ஹேபிட் இருக்குது, சின்ன வயசுலேயே நான் வந்து அந்த மியூசிக்கில் கர்நாடக சங்கீதத்தில் ஸ்ருதின்னு சொல்லுவாங்க, ஸ்ருதி மாதா லயம் பிதான்வாங்க. ஸோ அந்த ஸ்ருதியை வந்து நான் அந்த கார் சவுண்டு, அந்த என்ஜின் சவுண்டை வச்செல்லாம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன். இப்போது ஒரு கார் வந்து ஒரு சர்ட்டன் சவுண்டில் என்ஜின் வந்து இது பண்ணுதுன்னா அதை நான் வந்து இது வந்து 4.5 கட்டையில் இருக்குது, 1.5 கட்டையில் இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் வந்து இது பண்ணுவேன். ஸோ விசித்திரமான விஷயங்கள்லாம் அதுலேயே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஆர்வம் எனக்கு இருந்தது சின்ன வயசுலேருந்து சங்கீதம் மேலே. ஸோ அதனால் அவங்க போட்டாங்க. அண்டு அது வந்து பிரஹத்வனி அந்த மியூசிக் ஸ்கூலில் தான் என்னை ஃபஸ்ட்டு சேர்த்தாங்க. ஸோ அங்கே 4 வயசுலேருந்து கற்றுண்டு ஒரு இப்போ ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் அங்கே தான் கற்றுனேன், பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே. அண்டு கச்சேரி தொடர்பும் அங்கேருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நம்ம டிஆர் வாசுதேவன் அவர்கள்கிட்ட நான் மியூசிக் கற்றுருக்கேன். அவர்கிட்ட இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங் நிறைய இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து வேறு யாரும் மேலும் நம்ம செம்பை வைத்தியநாத பாகவதரோட டிசைப்பிள். ஸோ அவர்கிட்ட அந்த லீனேஜ் அந்த பாணியில் இப்போ கற்றுருக்கேன் நான். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் அவரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கார், நல்லா எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு நிறைய விஷயங்கள் இதுலேருந்து தெரிய வந்தது. இளம் வயதுலேருந்து என்னெல்லாம் நான் கற்றுட்டுருந்தேனோ அதுக்கும் மேல் இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது வந்து ஐ எம் ரியலி ரியலி ஃபார்ச்சுனேட்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம்.
2: பயிற்சியாக வந்து இசையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இசை அரங்கேற்றம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கடந்து தான் வந்திருப்பீங்க நீங்கள் இல்லையா?
1: கண்டிப்பாக.
2: அந்த முதல் மேடை அனுபவம் அப்படின்றது எப்படி இருந்தது?
1: முதல் மேடை வந்து நம்ம பாரத் கலாச்சார சபா, எங்கள் ஃபேமிலி நடத்துகிற சபா தான் அது. இப்போ நான் இது பண்ணுறேன். அங்கே வந்து அக்டோபர் ஆலாப்பனின்னு எங்கள் அம்மா ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. வளர்ந்து வர கலைஞர்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சது. எனக்கு வந்து அந்த ஏஜ் பாரில் நான் ஜஸ்ட் ஃபிட்டு, நான் 18 வயது வரை இருக்கும் இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு அது இது. அதில் வந்து நான் எக்ஸாக்டாக 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணுது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ பெர்ஃபார்ம்ட் ஆன் ஸ்டேஜ். அண்ட் அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, செப்டம்பர் 30, 2022 அப்போ நடந்தது. அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இருந்தது. அண்டு அது ஃபஸ்ட்டு கச்சேரி இல்லையா, ஸோ அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும். என்ன தான் பாரத் கலாச்சார் முன்னாடி பாடுற ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஆடியன்ஸ், அது ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ்னு சொல்லலாம் அவங்கள. ஸோ அந்த ஆடியன்ஸ் முன்னாடி பாடும்போது கொஞ்சம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் இன் யோர் ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறையவே இருந்தது. அண்டு பதியும் மீறி நான் எப்படியோ அந்த கச்சேரியை கம்ப்ளீட் பண்ணி நல்ல பேர் வாங்கினேன். எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, ஏன்னா ஃபஸ்ட்டு கச்சேரி. பட் அதுக்கப்புறம் நான் சீசன் டைமில் பர்ஃபார்ம் பண்ண மெருகேற்ற ஆரம்பித்தேன். அண்டு ஐ இம்ப்ரூவ் மை செல்ஃப் எவ்ரி சிங்கிள் சான்ஸ் ஐ காட் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த முதல் சந்தர்ப்பம் கிளாசிக்கல் தான், கர்நாடக சங்கீதத்தில் தான். அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எனக்கு கொடுத்தது, என்னெல்லாம் இதுலேருந்து கற்றுக்கலாம், என்னெல்லாம் இதுலேருந்து பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு நிறைய எனக்கு கற்றுது. அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இப்போவே நீ கச்சேரி பண்ண ஆரம்பிச்சின்னா தான் உனக்கு அந்த எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஏன்னா நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன், ஏற்கனவே லேட்டு, நீ இப்போவே நீ பண்ணினா உனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் அவங்களுக்கு நான் ஒரு நன்றி கடனாக இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் பயம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
2: நீங்க அன்று பாடிய அந்த கீர்த்தனை ஏதோ சம்திங் இப்போ கொஞ்சம் பாட முடியுமா?
1: பாடலாம், கண்டிப்பா கண்டிப்பா
2: பாடுங்க. அந்த முதல் மேடையில் பாடினது
1: ஒரு விநாயகர் கீர்த்தனை ஒன்று இருக்கு ஆபோகி ராகத்துல.

0: ஸோ இதுதான் நான் வந்து முதல் முதல்ல அங்கே பாடின ஒரு பிரதானமான கீர்த்தனை. இது கௌரி சங்கர் சபதியோடது. ஸோ அது வந்து விநாயகர் வந்து எனக்கு ரொம்பவே சின்ன வயசுலேயும் வயதுலேருந்து எனக்கு விநாயகர் மேலே ரொம்ப பக்தின்றதுனால இதை நான் என் குருக்கிட்டையும் சொன்னால் அவங்களும் சொன்னாங்க போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க கற்றுக் கொடுத்தது, அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கீர்த்தனை இது. ஸோ அதை நான் வந்து ஐ தாட் கேட்டீங்களேன்ட்டு இதை பாடலான்ட்டு.
1: இசை பயிற்சி ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கோம், உங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கை.
0: பிரைமரி ஸ்கூலிங்லேருந்து மிடில் ஸ்கூலிங் வந்து எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ கேலிபர் அகாடமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒன்று பிரான்ச் மிஸ்ஸஸ் வைஜிபி பேரில் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி நான் பிஎஸ்பிபியில் தான் படித்தேன். பட் எல்கேஜிலேருந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேலிபர் அகாடமி இன்டர்நேஷ்னலில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ், அந்த த்ரீ இயர்ஸ் வந்து நான் போர்டிங் ஸ்கூலில் படித்தேன், குட் ஷேப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே தான் ஊட்டியில்
1: படித்தேன்.
0: ஆமாம் ஆமாம், பாலடாவில் இருக்க அங்கே படித்தேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் என்னோட லைஃப்பில், மாற்றத்தை உருவாக்கிச்சு அது. அது ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன வயசில் ரொம்ப சுட்டித்தனமான ஒரு குழந்தையாக இருந்தேன். அண்ட் ரொம்ப ஒரு நட்டோரியஸாக இருந்தேன். அண்டு யார் சொன்னாலும் பேச்சை கேட்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த சுட்டித்தனம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும், மெச்சூரிட்டி வரணுன்றதுக்காக இந்த ஸ்கூலுக்கு போனேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த டைம் பீரியடில். நிறைய என்னோட பிஹேவியராக இருக்கட்டும், மேனரிசம்ஸாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் எனக்கும் தெரிஞ்சுது. அண்ட் எங்கள் பேரண்ட்ஸும் சரி, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப, என்ன இப்படி இருந்த பையன் இப்படி மாறி வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி, அந்த ஏஜ்னால மாறுறது இல்லையா, அங்கே எனக்கு நிறைய வேல்யூஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க.

0: எத்திக்ஸ், மாரல்ஸ், வேல்யூஸ் நிறைய அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்தது. அந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே நான் போனேன். அந்த கரெக்டான ஏஜில், அந்த 13 வயசில் நாங்கள் போனோம். அந்த இளம் வயதுலேயே அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்க அங்கே. அண்ட் ஒரு 16 வயது வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 16 வயது நிலையே மாதிரி 16 வயதுலேருந்து அந்த மாற்றம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாக படித்தேன். ப்ரைவேட் கேண்டிடேட்டாக படிச்சுட்டு 11th 12th வந்து ஏபிஎல் குளோபல் துறைப்பாக்கம்ல அங்கே வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லி அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 11th 12th டைமில் கொரோனா கரெக்டாக வந்தது. ஸோ அப்போ வந்து ஹோம் ஸ்கூலிங் தான். இப்போ வேறு ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் எடுத்தேன். அங்கே நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு 11th அண்ட் 12th அங்கே முடிச்சுட்டு ஐ கேம் இன் டு ரஹமான் சாரோட காலேஜ்க்கு, கேஎம் கன்சர்வேட்டரிக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே, ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட் ரேங்க் வர பையன் கிடையாது, நான் கொஞ்சம் வீக் தான், ஆவரேஜ் வீக் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ நான் சொன்னேன்
1: எனக்கு இது சொல்ல முடியும் கம்மின்னு
0: சொல்லலாம், கான்சென்ட்ரேஷன் கம்மின்னு சொல்ல, நான் பேக் பெஞ்சர்னு நான் சொல்ல மாட்டேன், வீக்னா பேக் பெஞ்சர்னு போய்டு, பட் கொஞ்சம் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து
1: இசை பயிற்சியில இருந்ததுனால கொஞ்சம் அப்படி டிராபேக்
0: இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயதுலேருந்து எழுத பிடிக்காது. நீங்கள் ஏதாவது எனக்கு கேள்வி கேட்டிங்கன்னா நான் வந்து பதில் கொடுக்க முடியும். எனக்கு எழுத பிடிக்காது சின்ன வயசில், அது வந்து எங்கள் அம்மா அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு டைமில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது, படிப்பு படிப்பு படிப்புன்னு எல்லா பக்கமுமே. ஸோ அதனால நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா அப்பாவும் டிசைட் பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு எது ஒத்து வராது, ஒரு வார்த்தை அவங்ககிட்டையும் பேசலாம். எங்கள் தாத்தா பாட்டியும் பேசினாங்க. ஆக்சுவலாக 10ஆம் கிளாஸ் வந்து போர்டிங் ஸ்கூல்லேயும் கண்டினியூ பண்ணலான்னு இருந்தது. அப்புறம் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா தான் சொன்னார், அவர் வந்து உனக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோ, இதற்கேற்றாற்போல் நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கணும், அப்புறம் நீ வந்து ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு நீ ஃபுல்லாக மியூசிக்குள்ளேயே போய்க்கோ அப்படின்னாங்க. அண்ட் என்னோடய டியூஷன் டீச்சர் அப்போ விஜயகுமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து எனக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேத்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தார். அவர் தான் சொன்னார் வந்து எங்கள் தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும், இந்த மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக இருக்கு அவனுக்கு, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து மேட்ச் பிடிக்காது, மேட்ச்சில் வீக்கு மேட்ச் பிடிக்காது. ஸோ அது வந்து அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்யூவஸாக இருக்குது பையனுக்கு, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் கொஞ்சம் இங்கேயே ஹை ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இது பண்ணிக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறதுனால அவருக்கு நான் ஒரு நன்றி எங்கே தெரிவிக்கணும். ஸோ அவர் அந்த டிசிஷன் எனக்கு எடுத்து கொடுத்ததுனால எங்கள் தாத்தா கிட்ட போய் அது வந்து வி ப்ராட் இட் டு ஃப்ரூவிஷன் சொல்லலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நான் நம்ம வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக டிசைட் பண்ணிட்டேன், சரி மியூசிக் சம்மந்தமாக ஏதாவது படிக்கலான்ட்டு டிப்ளமா வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்கில் எடுத்தேன், ரஹமான் சார் காலேஜில், கேஎம் கன்சர்வேட்டரியில், அரும்பாக்கம்ல அங்கே எடுத்தேன். அது ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக கச்சேரி, லைவ் ஷோஸு, பிளேபேக்கு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த லைனில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு அந்த டைம்லேருந்து.
1: உங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம், கல்வி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பள்ளிகள் நடத்தக்கூடிய, அதே சமயத்தில் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்க தாத்தா பாட்டி அவருங்க பத்தி எல்லாம் சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: உங்க தாத்தா பார்த்தசாரதி அவர்கள் வந்து ஒரு மேடை நாடக கலைஞர், அது கூட கல்வி நிலையங்கள் நடத்தி வந்தவரும் கூட இல்லையா? அவங்கள பத்தி நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க.
0: ஆமா, எங்க கொள்ளு தாத்தா வந்து அவர் வந்து ஒரு மேடை நாடக குழு ஆரம்பித்தார், யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்ஸ்னு. நான் ஆக்சுவலாக என் கொள்ளு தாத்தாவை பார்த்ததே கிடையாது சின்ன வயசு, என் 2 கொள்ளுத்தாத்தாவும் நான் பார்த்ததே கிடையாது, சாவித்ரி அம்மாவையும் நான் பார்த்ததில்ல. பட் மிஸ்ஸஸ் வைஜிபி அவங்க தான் இந்த பத்மா சேஷாத்ரின்ற இந்த மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தது அவங்க தான். அவங்களோட நிறைய மெமரிஸ் இருக்குது, அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர், ஏன்னா கொள்ளு பேரன் அந்த இன்ஸ்டிடியூஷனில் பிரதவனியில் சேர்த்து விட்டதே அவங்க தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணதும் அவங்க தான். ஸோ அவங்க இப்போ இல்லைன்ற ஒரு வருத்தம், ஒரு 2019 தான் இறந்து போனாங்க. ஹோப் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இப்போ எங்கள் மேலே ஷவர் ஆகிட்டு இருக்குன்னா ஐ ஹோப் ஐ மே ஹவ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல்னே சொல்லலாம்.

0: இப்ப இசை பயணத்துல திரைத்துறையில இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ நான் வந்து ஆக்சுவலா ஜாரு கேசின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல வந்து எங்க தாத்தாவோட ஃபிளாஷ்பேக் அந்த இது நான் தான் பார்த்து நடிச்சிருக்கேன். அண்டு அதில் தாத்தாவோட ஃப்ளாஷ்பேக்கை தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். சாரு கேசின்றது வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தில் சார்ந்த ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட அந்த ஒரு கதையை பற்றி, அவர் எப்படி அல்சைமர்ஸ்ன்ற ஒரு அந்த நோயோட டீல் பண்ணுறாரு. ஸோ அந்த கதையில் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏற்படுது, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நான் இருக்கேன். அது வந்து அருமையான படம், என்னோட தாத்தா படம்ன்றதுனால சொல்ல, பட் மிக அருமையான படம்.
0: வைஜி மகேந்திரன்.
1: ரஜினிகாந்தையாவோட படம் பாஷா, அவரும் சின்ன தாத்தா அப்படின்லாம். பாஷாவோட டிரெக்டர் தான் இந்த சாரு கேசி எடுத்தார். அதே காம்பினேஷன் சுரேஷ் கிருஷ்ணா சார், தேவா சார், அந்த காம்போல நான் வந்து நடிச்சிருக்கேன், பாடியிருக்கேன், நான் பண்ண கொடுப்பேன், என் தாத்தாவோட ஃப்ளாஷ்பேக், இதுக்கு மேல என்ன வேணுங்க. சோ அது ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு எனக்கு.
0: அந்த பாடல் கொஞ்சம் பாடுங்க
1: கண்டிப்பா.

0: ஸோ இதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பிளேபேக்கு பாடின பாட்டு. இதுதான் தேவா சரிசையில்.
1: இப்போ ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த இசைக்கல்லூரி, அதில் படித்த அனுபவம் இருக்கு இல்லையா உங்களுக்கு?
0: ஆமாம், அதில் நான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படி

0: அது வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ஒரு புது லேர்னிங். நான் ஆக்சுவலாக அது ஏன் எடுத்தேன்னா, மியூசிக்கில் இறங்கிட்டோம், ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று வளர்த்துருக்கலாமேன்றதுக்காக நான் வந்து அது ஒரு கோர்ஸாக எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ லைவ் ஷோஸ் பண்ணும்போது லைவ் சவுண்ட் சார்ந்தால் ஏதாவது எனக்கு ரிக்குயர்மெண்ட் கேட்கணுன்னா அந்த தியேட்ரிக்கல் டேர்ம்ஸில் கூட என்னால் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அதில் நிறைய விஷயம் கற்றுட்டேன். சவுண்ட் தியரியாக இருக்கட்டும், மியூசிக் தியரியாக, மியூசிக் தியரியும் அதில் கற்றுக் கொடுத்தாங்க. அனலாக், டிஜிட்டல், கன்சோலை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்டூடியோ ரெக்கார்டிங் அது எல்லாமே எனக்கு வந்து, டப்பிங் அது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் சினிமாவுக்கு பிளேபேக் நிறைய ஸ்டூடியோஸில் போய் பாடுறேன், டிவோஷ்னலும் நிறைய பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மைக்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் நிற்கணும், எவ்வளோ இது பண்ணணும், எவ்வளோ வாய்ஸ் கொடுக்கணும், அண்டு பாப் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேசிக்காக அதனால தான் எடுத்ததே அதுக்காக தான். ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்க்கணும் அண்ட் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான தருணமாக இருக்குன்றதுக்காக எடுத்த கோர்ஸ் தான் அது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ தான் ஒரு 2024 தான் அதில் டிப்ளமா வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பைலட் ஃபிலிம், அது இன்னும் வெளியே வரல, கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை. அதில் வந்து இப்போ கன்னியாகுமரியில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வர மாதிரி இருக்குது. கடவுள் கிருபையில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது வந்து ஹோப்ஃபுல்லி ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு.
1: இப்போ எத்தனை கச்சேரிகள் அந்த மாதிரியெல்லாம் நடத்தியிருக்கீங்க?
0: ஒரு நம்பர் சொல்ல முடியாது, பட் ஒரு 4 இயர்ஸ்ன்னு கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு 2022 இப்போ வரைக்கும் அது வந்து கர்நாடக சங்கீதம் சார்ந்தது. என் லைவ் ஷோஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது நிறைய ஸ்லாட்ஸ் கிடைக்குது. டைமிங்ஸ் வந்து வேறு வேறு வேறுபடும். இப்போ மத்தியானம் ஸ்லாட் கூட கிடைக்கலாம், சாயங்காலம் ஸ்லாட் கூட கிடைக்கலாம், மார்னிங் ஸ்லாட் கூட கிடைக்கலாம். அது கர்நாடக சங்கீதத்தில், ஏன்னா இப்போ தான் நம்ம வளர்ந்து வர கலைஞர் இருந்ததுனால அந்த மாதிரி கச்சேரிஸ் நிறைய பண்ணுறோம். அண்ட் ஐ என்ஜாய் இட். அது நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இது, அண்ட் அதுக்கேற்றாற்போல் நம்ம ஸ்கெடியூலை மாற்றுறது, அதெல்லாம் ரொம்பவே ஹை. தட் இஸ் வெரி வெரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு தருணம். என் ஒரு நியூ என்வாயன்மெண்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ இப்போ பர்ஃபார்மராக வந்ததுக்கப்புறம் அதற்கேற்றாற்போல் லைஃப் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போது லைவ் ஷோஸும் அதே தான், டிவோஷ்னலாக இருக்கட்டும். இப்போ தான் தேவா சார் கச்சேரி நான் பண்ணேன் YMCA-ல. நந்தனம்ல July 19 நடந்தது. அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய கச்சேரி. அதில் ஒரு பாட்டு பண்ணுவோம், தலை அஜித் சாரோட பாட்டு. தேவா சார் வந்து கம்போஸ் பண்ணார், கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. அந்த பாட்டு தான் நான் பாடினேன். அண்டு இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து லைவ் ஷோஸ் நான் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிச்சது வந்து நம்ம மௌனராக முரளி குழு அவங்களோட ஆர்கெஸ்ட்ராவில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பாடினேன். அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் அதுலேருந்து UK முரளி சாருக்கும் பாடினேன். அப்புறம் நிறைய இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன். ப்ரிடாமினண்ட்டாக முரளி சார், மனோராக முரளி சாருக்கு தான் பாடுறேன். எங்கள் தாத்தாவோட ஆர்கெஸ்ட்ரா கூட ஒன்று இருக்குது, YG மெலடி மேக்கர்ஸ்னு. அவங்களுக்கும் நான் வந்து பாடுறேன். பாரத் கலாச்சாரில் கர்நாடிக் கச்சேரி, லைவ் ஷோஸ் எல்லாமே, டிவோஷ்னல். ஸோ எல்லாமே இப்போ வந்து அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐம் லேர்னிங் டு அடாப்ட். போக போக ஐம் கெட்டிங் யூஸ் டு இட். அது வந்து கலைஞர்லாம் வந்தால் அது வந்து அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா.
1: இப்போ உங்கள் தாத்தா YG மகேந்திரன் சார் அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் முதல்ல ஞாபகத்துக்கு வருது அவருடைய மேடை நாடக.
0: ஆமாம், கண்டிப்பாக
1: திறமைகள் தான் இல்லையா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: அது எப்படி சொல்றது,
1: மேடை நாடகத்தோட முன்னோடிகள் அவரும் ஒருத்தர் இல்லையா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வியந்து போன ஒருத்தர்னு சொல்லணும். அதுதான் எனக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு நடிகர், அதாவது காமெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைன்னு. அது வந்து நான் வந்து நான் ஒரு ரசிகனாக தான் பார்ப்பேன். ஏன்னா ஆனலிஸ்ட்டாக எப்பவுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு இது தானே. ஏன்னா எங்கள் தாத்தா மாதிரியும் எங்கள் அம்மா மாதிரியும் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. ஸோ நான் வந்து எப்போவுமே எனக்கு அந்த அவருக்கு அந்த டைமிங் இருக்குது பாருங்கள், அந்த டைமிங் அடிச்சுக்க முடியாது. அந்த காமெடி டைமிங் அடிப்பாக இருப்பாருங்க. அது ஜோக்ஸாக இருக்கட்டும், காமெடி டைமிங்காக இருக்கட்டும், அது வேறு லெவலில் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் அது ஒரு செகண்டில் வந்து சீரியஸாக பண்ணுன்னா, ஒரு கேரக்டருக்கு ஏற்றாற்போல் நடிக்கணும்னா அதுவும் அவர் வந்து அப்படி பண்ணுவார். ஸோ அது நான் வந்து வியந்து போன ஒரு விஷயம். அது சீன் அதே சீனில் மோமெண்ட் டு மோமெண்ட் அப்படியே மாற்றுவார். ஸோ அது வந்து நான் ரொம்பவே அவர்கிட்டேருந்து நான் வந்து இது பண்ணுறேன். சிரிக்க வைக்கிறதுல அவர் அடிச்சிக்க முடியாதுங்க. அது வந்து அந்த டைமிங்காக இருக்கட்டும், ஜோக் அடிக்கிறதா இருக்கட்டும், யூ ஃபீல் குட். அந்த மாதிரி அவர் வந்து இஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு.
1: அவருடைய பாணி உங்களுக்கு வருமா?
0: அது வந்து போக போக பார்த்தா தான் தெரியும். ஏன்னா
1: இப்போதான்.
0: ஆமாம், பட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே உனக்கு காமெடி நல்லாவே உங்கள் தாத்தா கிட்டே அந்த குசுமு நிறைய வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இனிமேல் தான் ஆன் ஸ்க்ரீன் எப்படி அது இது பண்ணுறதுன்னு பார்க்கணும்.
1: அது பார்த்தா தான்

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்ப மத்த கலைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் நிறைய கிடைச்சிருக்கும்.
0: கண்டிப்பா.
1: அதுல வந்து ரொம்ப ரேரா நான் இவரை சந்திக்க முடிஞ்சது ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா?
0: நீங்க சினிமா துறையில கேக்குறீங்களா இல்ல
1: சினிமா இசை?
0: கர்நாடிக் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் மல்லாடி பிரதர்ஸ் அவங்கள பார்த்துருக்கேன். அண்ட் அவங்க கிட்டே இருந்து நிறைய லேர்னிங்ஸ். அவங்க ஒரு ஆக்சுவலாக நான் ஒரு பாட்டில் லிரிக்கல் மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் ஒரு தெலுங்கு பாட்டு. ஸோ அவங்க தெலுங்குல ரொம்ப ஃப்ளூவெண்ட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு ஒரு லிரிக்கல் கரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. இப்போவும் ஞாபகம் இருக்கு நான் அந்த பாட்டெல்லாம் எப்போ நான் பாடுவேனோ அப்போ அதை நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன், அதை வந்து கரெக்டாக பாடிடுவேன். நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, பட் லாட் ஆஃப் பீப்பிள்
1: கலை குடும்பம்ன்ற பட்சத்தில் அதுதான் உங்களுடைய உலகமே அதுதான்.
0: ஸோ அது வந்து என்னால் பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸாக்டாக சொல்ல முடியல, பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். கமல் சார் நிறைய சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணியிருக்கேன். அம்மா கூட்டின்னு போனாங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்டுடியோவுக்கு. ஸோ அண்ட் அவர் ட்ராமாவுக்கும் நிறைய தடவை பார்த்துருக்காரு. அஃப்கோர்ஸ் ரஜினி சார் சொல்லவே வேணாம், குடும்பத்திலே இருக்காரு. ஸோ அவங்ககிட்டேருந்து நிறைய ஒரு நல்ல ஒரு விஸ்டம் கிடைச்சதுன்னு சொல்லலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச இசை தின சிறப்பு நிகழ்ச்சியாக திரைப்பட பின்னணி பாடகர் ஒய்வி ரித்விக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: என்னுடைய கேள்வி மறுபடியும் உங்க தாத்தா கிட்ட தான் வருது, மகேந்திரன் சாரோட அந்த மேடை நாடகங்கள் இல்லையா, ரொம்ப பிரபலமான ஒண்ணு. ஏன்னா வந்து நாங்க டிடியில பார்க்கும் போதெல்லாம் பிரமிச்சிருக்கோம். பல சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி சிரிக்காம இருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவரு. அதே சமயத்துல மேடை நாடகத்திலயும் தான் அந்த கலை அப்படின்றது கண்டிப்பா அதையெல்லாம் முன்னெடுத்துட்டு போக வேண்டியவங்க நீங்க எல்லாரும் தானே.
0: ஆமா, பட் நான் வந்து கலை அந்த டிராமால எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல, ஆனஸ்டா சொல்லணும்னா. பட் எங்க அம்மா அதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு தனியா ஒரு தியேட்டர் கம்பெனி நடத்துறாங்க, டாம்னு சொல்லிட்டு. அவங்க அதுல இது இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு பேஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட சொல்றாங்க, டே நான் வேற எதுக்கும் பண்றது இல்ல, அந்த கலையை அப்படியே தக்கு பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு பேஷனுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க அதில் தக்கு பிடிச்சிருக்காங்க. என் ரூட் வந்து வேற. நான் வந்து மியூசிக் ப்ரிடாமினா மியூசிக்ல தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஊறி இருக்குன்றதுனால இந்த பக்கம் வந்துட்டேன். சீசன் டைம்ல வந்து எங்க அம்மா அப்பாலாம் எங்க தாத்தா அவங்களாம் டிராமாவில் பிஸியாக இருந்துருவாங்க, பட் நான் வந்து கச்சேரி ஏதாவது இருந்தால் அதுக்கு நான் போய் உக்காந்துருவேன். அந்த மாதிரி இப்போவும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ராமாவும் அவங்களோடது பார்ப்பேன், பட் நான் கச்சேரி. ஸோ எனக்கு லைக் கேட்டிங் இல்லையா, என் இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் ட்ராமா. என் சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம். அண்ட் இருக்கவே இருக்கு பேக்கிங், பட் அதை எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி இது பண்ணணும் நான் விரும்பலை. நானும் என்னோட டேலண்ட் என்னோட சொந்த எஃபர்ட் மூலியமாக ரெக்கக்னைஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஹோப்ஃபுல்லி அது வந்து நடக்கும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என் லைன் இது தான், நான் ட்ராமான்னு அந்த கலையில் நான் வந்து இது பண்ண மாட்டேன். அவரோட அந்த சினிமா சைடு அந்த இதில் நான் வந்து டேக்கிங் அப், மியூசிக்காக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும்.
1: இப்போ உங்கள் பள்ளி கல்லூரி வாழ்க்கை சமயங்களில் வந்து இந்த இசை பயிற்சி அப்படின்றது சைடில் பண்ணிகிட்டே இருந்தீங்களா?
0: குட் ஷெப்பர்டில் ஆக்சுவலாக நான் வந்து இசை பயிற்சி, நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கர்நாடிக் வந்து டச் கொஞ்சம் விட்டு போச்சு, ஏன்னா இங்கே எல்லாமே விட்டுட்டு போனேன். அது ஒரு வேற ஒரு இதுக்காக போயிருந்ததுனால அங்கே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரினிட்டி காலேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பியானோவில் தான் அது இப்போ மேஜர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த லாஸ்ட் இயர், ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் இயரில் தான் கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ், இன்டர் ஹவுஸ் காம்படிஷன்ஸில் வந்து அப்போ தான் ஆக்சுவலாக அங்கே கர்நாடிக்குள்ளே நான் போனேன். அங்கே விஷ்ணு சந்திரன் சார்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கற்றுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஒரு ப்ரீஃப் தான் அது, ஏன்னா அப்போதான் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சது. நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான், ஏன்னா நான் வேற மாதிரி ட்ராக்ல போயிட்டு இருந்தேன் ஒரு 2 இயர்ஸ். அப்புறம் திருப்பி இதுக்குள்ளே டைவ் இன் பண்ண மாதிரி இந்த காம்படிஷன் இதெல்லாம் இருக்கு. என் நானும் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது, என்னடா இவ்வளோ 2 வருஷமா இருந்தியே இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேடா, இப்பயாவது பிடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு 9th ஸ்டாண்டர்டில் தான் அதெல்லாம் பிடிச்சேன். பிகாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், பிகாஸ் மை மைண்ட் வாஸ் எல்ஸ்வேர். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரமிப்பில் இருந்ததுனால இந்த இந்தியன் மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் ராக் பேண்ட் ஒன்று காம்படிஷன்ஸும் இருந்தது. நான் ஆக்சுவலாக குவாயரில் இருந்தேன், அந்த வெஸ்டர்ன் குவாயர் கிளாசிக்கல் குவாயரில் இருந்தேன். ஸோ அதில் ஃபுல்லாக போனதுனால இது நான் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணி விட்டேன். பட் 2018 திருப்பியும் இந்த இந்தியன் மியூசிக்கில் வந்தேன். காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது ஒரு டுவெட் காம்படிஷனில் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது விஷ்ணு சந்திரன் சார் அவர் ட்ரைனிங்ல. அப்புறமா
1: என்ன பாடல் அது?
0: அது ஒரு ஹிந்துஸ்தானி பாட்டு, எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இல்ல. இப்போ ஒரு பாவுரமந்தேக்குலே சலாயேக்கு சப்னா பவுரமந்தேகலே சலாயேக்கு சப்புனா அப்படி போகும் அது. அந்த மாதிரி ஒரு சாங். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நானும் இன்னொரு ஜெஃபின்னு ஒரு பையன், அவனும் நானும் வாங்கினோம். அண்ட் ராக் பேண்ட் அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் அப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அந்த அந்த இயர் 2019 ஆக்சுவலி நான் அங்கேருந்து இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது அந்திலையும் கீபோர்ட்ஸ், அதில் வந்து அயன் மேட்னு ஒரு ராக் பேண்ட் இருக்குது, அதில் கீபோர்ட்ஸ் வாசித்தேன். அந்த ராக் பேண்டோட பாட்டு எங்கள் ஸ்ப்ரிங் ஹவுஸ் நாங்கள் வாசித்தோம். அதில் நான் வந்து பியானோ கீபோர்ட் பிட்ஸ் வாசித்தேன். வி ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் தட் ஆல்சோ. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு இது. இதெல்லாம் குட் ஷேப்போர்டில். பட் என்னோட அம்மா ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ கர்நாட்டிக் எல்லாமே கீபோர்ட், கர்நாட்டிக், வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து அந்த டைமில் எல்லாமே ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம், ஆன்யுவல் டேஸ், அதிலெல்லாம் வந்து நிறைய நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்டு கச்சேரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஆக்டிங்கும் அப்போ ஆன்யுவல் டேஸில் நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயே கொஞ்சம் பாதி ட்ரைனிங் வந்ததுன்னு முழுசாக வந்துட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம். அதெல்லாம் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அங்கேருந்து போகும்போது கர்நாடிக் கான்சர்ட்ஸ், அந்த இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ஸ்க்கெலாம் போகும்போது அங்கேருந்து செகண்ட் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவேன். கீபோர்ட்ஸ் அந்த காம்படிஷன்ஸ் போகும்போது அந்த மாதிரி வெஸ்டர்ன் எல்லாமே. ஸோ அது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுலேருந்தே அது கொடுத்ததுன்னு சொல்லலாம்.

0: இந்த இசைக்காக குரல் அதை வளமப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததா, இல்லை நார்மலாகவே உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருச்சா?
1: இல்லை, முயற்சின்றது வந்து அந்த வாய்ஸ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்டேஜில் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பிரேக் ஆகும் இல்லையா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வாய்ஸில் பாடும்போது வேறு ஸ்ருதியில் பாடுவோம். ஸோ அது ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த மேல் ஸ்டேஜ்லாம் எட்டாது. ஸோ அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக மேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்ருதியை மாற்றிடுவாங்க. இப்போ ஒரு

0: டீனேஜர் ஐட்டிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 13-14 இயர் ஓல்டு ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அது வந்து அதுலேருந்து நான் கொஞ்சம் என்னோட இதெல்லாம் மாற்றி, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வாய்ஸ் கல்ச்சர் எடுத்து அண்ட் ரெகுலர் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அந்த கிருத்திஸ்லேயே அந்த மாதிரி பயிற்சி எடுத்து என்னோடய வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி இந்த கமக்காஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு பாடுறதா இருக்கட்டும், என் எல்லாமே ஒரு கிருத்தியை வந்து ப்ராப்பராக அவுட்புட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இது மூலயமா நான் வந்து ஐ திங்க் அந்த வாய்ஸ் பிரேக் ஆகிற ஸ்டேஜ்லேருந்து அதையும் அப்படியே அட் த சேம் டைம் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கமக்கம் ஒரு பாட்டில் போடுறது ரொம்ப சுலபம் கிடையாது. எனக்கு மெமரி பவர் கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் ஜாஸ்தி, அதில் பாடிடுவேன். பட் கமக்கம் வந்து அது அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுனால அது வராது இல்லையா. அதெல்லாம் வந்து பண்ணுறது அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அப்போது இதுவாக இல்லை, அதனால் ஹைலைட் பண்ணுறேன். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக வருது, அது கொஞ்சம் அதில் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் இப்போ என்னால் அவுட்புட் கொடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய ட்ரைனிங் அண்ட் இப்போ மனோதர்மம் அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மனோதர்மம்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறது. ஸோ அதையும் நான் வந்து இப்போது கச்சேரிஸில் அந்த ராகம் ஸ்வரம் பாடுறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ராகத்தை பாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராகத்தை எடுத்து அதை எலாபரேட்டாக பாடணும். இப்போ நாட்டை எடுத்தோம்னா நாட்டையை வந்து எலாபரேட்டாக பாடுற மாதிரி, அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்வரம் போடுறது, பாட்டுக்கு இடையில ஸ்வரம் போடுவாங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ. அதுதான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கச்சேரினா அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் முடியும். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸாக கச்சேரிஸில் வந்து கிருத்திஸ் அபங்கஸ் அது மட்டும்தான் பாடிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து மனோதர்மம் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் இப்போ தான் அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டி எனக்கு கிரியேட் பண்ணுது. டிஆர்வி சார் ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
1: கண்டிப்பா ஒரு குரல் வந்து ரொம்ப முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: ஒரு முழுமையான ஒரு வடிவத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கீங்க.
0: அது நீங்க தான் சொல்லணும்.
1: இல்ல கண்டிப்பா இருக்கு.
0: சோ இதெல்லாம் எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த கிருபை அண்ட் என்னோட மாஸ்டரோட குட்வில், எங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னீங்க இல்லையா, ஒரு காரோட சவுண்டை வச்சு அதனுடைய அந்த இதை கண்டுபிடிப்பீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: என்ன ஒரு ஸ்ருதி, என்ன ஒரு இதுன்ற மாதிரி. ஆக்சுவலாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அந்த.
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக.
1: ஒரு பறவையோட ஒலியை கேட்டால், ஒரு மிருகத்தோட கர்ஜனையை கேட்டால் உங்களுக்கு அப்படி தோணும் இல்லையா?
0: ஏன்னா என்னால் அதாலையும் கிட்டத்தட்ட சொல்ல முடியும் அது ஏன் கார்.
1: ஒரு காற்றோட ஒலி,
0: ஏன்னா இப்போ கடலோட இதுவாக இருக்கட்டும், அலைகளோட இதுவாக இருக்கட்டும், அதெல்லாமே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதில் என்ன சத்தம் வருது, அது மூலயமா என்னெல்லாம் இதில் எப்படி கார்லேட் பண்ணலாம். அண்டு நான் இப்போ எங்கள் வண்டி ஒன்று இருந்தது, அது ஒரு என்ஜின் ஒரு வித்தியாசமான சவுண்ட் கொடுக்கும், டீசல் வண்டி அது வித்தியாசமான சவுண்ட் கொடுக்கும் ஆன் பண்ணால். அதை நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், என்ன இது எஃப் ஷார்ப் மாதிரி இருக்குது அப்படின்னு. வெஸ்டர்ன் மியூசிக்கில் எஃப் ஷார்ப் பண்ணுவாங்க, நான் அதை நான் வந்து எஃப் நால்ரன்னு சொல்லுவேன் இல்லையா, அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கே ஆச்சு, என்ன எஃப் ஷார்ப்பா நைசட், இல்லை இல்லை அந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து காராக இருக்கட்டும், ஹார்னாக இருக்கட்டும், சிக்னல் விசிலாக இருக்கட்டும், எல்லாமே அது வந்து எனக்கு இந்த டியூனில் வருதா இல்லை இந்த ராகத்தில் வருதா, இதை அந்த ஃப்ளேவர் கொடுக்குதா இல்லையான்னு நான் வந்து இயற்கையாக பார்ப்பேன். ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்வம் ஜாஸ்தி, இப்பவும் இருக்குது. பட் அவ்வளோ ஓப்பனாக எல்லாருக்கும் இது பண்ணுறப்படி இல்லை, பட் இப்போ அந்த ஆர்வம் நிறையவே இருக்கு.
1: கண்டிப்பாக எல்லா கலையுமே ஒரு கடல் மாதிரி இதுதான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அதில் இசை அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது, நம்மளை மெய்மறக்க செய்யக்கூடிய ஒரு
0: மூழ்கினே இல்லை,
1: அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
0: கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு கலை குடும்பத்தில் பிறந்திருக்கேன்னா அது வந்து ஜெனட்டிக்கலி அது வந்து ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நானும் என்னோட
1: இசை முன்னோடிகள் உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க?
0: இசை முன்னோடிகள்னா அப்படி வந்து அந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் இது போனது இல்லை, பட் மியூசிக்கில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் பாட்டி, எங்கள் ரஜினி தாத்தாவோட ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் இருக்காங்க, அவங்க நிறைய பிளேபேக் பாடியிருக்காங்க. எங்கள் அம்மா நிறைய லைவ் ஷோஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் அவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பிரில்லியன்ட் சிங்கர் எல்ஆர் ஈஸ்வரி பாட்டெலாம் அப்படி பாடுவாங்க. ஸோ அவங்க எங்கள் பாட்டி

பல நடராச செழுமைநாதனே பரமேஷ. இது குழுப்பாட்டி குழுத்தாத்தா ரெண்டு பேருமே நடிச்ச படம். இன்னொரு படம் இதே மாதிரி சுமை தாங்கின்னு ஒரு படத்துலேருந்து இன்னொரு பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதன் என்பவன்

0: ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு அவரோட, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுடைய குரல் வந்து அந்த பழைய பாடகர்கள் இருப்பாங்க, இப்போ புது பாடகர்கள் இருப்பாங்க, அந்த வாய்ஸுக்கு மாத்திட்டு உங்களால் பாட முடியுமா?
0: பண்ண முடியும். ஆக்சுவலாக எனக்கு நம்ம சித் ஸ்ரீராம் இருக்கார்ல, அவரோட வாய்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக என்னால் பண்ண முடியும். அது நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் சார் பாடுவார்ல, என் மதுரசோமு பாடின பாட்டுகளை அவர் பாடியிருக்காரு. இப்போ அந்த மதுரசோமு, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா, அது சித் ஸ்ரீராம் சார் வேற ஸ்டைலில் பாடுவார்.

0: பின்னாடினாலும் அப்படின்னு பாடுவார் அவர். ஸோ இது வேற வேற ஸ்டைல், அது வந்து இது அவரோட ஒரிஜினாலிட்டியில் அவர் பாடுவார். ஸோ ஐ ஆல்சோ ட்ரை டு டூ த சேம் திங், இமிட்டேட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் இம்பர்சனேஷன்ஸும் பண்ணுவேன் நடிகர்களோடதும் நடிகைகளோடதும் என்னால் பண்ண முடியும். பட் மியூசிக்கில் வந்து ஐ கீப் இட் லைக் என்னோட ஒரிஜினல் டொனாலிட்டியில் அவுட்புட் கொடுக்கணும்னு தான் நான் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைவ் டு டூ.
1: நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் நேத்து வந்து உங்களை பத்தி சில தகவல்களை தேடினேன். அப்ப நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, ரித்விக்ன்ற பேர்ல அந்த பேரே ஒரு இசை பெயரோன்ற மாதிரி இருக்கு. நிறைய பேரு இந்தியா முழுக்க உங்களுடைய பேர்ல இருக்கவங்க இசையில் பிரபலமானவர்கள்.
0: ஆமா, ரித்விக் ராஜா இருக்காரு, சுதா ராஜா.
1: நான் நினைச்சேன் இந்த பேர் இருக்கிறதுனாலயே வந்து இசை வந்து தானா மாதிரி தோணுது.
0: எங்க குடும்பமே அப்படிதான், எப்படி வராம இருக்குமா? அது ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிசைட் பண்ணாங்க அந்த பேர் வைக்கணுன்றதுக்கு. அது சான்ஸ்கிரிட் நேம் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா ஆக்சுவலாக சமீர் வைக்கலான்னு ஒரு இதில் இருந்தார். அவர் ஆக்சுவலாக சமீர்னு வைக்கலாமே ஒரு கன்சிஸ்டன்ஸில் வந்தாங்க. பட் அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் ரெண்டு பாட்டி தாத்தா எல்லாருமே, எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து இல்லை, ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாகவும் இருக்கணும், பட் சொல்லக்கூடிய பேராக கூட இருக்கணும், ஒரு பிரபலமான பேராக கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரித்விக் அப்படின்னு வச்சாங்க. அது ஒரு சான்ஸ்கிரிட் நேம் ஆக்சுவலாக. அது இன்டென்ஷன் வேற, பட் இது அப்படி அமைஞ்சிருது.
1: ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இது ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: இப்ப திரைத்துறையில வாய்ப்புகள் வரும்பொழுது கண்டிப்பா என்ன மாதிரியான பாடல் கிடைச்சாலும் உங்களால பாட முடியும்.
1: கண்டிப்பா, நிச்சயமா. என்ன அதெல்லாம் எனக்கு பவுண்டரிஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த பாட்டு கொடுத்தாலும் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் மை அவுட்புட் அக்கார்டிங்லி. அதுக்கு ஏத்தாற்போல் நான் வந்து டெலிவர் பண்ணுவேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
0: பாப் மியூசிக் வந்து அதுல
1: பாடுவேன். நிறைய எனக்கு பிடிக்கும். அது ஆக்சுவலா ஷோஸா பாடினது இல்ல, பட் எனக்கு நிறைய அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பாப் மியூசிக்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் சாங்ஸ் இன் ஜென்ரல் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ஹிப்ஹாப் சின்ன வயசில் ஆக்சுவலாக பிளாக் ஐட் பீஸ்னு ஒரு பேண்ட் இருந்தது, அதுலேருந்து நிறைய சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
0: அதான் மியூசிக்கில் உங்கள் குரலை கேட்கலாமே கொஞ்சம்.
1: ஓகே, இது எட் ஷெரன் இப்போ ஒரு ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஆர்ட் பிரபலமான ஒரு பாடகர். அவரோட When your legs don't work like they used to before, When I can't sweep you off of your feet, But that

0: I just wanna tell you who I am. So honey now.
1: So அது வந்து ஹெச்சரனோட பாட்டு திங்கிங் அவுட் லவுடுன்னு.
0: திங்கிங் அவுட் லவுட், மேபி வி ஃபவுண்ட் லவ் ரைட் வேர் வி ஆர்.
1: அந்த ஒரு பாட்டு அவரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலாக பயாட்டாக இப்போது வரல, பட் அதுக்கு ரொம்ப எனக்கு பாட தோணுன்ற ஒரு சாங் அது. ஸோ பாப் மியூசிக்லும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் ஹிப்ஹாப் எல்லாமே இங்கிலீஷ் சாங்ஸ். அதெல்லாம் நான் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே அது வந்து ஒரு இது. எங்கள் அப்பா அம்மா வந்து நிறைய ராக் ஃபாலோ பண்ணுவாங்க, அண்ட் நிறைய ஜாஸ், அண்ட் எங்கள் தாத்தா பாட்டி வந்து பீட்டில்ஸ், ஆப்பா, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் பிங்க் ஃப்ளாய்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எங்கள் பவுண்டரிஸ் எதுவுமே கிடையாதுங்க, மியூசிக்காக மியூசிக்காக பார்க்குறேன் அவ்வளோதான்.
2: அவ்வளோதான். இசைக்கருவிகளை பொறுத்த வரைக்கும்
1: பியானோ, கீபோர்ட் இது ரெண்டு தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கற்றுருக்கேன், அண்ட் இப்போ மிருதங்கம் கற்றுன்ருக்கேன். இது ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன்னு அவர் வந்து அர்ஜுன் கணேஷோட சிஸ்டர், மாம்பழம் சிஸ்டர்ஸோட நெவ்யூ. அவர் தான் எனக்கு ஆலாப்பனை அக்டோபர் ஆலாப்பனிலேருந்து இப்போ வரைக்கும் என் கூடயே பிரபலமாக என் கூடயே இருக்கார். இவர் கைடிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், கச்சேரியிலையும் சரி கிளாஸஸ்லையும் சரி மிருதங்கம் அவர்கிட்டே தான் கற்றுன்ருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதை
2: இசைத்துறையில் உங்களுடைய பயணம் வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுத்துருக்குன்றது நீங்கள் பேசுறத வச்சு தெரிகிறது. இன்னும் நீங்கள் கடக்க வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு இளம் வயது கலைஞராக திரைத்துறையில் காலடி எடுத்து வச்சுருக்கீங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: எனக்கு இது வந்து இதுதான் எனக்கு லைஃப். இது இன்ட்ரெஸ்டோடு கண்டினியூஸாக இதில் வந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐட் லைக் டு கீப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப், ஐட் லைக் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே. மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், டிவோஷனலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஐ ஜஸ்ட் வாண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பாக ஒரு சிறந்த கர்நாடக இசை கலைஞராக, ஒரு சிறந்த ஒரு பின்னணி பாடகராக உங்களை வந்து நாங்களும் பார்க்க காத்துட்ருக்கோம்.
1: மிக்க நன்றிங்க.
2: கேட்டுட்ருக்க நேயர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு கலை குடும்பத்திலிருந்து ஒரு உன்னதமான ஒரு கலைத்திறமை கொண்ட ஒருத்தரை வந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம்.
1: எல்லாரும் ஆர்டிஸ்ட் ஆசைப்படுறதுன்னா ஆல் இண்டியா ரேடியோ இன்டர்வியூ கொடுக்க முடியுமா இல்லையான்ட்டு. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் இப்போ தெரிவிக்கிறேன்.
2: இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இதுவரைக்கும் ரொம்ப பொறுமையாக யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: நேயர்களே, இன்று சர்வதேச இசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக திரைப்பட பின்னணி பாடகர் ஒய்வி ரித்விக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு வரும் 15ஆம் தேதி முதல் 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ரத்ததான

0: மதிப்பளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 97 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் வாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்னைக்கு வாடாமலர் நிகழ்ச்சியில யாரை பற்றின பாடல்களை நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். காலையிலேருந்து இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னாலே சாதாரணமாக எஃப்எம் கேட்குற நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறந்த அந்த தினத்தை நினைவு கூறக்கூடிய சாங்ஸ் நிறையா கேட்டிருப்பீங்க. சிவாஜி அப்படின்னு சொல்லும்போதே நடிகர் திலகம் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். நடிகர் திலகம் அப்படின்போது அவருடைய முகம் வந்து கண்ணுக்குள்ளே நமக்கு வந்துடும் இல்லைங்களா. ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் அவருடைய முகம் மனசில் பதியக்கூடிய ஒரு முகம். அந்த முகம் ஈஸியாக பதியறதுனால சாதாரணமாக ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலே அது வந்து அது போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதையும் தாண்டி நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு படங்கள் பாடல்கள் நிறைய இருக்குது. அவருடைய பாடல்களை தான் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நடிகர்களில் பிரபலங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரபலங்களுக்கெல்லாம் பிரபலம் நடிகர்களின் தந்தை அப்படின்னு கூட தமிழ் உலகத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் போற்றும் அளவுக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு இருந்தது. அவரோட நடித்த பாடல்களும் இருந்தது அப்படின்றது தான். அதில் இந்த பாடலையும் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஒரு அழகான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு அப்படின்போது அந்த சமயங்களில் என்னதான் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வயலில் போய் வேலை செஞ்சு நல்ல களைப்பாக இருக்கும்போது அந்த பழைய சோறு நிறையா அதில் சத்தான சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படின்றதே அவங்க விவசாயிகள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அடிக்கிற வெயிலில் நிலத்தில் விழுது பசியோடு போய் அந்த சாப்பாடை சாப்பிட்றோம் பாருங்கள், அதில் இருக்கிற இன்பமே தனி இன்பம்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:08. ஒரு சமயத்தில் இப்போ பட்டிமன்றத்துக்கு நிறையா தலைப்பு கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, பணமா பாசமா அப்படின்றத தான் ரொம்ப அடிப்படையாக வச்சு பேசி கேட்ட ஒரு நிகழ்வுகள் நிறையா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பணத்துக்கு பின்னால் தாங்க எல்லாமே இருக்குது அப்படின்னு, பாசமெல்லாம் அதுக்கு பின்னால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸை சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சமயத்தில் பணம் வந்து மிஞ்சுதா, பாசம் வந்து மிஞ்சுதா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் பல நாட்கள் பல வருடங்கள் தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சுட்டே இந்த பாடலை கேளுங்க. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

சுகமான சுமைகள் குடும்பம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. சில நேரங்களில் நமக்கு சந்தோஷமும் இருக்குது, அதே நேரத்தில் இது சில விஷயங்களை நம்ம நினைக்கும் போது இது எப்படியோ அப்படின்ற கேள்விக்குறி நமக்கு மனசில் எழும். அப்படி கேள்விக்குறிகள் எழும்பக்கூடிய சூழ்நிலைகளில் பலதையும் நினைத்து எழுதக்கூடிய பாடல்களின் வரிகளை தான் நம்ம கேட்டோம். அதே போல் அடுத்த பாடல் பாசமலர்லிருந்து நம்ம பாடலை கேட்க போகிறோம். சில வரிகள் வார்த்தைகள் மற்ற ஒரு சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து நமக்கு அந்த பாடலை கேட்கும்போது ஏதோ ஒரு நிம்மதி நம்ம மனசில் வர மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகுது. அதனால் அந்த பாடலை வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த பாடலையும் அதை கேட்க வைக்கிது நம்ம மனசு.

வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சில சமயத்தில் பேச்சு வழக்கில் அப்படியே சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆசைக்கு அளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பாட்டை பற்றி நான் என்ன பேச சொன்னால் நான் பேசிகிட்டே போயிடுவேன், ஆனால் எனக்கு 20 seconds தான் லிமிட்டுங்க. ட்ரை பண்ணுறேனே நான். ஆசை அப்படின்றது வந்து நமக்கு அது ஒரு தொடுவானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசைக்கு அளவே இல்லை நம்ம இது இப்படின்னா அதுக்கு மேலே அனுபவித்து பார்த்துடணும். மாயை மாயை எல்லாம் மாயை அப்படின்னே ஃபிலாசபர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு வந்து ஆசை அதிகரிச்சிட்டே போகும்போது அதுக்கு அளவே இல்லை, ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்தோடனே எல்லாமே போயிடுச்சின்னு வைங்க, கோபுரத்தில் இருக்கிறவங்க திடீர்னு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை அனுபவி அதை தாங்கிக்கவே முடியாதில்லை. கடைசியில் போனால் போயிட்டு போகுது, விட்டுருங்க ஓடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இல்லையா. வாழ்க்கையில் எவ்வளவு தான் இருந்தாலும் ஒரு சலிச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சில சமயத்தில் பழசெல்லாம் நினச்சி பார்த்து என்ன தான் நடக்கும், நடந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லி இருக்கிற நேரத்தில் கேட்கக்கூடிய பாடலாக இது அப்படின்ற கேள்விக்குறியோடு நான் விட்டுறேன். பாடலை கேள்வி

வேண்டாம் அப்படின்ற விஷயத்த செய்து பழகின சமுதாயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம். நிறைய இடங்களில் தடைகளை சொல்கிறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்கிறது இல்லை. அதுதானே உண்மை. இல்லை அப்படின்னா எதுக்கு வேகத்தடை? 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க அப்படின்னு சொன்னால், 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டாங்க எல்லாருமே அப்படின்னா அந்த இடத்துல வேகத்தடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல விதியை மீறி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் தான் பயத்தினால செய்கிறாங்க. ஃபைனே இல்லைங்க, நீங்கள் இப்படி இப்படி போகலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. வேண்டாம் அப்படின்றத செஞ்சு பழகின சமுதாயம் மனிதனுடைய வாழ்க்கையில் அது அப்படியே அந்த ஒரு சுவாப குணம் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க முடியுது. கோபப்படாத, சண்டை போடாத, அடிக்காத, திட்டாத, இதெல்லாம் சொல்கிறாங்க. அறிவுரை சொல்கிறவங்களே அதை கேட்குறாங்களா, ஃபாலோ பண்ணுறாங்களா? 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தாதீங்க, அது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு. யார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறதாங்க சப்ளையே பண்ணுறாங்க அப்படின்றாங்க. எதுவும் சுட்டு வைக்கும்போது தான் சூடுன்னு தெரிஞ்சு கையை எடுத்து விட்டுறோம். பாட்டுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம்.

அடுத்த பாடல் திருவிளையாடல் படத்திலேருந்து கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. இந்த அஞ்சு விரலும் அப்படியே யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்க தன்னுடைய ஒரு பலத்தை காமிக்கிறதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு

உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பெருவரல் சொல்லிச்சான், நான் குள்ளமாக இருந்தாலும் நான் தான் பலசாலி அப்படின்னு சொல்லித்தான். ஆள்காட்டி விரல் என்ன சொல்லித்தான், நான் தான் எல்லாத்துக்குமே காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், நான் தான் பெரியவன், எல்லாத்தையும் நான் தான் காட்டி கொடுப்பேன், எது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி தப்பான விஷயமாக இருந்தாலும் சரி நான் தான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லித்தான். இந்த பாயிண்டர் ஃபிங்கர் நடுவிரல் என்ன சொல்லித்தான், நீங்கள் நீட்டி பாருங்கள், நான் எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறீங்க, அதனால் நான் தான் பெரிய ஆள், எல்லாமே எனக்கு கீழே இருக்கிறீங்க, ஜாக்கிரதை அப்படின்னு. மோதிர விரல் சொல்லித்தாமா, என்ன தான் இருந்தாலும் பணம் என் பக்கத்தில் தான், பலம் என் பக்கத்தில் தான், நான் மோதிரம் போடுறாங்க என் கை என்னோடய விரலில் தான் மோதிரம் போடுறாங்க, நான் பலம் பண பலம் இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மோதிர விரல் சொல்லித்தான். ஸ்மால் ஃபிங்கர் கடைசியில் சுண்டு வரலன்னா சொல்லித்தான், அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க, நான் வந்து என்றைக்குமே இந்த ரெண்டு கரத்தையும் கூப்பி கடவுளுக்கு முன்னால் நான் தான் ஃபஸ்ட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லித்தான். அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்ன சுண்டு வரல் தான் ஒரு மதிக்கத்தக்க சரியான பதிலை சொல்லித்தான்.

நான் சொன்னதுக்கும் இந்த பாடலுக்கும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகும் கண்டிப்பா.

கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும்போது எல்லாத்துக்குமே அது வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, போதும் சாமியே அப்படின்னு சொல்லி நம்ம சாமிக்கிட்ட இதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக சாமி நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரா இல்லையான்றது தெரியாமே சாமி கஷ்டத்தை கொடுக்குறத வேண்டான்னு சாமிக்கிட்டே நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு மறுபடியும் எனக்கு ஒரு குட்டி கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மான் வந்து காட்டில் நடுக்காட்டில் மாட்டிருச்சு. பயங்கரமான சோதனை, நாலு பக்கமும் சோதனை, மிகப்பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தால் உயிர் பிழைக்க முடியாது. இன்னொரு பக்கம் காட்டுத்தீ பத்திட்டே வருது. இன்னொரு பக்கம் ஒரு வில்லு வச்சுட்டு ஒரு வேட்டையாடக்கூடிய வேட்டையன் வந்து ரொம்ப ரெடியாக வச்சிட்ருக்கான் மானை சுட்டு கொல்றதுக்கு. ஒரு பக்கம் சிங்கம் வந்து இந்த மான் மேலே பாயறதுக்கு ரெடியாக இருக்குது. நான்கு பக்கத்துலேயும் மிகப்பெரிய சோதனை. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, சோதனை மேலே சோதனை. கடவுள்கிட்ட வேண்டி, சாமியே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னோடனே மழை வந்து நெருப்பு அணைச்சோன்ன அந்த அணைஞ்ச நெருப்பு வழியாக மான் தப்பிச்சிருச்சான். சோதனை மேலே சோதனை வரும்போது போதுமடா சாமி அப்படின்றோம்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு

பசி வந்தால் உணவை தேடி ஓடுறோம், அதே நேரத்தில் அன்பு வேணும்னா அம்மாவை தேடி ஓடுறோம், பாசமானவங்களை தேடி ஓடுறோம். இப்படி நம்ம தேடி தேடி ஓடக்கூடிய இந்த உலகத்தில் நிம்மதியையும் நம்ம தேடி தேடி ஓடுறோம். எங்கே கிடைக்குதுன்னு தான் தெரியல.

ஒரே வார்த்தை தான், ஆனால் அதை ரியாக்ட் பண்ணும்போது பல அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. ஹலோ அப்படின்றோம். இந்த ஹலோக்கும் ஹலோ, அந்த ஹலோக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஹலோ மிரட்டுற மாதிரி இல்லை, இதே மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறான். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓ சந்தோஷமா, நல்லா இருக்கீங்களா? இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம். ஒரு வார்த்தையை வச்சே அடுத்தவங்களை நம்ம மாற்றலாங்க, பேச்சையே மாற்றிடலாம், நடைமுறையவே மாற்றிடலாம். வார்த்தை ஒன்று தான்,

0: 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆராய்ந்திட்டு ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு, 7:00 திரைக்கான, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மாடி தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்ட திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் பி சரவணன். 8:00 நினை செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைக்கானும், 9:30 நாடகமலர் விட்டகதை தொட்டகதை நாடகம், எழுதியவர் அகஸ்டோ புருஷோத்தமன், நடிப்பு ரவி சுப்பிரமணியம், அகஸ்டோ கீதா லோகபாபு, அமைப்பு பவானி ரமேஷ். 10:00 அகில பாரத பிரதேச நாட்டுப்புறம் மற்றும் மெல்லிசை, 10:00 திரைக்கானம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க, 6:15 அருளசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கின் மொழி தொல்கதைகள் வழங்குகிறார் ஆவணக்காப்பாளர் மற்றும் புகைப்பட கலைஞர் மதிமாறன், 7:00 காந்தியஞ்சலி, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள், 7:50 உணவே உன்னதம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:00 நாளை காலை 8:00 ஹரிஹரன் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வ பாரதி அவர்கள், 8:30 டிரைவ் டைம் பீச், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், காந்தியடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தலைப்பு போராடும் துணிச்சலா மாற்றத்தை உண்டாக்கும் பொறுமையுடன் பண்பா, 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மின்னிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை நேரம், 2:30 இலக்கிய இன்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி.

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மைப் பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அஹிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் சென்னை தலைமையகத்தில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தூய்மை இந்தியா உறுதிமொழியை ஏற்று தூய்மைப் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்கள், அலுவலகங்கள், ரயில்களில் கடந்த மாதம் 17 தேதி முதல் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி வரும் 15 தேதி வரை சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள 9000 இடங்கள் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியில் 70,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 4,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடந்த மாதம் 9 தேதி தொடங்கி வரும் 8 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. விழுப்புரத்தில் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். 52 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் இந்த உணவு திருவிழா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக இதில் கலந்து கொண்ட மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: திவ்யா, நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்கள் 20 வகையான பொருட்களை வைத்து 52 வகையான உணவு பொருட்களை செய்து இருக்கிறோம்.
4: திருவிழா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, அயன், அந்த மாதிரி சத்தான உணவுகள், பிசிஓடி ப்ராப்ளம், சரியான சத்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். திணை, தேன் மற்றும் வெல்லம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சத்து மாவு, இதெல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
0: வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் தேசிய சமரச தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற மேலும் 337 ரன் எடுக்க வேண்டும். ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 6:40, ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு
6: ನಾಂಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ಜನಗೂ ಸಂತುತ್ತು 6:40 ಇಜುಮಣಿಗಟ್ಟ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೊಗೆ ಕೇತುಂಡಿದ್ದ. ಇದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಎಂಬ ತಲೆಪದೊಗೆ ಬಪ್ಪ ಬಡುಗು ಮಡಿ ಪಾಡಿ. ಇದು ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಿಗಗಾಯಿ ಈ ಕದೆ. ಹೂವೇ ನಿನ್ನ ಉಟ್ಟ ನೋಡಿ ನಾ ಕಣ್ಣದಾಸನಾದೆ, ರವಿವರ್ಮನಾದೆ. ಕನಸೂ ನೀ, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಲೆಯೂ ನೀ, ಕಣ್ಣ ತರದಲ್ಲಿಯೂ ನೀ, ಉನಿಪೂ ನೀ, ನೆನಪು ನೀ. ಎನಗ ಅಸುಪೂ ಇಲ್ಲೇ, ಒರಕೂ ಇಲ್ಲೇ. ಆಹಾ, ಆಗ ಏನತ್ತ ಅಡದೆ? ಈಗ ಏನು ಅಡದೆ ಎಂಬುದನ್ನು ನಂಗೀಗ ಈ ಕದೆ ಮೂಲೆಯುವ ಕೇಪೋ.

நாங்க என்னகிட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம்ன டியூன் மாடுறது மாதிரிய போயிடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மறுச்சு நீங்கவ நாயக சொந்தம் இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.

0: 10 நிமிடம் ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகள் பொதுமக்களிடம் சென்றடைவது குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி கள ஆய்வு செய்தார். மக்களை தேடி சென்று குறைகளை கண்டறியவும் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் மற்றும் அரசின் மூலம் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் முகாமானது நடைபெற்றது. ராஜபாளையம் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து நுண் உரம் தயாரிக்கும் பணிகள், புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மையத்தின் கட்டுமான பணிகள், ராஜபாளையம் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கி, வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கீழ் சேத்தூர் சேவகப்பாண்டியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கையில், ராஜபாளையம் நகராட்சி பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், ராஜபாளையம் நகரின் 11.36 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 3 மண்டலங்களாக பிரித்து அங்கிருந்து பெறப்படும் கழிவு நீரை சுத்திகரித்து மறு சுழற்சி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிறுவிழிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளி, சிறுவிழிபுத்தூர் நகராட்சி பேருந்து நிலைய வணிக வளாக கட்டடப் பணிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள், சிறுவிழிபுத்தூர் அரசு மருத்துவமனை, வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி, பருத்தி ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் ஆட்சியர் தெரிவிக்கையில், சிறுவிழிபுத்தூர் வட்டார பகுதிகளில் அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, வேளாண்மை மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5 வகுப்பு வரை ஊரக பகுதிகளில் 1055 பள்ளிகளில் 46,852 மாணவர்கள், நகர்ப்புற பகுதிகளில் 145 பள்ளிகளில் 22,850 மாணாக்கர்கள் என மொத்தம் 1200 பள்ளிகளில் 69,702 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், அதன்படி சிறுவிழிபுத்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட செயல்பாடுகள், காலை உணவின் தரம், உணவு தயாரிக்கும் இடத்தின் தூய்மை மற்றும் சுகாதாரம், சமையல் நடைமுறையில் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றார். மேலும் இந்த திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்த முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் வன்னியம்பட்டி காளீஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் டெங்கு ஒழிப்பு கட்டுப்படுத்தும் பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், பாலவனத்தம் ஊராட்சியில் டெங்கு மற்றும் காய்ச்சல் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது என்றும், இதில் வாரத்திற்கு ஒருமுறை தேடுதல், அகற்றுதல், அழித்தல் என்ற முறையில் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்து தேவையற்ற தண்ணீர் தேங்கும் பொருள்களை அகற்றுதல், பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மட்டுமின்றி தெருக்கள், பொது இடங்கள், பள்ளிகள் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் தூய்மையை பேணுவதில் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். மேலும் காய்ச்சல் கண்டறியப்படும் பகுதிகளில் காய்ச்சல் கண்காணிப்பு, வீடு வீடாக காய்ச்சல் பரிசோதனை, கொசு புழு ஒழிப்பு, புகை மருந்து, கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதாரத்துறை அலுவலருக்கு அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவர்கள் தெரிவிக்கையில், விருதுநகர் மாவட்டத்திற்கு கூடுதல் 21 உலர்களம் அமைத்திட சென்னை இயக்குநரகத்திற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், அனுமதி வரப்பெற்றதும் தேவைப்படும் இடங்களில் உலர்களம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராஜபாளையம் வட்டாரம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் நெல் குடோன் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உழவன் செயலி மூலம் இ வாடகை என்ற இணையதளத்தில் விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். எஸ் கொடிக்குளம் கண்மாயின் தென்மேற்கு முனையிலிருந்து கூமாப்பட்டி ராமசாமிபுரம் இடையே வரையுள்ள நீர்வரத்து ஓடையை அளவீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், கண்மாய் மற்றும் குளங்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களில் மொத்தம் 333.1 மெட்ரிக் டன் விதைகளும், தனியார் விற்பனை மையங்களில் மொத்தம் 205.6 மெட்ரிக் டன் விதைகள் இருப்பு உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
0: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃபிளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தளமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலீடு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்மாநிலத்தில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆற்றின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் நீர் மேலாண்மைக்கும் ஆற்று கரையோர சுவர் கட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது.

0: உள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் கொல்கத்தா பகுதியில் சர்க்கரை இருப்பு வரம்பு 2000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான சர்க்கரையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்படுவதை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேமிப்பு தொகையில் கூடுதல் பங்கை ஓய்வூதியத்திற்காக மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஓய்வூதிய தினம் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு முதலீடுகளில் ஈடுபடும் மக்கள் ஓய்வூதிய சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். ரத்த தானம் செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தன்னார்வ ரத்த தானம் மூலம் 75% ரத்தம் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரத்த தான தன்னார்வ அமைப்புகளின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் இன்று ரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இதனிடையே தகுதியுடைய அனைவரும் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்வதன் மூலமே பல உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் செய்வது பாதுகாப்பானது. தகுதி உடையவர்கள் அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிக்கு சென்று தன்னார்வமாக இரத்த தானம் செய்யலாம். நாம் ஒருமுறை வழங்கும் இரத்தம் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும், ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாகவும், ஒரு உயிருக்கு புதிய வாய்ப்பாகவும் மாறலாம். ஆகவே இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். தகுதியுள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள். நாம் தானமாக வழங்கும் இரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். இதைவிட பெரிய மனித நேயம் வேறென்ன இருக்க முடியும்?
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தேசிய போர் நினைவிடம் மற்றும் தேசிய காவல் நினைவிடம் குறித்த தகவல்கள்.
3: தேசிய போர் நினைவு சின்னம் கடந்த 2019 ஜனவரி மாதம் புதுதில்லி இந்தியா கேட் அருகே நிறுவப்பட்டது. இந்த நினைவிடம் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் மார்பளவு சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையில் இந்த போர் நினைவிடம் ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2018 தேசிய காவல்துறை நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காவல்துறையினரின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுப்பற்றையும் எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்துள்ளது. காவல் பணியின் போது நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த காவல்துறையினரின் பெயர் பட்டியல் இந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு, இயற்கை பேரிடர், சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக பணியாற்றும் காவல்துறையினரின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
0: துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள அவர் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பதிவு செய்யப்பட்ட விமானம் என்பதால் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்நாட்டு அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் மீது துணை விமானி நடத்திய தாக்குதல் விமான கடத்தல் முயற்சி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமரின் செய்தித் தொடர்பாளர் டேவிட் மென்சர், அமெரிக்காவில் விமானத்தை கடத்து சென்று நடத்தப்பட்ட தீவிரவாத செயலுக்கு இணையாக இந்த முயற்சி இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓமன் நாட்டை சேர்ந்த துணை விமானியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான விமான சேவை 6 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாய்மரப்படக பந்தயத்தில் மனு பிரான்சஸ் பிரின்ஸ் கொரிசின்கல் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 7:25.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள், வானிலை முன்னறிவிப்பு, அடுத்த 3 நாட்களுக்கு மழை, கனமழை, இடியுடன் கூடிய மின்னல், புயல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வரும் நாட்களில் மேகம் மூட்டத்துடன் இருந்து பொதுவாக 5 நாட்களுக்கு லேசானது முதல் மித மழை எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் 2 நாட்களுக்கு கனமழை, இடியுடன் கூடிய மழை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் போதிய வடிகால் வசதி, உரம் மற்றும் பூச்சி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டை கொசு நடவு செய்துள்ள விவசாயிகளே, முட்டை கொசு பயிரில் கருப்பு அழுகல் நோய் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள், உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் மழை அளவில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். செங்கிழங்கு நடவு செய்துள்ள விவசாயிகளே, பீட்ரூட் பயிரில் செர்கோஸ் போரா இலை புள்ளி காணப்படும். இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைட் 3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர்க்கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு.
5: யாரு? மருதாணி அக்கா குரல் மாதிரி கேக்குது. அட, ஆமா, மருதாணி அக்கா தான்.
4: முத்தழகு, வீட்டுல இருக்கே புள்ள?
5: அக்கா அக்கா, நான் மேல இருக்கேன் பாருங்க. இதோ நான் இங்க இருக்கேன்க்கா.
4: அட, மாடி மேல இருக்கியா?
5: அக்கா இருங்க, நான் வரேன்.
4: வேணா வேணா புள்ள, நீ அங்கேயே இரு, நானே வரேன்.
5: சரிக்கா, மேல வாங்க.
4: அப்பாடா, இந்த ஒரு 15 படி மேல ஏறி வர்றதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு வாங்குது. வயசாகுதுல்ல
5: அக்கா? வயசாக வயசாகதான் நாம சத்தான காய்கறி பழம்னு சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சுக்கணும்.
4: அது என்னமோ சரிதான் புள்ள, ஆனா விக்கிற விலைவாசிய பார்த்தா எங்கிருந்து அதெல்லாம் வாங்கி அங்க பங்கமா ஆக்கி சாப்பிட முடியும்? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ பைப்பையே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
5: அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சத்தான காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிடணும்னு.
4: ஆமா,
5: அதுக்கான ஏற்பாடு தான்க்கா இது.
4: புரியலையே
5: அக்கா. இதுக்கு பேர் தான் மாடி தோட்டம். நமக்கு தேவையான காய்கறி பழங்களை நாமளே தோட்டம் போட்டு வளர்க்கறது.
4: என்ன புள்ள சொல்ற நீ, மாடியில தோட்டம் போடுறதா? அது எப்படி முத்தழகு?
5: அக்கா கொஞ்சம் இருங்க, இவங்க சொல்றத கேட்டா உங்களுக்கே புரியும்.
4: யார் முத்தழகு?
5: மாடி தோட்டம் அமைச்சு பராமரிச்சு வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் கே ஜெயமலர் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அத நாமளும் கேப்போம்.
2: ஜெயமலர் அம்மா, என்ன படிச்சிருக்கீங்க?
6: இளநிலை பண்ணை தொழில்நுட்பம், விவசாயத்தை சார்ந்த படிப்பு படிச்சிருக்கேன் சார்.
2: அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் காலேஜ்லாம்?
6: அது 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன்.
2: 10ஆவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இளநிலை பண்ணை தொழில்நுட்பமா, விவசாயிகளுக்கான ஒரு படிப்பு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்.
6: 2010 வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பன்ற ஒரு படிப்பு வந்து ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா போதும். முழுக்க முழுக்க இது தமிழ்லேயே படிக்கக்கூடிய படிப்பு இருந்ததுனால ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட அந்த விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த படிப்பை வந்து படிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு தொலைதூர கல்வி தான், ரெகுலராக போக தேவையில்லை, மாதத்தில் 2 வகுப்பு இருக்கும். அதனால் நம்ம விவசாயம் படிக்கணும், அதுல ஆர்வம் இருந்ததுனால இதுல நாங்க சேர்ந்து படிச்சோம்.
2: ஆர்வம் இருக்கட்டும், படிப்புங்கிறது எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். 5 வயசுல ஆரம்பிச்சு 50 வயசு வரைக்கும் கூட படிக்கலாம், அதுக்கப்புறம் கூட படிக்கலாம், நல்லதுதான். என்னுடைய கேள்வி, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டெக் கோர்ஸ் படிக்கிறதுனால ஜெயமலர் அம்மாவுக்கு என்ன லாபம்?
6: லாபம்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை வந்து நல்ல எப்படின்னாக்கா உங்களுக்கு அனுபவத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சரியான வந்து லாபங்கள் கிடைக்காததுனால பெரும்பாலானவங்க வந்து இந்த விவசாயத்தை விட்டு நகரங்களுக்கு சென்று வந்து வேலையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய நிலங்கள்லாம் வந்து தரிசு நிலமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இதில் வந்து பயனடையலை, ஏன் நமக்கு வந்து நிறைய வந்து சம்பாதிக்க முடியல, நம்மளுடைய ஊர் பூமியை விட்டுட்டு நம்ம நகரத்தில் போய் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, நம்ம வந்து உழைச்சா நம்ம வந்து உயரலான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாக்க வந்து இது எப்படி செஞ்சா மேலுக்கு வர முடியும் அப்படின்ற நேரத்தில் தான் இந்த மாதிரி நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இது என்ன தான் இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி பண்ணாத ஒரு விவசாயத்தை மூலம் இது வேறு என்ன இவங்க புதுசாக கற்றுத்தராங்க, சரி போய் படித்து தான் பார்ப்போமே, அதன் மூலமாக நமக்கு எதனா செய்திகள் கிடைக்கலாம், அதில் முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அதில் போய் சேர்ந்து படித்தோம்.
2: 4 வருஷமா?
6: 4 வருஷம் படிப்பு
2: முடிச்சிட்டீங்க?
6: முடிச்சிட்டோம், 4 வருஷம் முடிச்சு மேற்கொண்டு மேல் படிப்பு 2 வருஷம் முடிச்சிருக்கோம்.
2: அது என்ன?
6: MFTech சொல்லுவாங்க,
2: மாஸ்டர் டிகிரி முடிச்சாச்சு.
6: முடிச்சாச்சுங்க சார்.
2: இதற்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களா?
6: நிச்சயமாக அனுமதி கொடுத்தாங்க சார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்வம் இருக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு விவசாயம் பண்ணலாம், யாரோடைய தயவும் தேவையில்லை, நம்மளும் ஒரு முதலாளி ஆகலாம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரலாம். விவசாயம்னாவே பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல. காய்கறி பார்த்தீங்கன்னாவே எந்த காய்கறி எந்த செடியில் வருதுன்னு கூட இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுதில்லை. எல்லாமே ஃபோட்டோ தான், எல்லாமே இந்த டிவியில் வர்றது ஃபோனில் வர்றது அது மாதிரி தான். அது வந்து நேரடியாக பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஸோ அது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை போய் தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது?
6: எனக்கு நிலம்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 50 சென்டில் வந்து இந்த தோட்டப்பயிர் வைக்கிற மாதிரி இருக்குதுங்க சார்.
2: உங்கள் குடும்பத்துக்கு?
6: எங்கள் குடும்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்தில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால படிச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாவே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவபூர்வமாக வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனுபவப்படணும் இல்லைங்களா. எதுவுமே கட்டுறது வந்து சரியாது, ஏட்டு படிப்பு சமைக்க உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வந்து நம்ம அப்படியே இருந்துடாமல் நம்மளுடைய படிப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும். அதனால நம்ம எங்கள் மாடியிலேயே நான் தோட்டம் அமைச்சிட்டேன் சார்.
2: மாடி தோட்டமா?
6: ஆமாங்க சார்.
2: எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்கிறீங்க?
6: நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சதுர

0: என்ன செடி கொடிகள்
1: செடி வகைகள், கொடி வகைகள், மர வகைகள் அது எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே வச்சிருக்கோம் சார்.
0: வீடு தாங்குதா?
1: அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணால் ஆனது கிடையாது, அத்தனையும் எல்லாமே வந்து இப்போ வந்து தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க, கொக்கோ பீட்டும் சொல்லுவாங்க, தென்னை நாற்களையும் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாடியை பொறுத்த அளவுக்கு இவ்வளவுத்துக்கும் வெயிட்டு ஏற்ற முடியாது, வெயிட்டு தாங்காது. அது இப்போ இருக்கிற வீடு கட்டுறதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தாங்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே மண்ணு கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தென்னை நார் கழிவு போடுவோம், கால் பங்கு வந்து செம்மண், வயல் மண்ணு அந்த செம்மண், களிமண் இல்லாத செம்மண்ணோ இல்லை வயல் மண்ணோ சேர்த்துப்போம். மீதி கால் பங்குக்கு வந்து உரங்கள்,
0: இயற்கை உரம்,
1: இயற்கை உரம் எல்லாமே சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுவோம்.
0: தொட்டி வச்சிருக்கீங்களா, க்ரோ பேக்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: க்ரோ பேக் தான் அதுலேயுமே அதுதான் வெயிட்டு வந்து அதிகம் சேர்க்க கூடாதுனா தொட்டி கிடையாது, மண் தொட்டி கிடையாது,
0: பிளாஸ்டிக்கும்
1: கிடையாது, க்ரோ பேக்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறோம்.
0: அந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் எவ்வளவு காலம் இருக்கும்?
1: அது எனக்கு இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தான் சார் இருக்கு. ஒரு ஒரு குவாலிட்டியை பொறுத்து, நாங்கள் வாங்கினது நல்ல குவாலிட்டி, அதனால வந்து கிட்டத்தட்ட நான் 2013 ஆரம்பித்தேன், இப்போ 26 இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது.
0: அப்போ வாங்கின க்ரோ பேக் என்ன இருக்கு?
1: ஆமாங்க சார்,
0: ஆச்சரியமா இருக்கேங்கம்மா.
1: அதுதான் பயன்படுத்துற முறைன்னு ஒன்று இருக்குது, அதை நல்ல விதமா நம்ம பயன்படுத்தினோம்னாக்கா நிச்சயமா அது வந்து நமக்கு உழைக்கும்.
0: ஆக க்ரோ பேக்ஸில் தான் மாடி தோட்டம் அமைக்கணும், அதில் வந்து பாதி கோகோபிட் தென்னைநார் கழிவு, அதுக்கப்புறம் அதில் பாதி வந்து தாய் மண், செம்மண் அல்லது நிலத்துடைய மண், அப்புறம் அதே அளவுக்கு இயற்கை உரம் அல்லது மண்புழு உரம்.
1: ஆமாங்க,
0: இதுதான் உங்களுடைய மீடியா.
1: ஆமாங்க சார்,
0: இல்லையா?
1: ஆமாம்,
0: அந்த செடி கொடி வளர்வதற்கான ஒரு மீடியம்னு சொல்லலாம்.
1: ஆமாங்க சார்.
0: இதில் செடி வச்சிருக்கிறேன், கொடி வச்சிருக்கிறேன், நீங்க மரமும் வச்சிருக்கிறேன்னு
1: சொன்னீங்க. ஆமாங்க சார், மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காய்கறி செடிக்கு ஒரு மாதிரியான மண் தயார் பண்ணோம், மரங்களுக்கு ஒரு மாதிரியாக தயார் பண்ணோம், இதே பூச்செடிங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியாக தயார் பண்ணோம்.
0: எதுக்கு எந்தெந்த மாதிரின்னு சொல்லுங்களேன், விளக்கங்க.
1: நிச்சயமாங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரங்களை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு ரகமாக வளர்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம பூமியில் வைக்கும்போது அது வேர் வந்து நல்லா பதிஞ்சு நல்லா ஆழமாக போயிட்டு நல்லா வளர்த்தி வளரும். ஆனால் நம்ம இது தொட்டியில் வைக்கும்போது அது வந்து ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மரங்களை வந்து தேர்வு செஞ்சு நம்ம வாங்கி வளர்க்கணும். அந்த மரங்கள் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மண் பேஸ் வந்து அதிகமாக தேவை, மண் அதிகமாகவும் மக்கன உரங்கள் கம்மியாகவும் கொக்கோ பீட்டு வந்து அதை காயற்பு தின்ற தென்னநார் கழிவு வந்து கீழ்ப்பக்கமும் போடணும். அது வந்து லேயர் லேயராக போடணும், கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து தென்னைநார் கழிவு, அப்புறம் மணல், அதுக்கப்புறம் வந்து இந்த உரங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் தென்னைநார் கழிவு, அந்த மாதிரி நம்ம
0: போடும்போது
1: லேயர் லேயராக போடும்போது தான் மண் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கழிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பொலபொலப்பாக இருக்கும், வேர் வந்து நல்லா உள்ளே இறங்கும், அதே நேரம் நல்லா பிடிப்பாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் இந்த கொக்கோ பீட்டில் போட்டாலுமே வந்து உங்களுக்கு பிடிப்பு இருக்காது, மரம் வந்து வெயிட்டு அது பிடிப்பு இருக்காது, ஏதோ ஒரு காற்று மழை வந்து சாஞ்சிடும். அதனால மண்ணும் இடையில போடும்போது நல்லா பிடிப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும், நல்லா ஈரத்தன்மை கிடைக்கும், நல்லா வளரும்.
0: என்ன மரம்லாம் வச்சுருக்கிறீங்க?
1: நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை வச்சுருக்கோம், கொய்யா வச்சுருக்கோம், சப்போட்டா வச்சுருக்கேன், அத்தி மரம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு வளர்க்குறேன்.
0: இது எல்லாமே வந்து க்ரோ பேக்ஸில்?
1: க்ரோ பேக்கில் தான் சார் வளர்க்குறேன். ஒவ்வொன்றது ஒரு சைஸும் இருக்குதுங்க சார், மரத்தை பொறுத்தளவுக்கு 2x2 சைஸ், 24x24 ஒரு சைஸுங்க சார், அந்த சைஸில் நான் வளர்க்குறேன்.
0: 2 அடி?
1: 2 அடிக்கு 2 அடி.
0: மரத்தை பொறுத்த வரைக்கும் இது சொல்லிட்டீங்க, ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மரம்னு நினச்ச உடனே ஏதாவது ஒரு புங்கன் சொல்லுவீங்க, ஒரு வேம்பு சொல்லுவீங்க, ஒரு வாதநாராயணன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப விவரம், எல்லாத்துலேயுமே பழமரங்களாக வச்சுருக்கிறீங்க.
1: நமக்கு
0: ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறீங்க.
1: நிச்சயமாங்க சார், நமக்கு தேவையானது தானே சார், நம்ம வந்து நம்ம பயிர் வைக்கிறது, நம்ம ஒரு மாடியில் ஒரு தோட்டம் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேலே செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பயன் தரக்கூடியதாக தானே சார் பார்க்கணும். அதனால தான் பழமரங்களாக வச்சுருக்கோம், அது நஞ்சில்லாத உணவும் சொல்கிறோம். வெளியில் வாங்குறதெல்லாம் மருந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, நம்ம வீட்டில் ஒரு பழம் பழுத்தா சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தண்ணி.
0: நீங்கள் சொல்லும் போதே உங்கள் சந்தோஷம் தெரியுது உங்கள் முகத்தில். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுப்பாங்க. அது மாதிரி நான் மரமும் வளர்க்குறேன், பழமும் சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. விவரம் தாங்க, மரமாச்சு. செடி கொடிக்கு வாங்க.
1: செடின்னு பொறுத்தளவுக்கு வந்து காய்கறி செடிகள், காய்கறி செடிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படாது. அதனால் நம்மளால் ஃபஸ்ட்டு என்ன முடியும், நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மேற்கொண்டு அதிகப்படியாக நம்ம பண்ண முடியும். அதனால் ஈஸியாக வளரக்கூடிய மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிங்களை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வளர்க்கணும்.
0: நாட்டு காய்கறிகள்,
1: நாட்டு காய்கறிகள் ஃபஸ்ட்டு வளர்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வளரும். அதாவது இந்த இயற்கை உரங்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொடுத்தீங்கனாவே நல்லபடியாக வளரும். அதோட மண்கழுவும் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை நார் கழிவு இப்போ வந்து ஒரு குரோ பேக்கில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வச்சுக்கோ, 12x12 அந்த சைஸ், ஒரு அடி சைஸு தான் வந்து நம்ம வந்து காய்கறி வளர்க்கறதுக்கு சரியான அளவு. அந்த ஒரு அடி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த மண் பார்த்தீங்கன்னா 11 kg நமக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது பாதி அளவுக்கு, பாதி இந்த 10.5 kg அப்படின்ற போது பாதி ஒரு 5 kg அளவுக்கு ஆச்சு நம்ம இந்த தென்னை நார் கழிவு எடுத்துக்கணும். மீதி 2 kg 2.5 kg அளவுக்கு வந்து மண்
0: அப்புறம்
1: மீதி 2.5 kg இருக்கிற அளவுக்கு வந்து இந்த உரங்கள், இயற்கை உரங்கள்,
0: சாணி குப்பை அல்லது மண்புழு உரம்,
1: மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, நம்ம வந்து நுண்ணுயிர் உரங்கள் சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், டைக்கோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம கலக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு, அதாவது ஒரு ஒரு தொட்டிக்கு 1 g அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். இதெல்லாம் எடுத்து நல்லா கலந்து மொத்தமாக சேர்த்து ஈரப்பதம், ஒரு புட்டு பதம் சொல்லுவோம், அதில் எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டப்புறம் அந்த கையில் பிடிச்சி பார்த்தா உதறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கலந்துட்டு அது ஒரு நிழலான இடத்துல நம்ம வந்து பயிர் வைக்க, அதாவது தொட்டியில் வந்து செடி வளர்க்க போகிறோன்றதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணிக்கணும். தயார் பண்ணி நம்ம ஒரு நிழலான இடத்துல வந்து மூடி வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா இந்த 20 நாள் அப்படி 15-20 நாள் ஆகும்போது அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மண் கலவையாக ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து இந்த தொட்டிகளை நிறச்சி நீங்கள் செடிகளை வைக்கலாம்.
0: இப்போ ஒரு தொட்டிக்கு எத்தனை செடி வைக்கலாம் அல்லது எத்தனை விதைகள் ஊணுவீங்க?
1: நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விதைகளாக நேரடியாக போடக்கூடியது, நாற்று விட்டு எடுத்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விதைகளாக இருக்கும், இந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று விட்டு தான் வைக்கணும். நம்ம இந்த மண் கலவை வந்து தயார் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போவே இந்த நாற்றுகளையும் நம்ம விட்டு வச்சுக்கிறோம். நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி தான், வயலில் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் மாடி தோட்டத்துலேயுமே. அப்போ வந்து அதை நம்ம வந்து எடுத்து விட்டு வச்சுக்கிட்டோம்னா 21-25 நாளில் அந்த நாற்று வந்து நல்லா வளர்ந்துடும், அது மாதிரி நம்ம மண்ணும் தயாராகிடும். அப்போ அந்த தயாரித்த மண்ணை வந்து அந்த தொட்டிங்களை நிறச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த நாத்துகளை எடுத்து நடணும். இது வந்து நம்ம நாத்து விட்டு போறது கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி.
0: ஒரு தொட்டியில எத்தனை நாத்து வைப்பீங்க?
1: இந்த ஒரு தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நடுப்பகுதியில் ஒன்றுதான் வைக்கணும்,
0: ஒன்றுதான்
1: வைக்கணும். ஏன்னா அது வந்து அடர்த்தியா வளரக்கூடிய செடி, அதே மாதிரி அந்த செடியிலேயே நிறைய காய்கள் கிடைக்கும் நமக்கு, அதனால அது ஒரு செடி தான் வைக்கணும். அதுக்கு போதுமான இடம் தான் அந்த
0: ஒரு அடி தொட்டி.
1: ஆமா, இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடியா இருந்தா 2 செடி வைக்கலாம். அது நேரடியாவே நம்ம விதைக்கலாம்,
0: விதையா உணையலாம்,
1: விதையா உணையும். ஏன்னா அந்த விதை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால 4 நாள் முளைச்சிரும் அதுவும், அதனால அது வந்து 2 வைக்கலாம். அதே மாதிரி செடி அவரைக்காய் செடியும் பாத்தீங்கன்னா நடுமையா ஒரு விதை தான் உண்ட முடியும்.
0: செடி அவரைக்கும் ஒண்ணுதான்,
1: ஒண்ணுதான்.
0: தக்காளின்னா
1: தக்காளியும் ஒண்ணுதான்,
0: ஒண்ணுதான்.
1: அதுவும் மிளகாவும் ஒண்ணுதான்.
0: இது மாதிரி ஒரு தொட்டிக்கு ஒரு செடி அல்லது 2 செடி இடத்துக்கு தகுந்த மாதிரி செடிக்கு தகுந்த மாதிரி வச்சிடறோம். இந்த மாதிரி வைக்கிற செடி கொடிகள்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அல்லது எத்தனை மாதம் வச்சுருப்பீங்க?
1: ஆமாம் சார், இந்த செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போகிறதெல்லாம் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து நீங்கள் அதை நீங்கள் வந்து பராமரிப்பை பொறுத்து தான், பூச்சி நோய் தாக்கம் இல்லாமல் நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
0: தொட்டி செடிகள்லையுமா பூச்சி நோய் தாக்குது?
1: நிச்சயமா, அது இல்லாத இடத்துல நம்ம வாழலைங்க சார். அதனால பயிர் இருக்கிற இடத்துல நிச்சயமா வந்து பூச்சியெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இயற்கை முறையாவே வந்து நம்ம
0: அதுங்களை
1: கட்டுப்படுத்தலாம்.
0: எப்படி கட்டுப்படுத்துவீங்க இயற்கை முறையில?
1: இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் ரெடி பண்ணி நாங்க தெளிப்போம். அதுக்கப்புறம் 3G கரைசல்ம்பாங்க, இஞ்சி பூண்டு கரைசல், அதை சேர்த்து நம்ம வந்து தெளிக்கலாம். அப்புறம் வந்து தேமோர் கரைசல் தெளிக்கலாம், வேப்ப எண்ணெய் அது தெளிக்கலாம். இந்த மாதிரி வந்து வாரத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து தெளிக்கும் போது இந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம்.
0: இப்போ வேப்பெண்ணெய் தெளிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு கசப்புக்கு அந்த பூச்சி வராது, நோய் கிருமிகள் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பஞ்சகவியா தெளிச்சிங்கன்னா எப்படி அது கட்டுப்படுத்தும், தேமோர் கரைசல் தெளிச்சிங்கன்னா எப்படி கட்டுப்படுத்தும், அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க இஞ்சி
1: பூண்டு
0: மிளகாய், அது அதில் கூட கொஞ்சம் காரம் இருக்கும் கிட்டத்தட்ட, அது வேப்பெண்ணெய் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பஞ்சகாவியாவும் எனக்கு தேமூர் கலைசரும் புரியலையே.
1: பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா சார், இயற்கையாகவே வந்து அது மாட்டு சாணத்தில் நம்ம வந்து தயார் பண்ணுறோம். அதனால் அதிலேயே வந்து இயற்கையாகவே பூச்சி விரட்டுற தன்மை இருக்குது நம்ம அதில். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாவியாக பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது உரமாகவும் நம்ம

0: பூச்சிக்கொல்லியோ அல்லது நோய்க்கொல்லியோ அந்த விஷ மருந்துகளுக்கு இடம் உண்டா?
1: இல்லைங்க சார்,
0: கிடையாது.
1: அது நம்ம தெளிக்கிறது வந்து நம்ம தோட்டம் வளர்க்கவே தேவையில்லையே. நம்ம வந்து கஷ்டப்படாம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போய்க்கிறலாமே. இந்த மாதிரி நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தின காய்கறிகளை வேண்டாம், நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணுன்றதுனால தான் நம்ம மாடியில் தோட்டம் பண்ணுறோம். அப்புறம் அது தெளிக்கிறதுக்கு நம்ம தோட்டம் வளர்க்க தேவையில்லையே.
0: அதனால இப்ப எந்த விதமான விஷமும் வர்றதில்ல, எந்த விதமான ரசாயன உரமும் வர்றதில்ல.
1: நிச்சயமா சார், ரசாயன உரங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லைங்க.
0: யூரியா, சூப்பர் பொட்டாஷ்
1: எல்லாம் போடுறது இல்லைங்க.
0: போடுறதே இல்ல,
1: போடுறது இல்லைங்க.
0: எத்தனை நாளைக்கு கூட நீர்ப்பாசனம்?
1: நீர்ப்பாசனன்றது வந்து இதுக்கு நாள்தோறுமே தேவைப்படும் சார்.
0: நாள்தோறும்
1: தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கிறது வந்து மாடியில் வைக்கிறோம், நல்ல வெயில் இருக்கும். அதே போல் வந்து மாடியில் வைக்கும்போது நாங்கள் அதிகப்படியான தண்ணீரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வழிஞ்சி மாடி ஃபுல்லாக வந்துச்சுன்னா மாடி கெட்டு போயிடும்,
0: அந்த கான்கிரீட்
1: கெட்டு போயிடும். அதனால் ஒரு செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அது நம் முதல்ல செடியில் மண் நிறைச்சிட்டு நல்லா மண் வந்து குளிர்ற அளவுக்கு தண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் செடி வச்சதுக்கப்புறம் சின்ன செடினா ஒரு அரை லிட்ரு, வளர்ந்து வர்றது நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஒரு லிட்ரு, அந்த மாதிரி அளவாக கொடுத்தா மட்டும் போகிறோம். அப்படி அதனால் வந்து மறுநாளைக்கு வெயில பொறுத்து, இன்றைக்கி அதிகமாக வெயில் இருக்கா காஞ்சிரும், மறுநாளைக்கு கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் மழை நேரமாக இருக்கா ஈரப்பதம் இருந்தால் கொடுக்க தேவையில்லை.
0: எவ்வளவு பேருக்கு இது போல ஆலோசனைகள் சொல்லி நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்க வச்சுருக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பா?
1: ஒரு 200-300 பேருக்கு மேலே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: அப்படிங்களா?
1: நிச்சயமாங்க.
0: எல்லாரும் இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்களா?
1: ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதான் வேணுன்றவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வயதுகள் முதியவர்களாக இருந்தால் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த தலைமுறை அவங்கள பார்க்கறதுக்கு ஆள். ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுலேயே வந்து அதிகமாக ஆர்வத்தோடு பண்ணது முதியவர்கள் தான், ரிட்டையர் பர்சன் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறது மெயினாக காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே மன நிம்மதி, சந்தோஷம், மன அழுத்தத்துலேருந்து நிறைவு விடுதலை பெறதுக்குன்னு வச்சுக்கிறலாம். அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எங்களை கூப்பிட்டு மாடித்தோட்டம் அமைக்க சொல்லி அவங்க பராமரிச்சுட்டு வந்ததே அவங்க தான். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செடி கொடிகளையும் பூக்கும் போதும் காய்க்கும் போதும் அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறப்ப அது நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கும் போதும் அவங்க கூட பேசும்போதும் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க.
0: தொடருது. ஜெயமலர் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லாமா?
1: என்னுடைய ஃபோன் நம்பர் 9840-9840
0: சொல்லுங்க.
1: 347-347-746-746-746.
0: உங்களை தொடர்பு கொண்டா மாடித்தோட்டம் அமைப்பது அதற்குண்டான ஆலோசனைகள் எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க?
1: நிச்சயமா, நிச்சயமாங்க சார். எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சார்.
0: பொதுவாக ஒரு பெண்மணியா மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லுங்க, பொதுவான சில ஆலோசனைகள்.
1: பெண்களாகிய நம்ம நினைச்சா முடியாது, எதுவும் கிடையாது. அதுலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு பயனுள்ளதா இந்த இயற்கை காய்கறிகளை வளர்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். நேரம் இருக்கும்போது 1-2 செடிகளை வளர்க்க பழகினீங்கனாவே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு அதிகம் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள பிறந்து அதுங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் நீங்கள் வளர்க்கும் போது அந்த செடி வளர்ந்து அது பூத்து காய்க்கும் போது உங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லயே உள்ளே சூழ்ந்துகிட்டு இருக்காம அதிலிருந்து விடுபட்டு நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவோ அதே மாதிரிதான் நீங்க செடி கொடிகளை வளர்த்து அதை பூக்கும் போதும் காய்க்கும் போதும் பார்க்குற சந்தோஷம் மிக மிக அதிகமா இருக்கும். உங்க மன அழுத்தத்திலிருந்து நீங்க இங்க வந்து விடுதலை பெறலாம், சந்தோஷமான லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணலாம்.
0: நிச்சயமா. இன்னொன்னு, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறிச்சு சமைச்சு சாப்பிடுற ஒரு சுகமே அது அலாதி.
1: நிச்சயமா.
0: அதனால அந்த ஒரு சுகத்தையும் நாம அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். மாடித்தோட்டம் அமைத்தோம் என்றால் தொடரட்டும் உங்களுடைய விவசாய பணி.
2: என்ன மருதானிக்கா, மாடித்தோட்டம் அமைச்சு பராமரிச்சு வர திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கே ஜெயமலர் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையா விளக்கங்களை கொடுத்திருந்தாங்கல்ல?
3: ஆமா பிள்ளை, கேட்டேன். விவரங்க ஒன்று ஒன்றும் முத்து முத்தா இருந்துச்சு. இடம் இல்லையேன்னு யோசிக்கிறத விட காய்கறி பழங்களை சாகுபடி பண்ண மாடித்தோட்டம் அமைக்கலாம்னு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
2: அக்கா, இதனால நமக்கு செலவும் மிச்சம், அதோட ஆரோக்கியமான காய்கறி பழங்களை நாமளே உற்பத்தி பண்ணி வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். விளைச்சல் அதிகமாக இருந்தால் அதை சந்தைப்படுத்தி லாபத்தையும் பார்த்துடலாம்.
3: ஆமாம்.

0: அத்தழகு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாமளே உற்பத்தி பண்றது தான் சரி. அதுக்கான விவரத்தை தான் இப்ப சொல்லிட்டாங்களே.
1: என்ன இருந்தாலும் நம்ம தோட்டத்துல விளைவிச்ச காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுற போது வர திருப்திக்கு ஈடு இன வேற எதுவுமே இல்லக்கா.
0: ஆமா பிள்ளை, எனக்கு நீ சொல்றத கேட்டதும் இப்பவே எங்க வீட்டு மாடியில தோட்டம் போடணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. உடனே நான் வீட்டுக்கு போய் மச்சான் கிட்ட விஷயத்த சொல்றேன். அப்ப நான் கிளம்புறேன் பிள்ளை.
1: அக்கா, மாடி ஏறி வரும்போது முடியாம ஏறி வந்தீங்க. விவரத்தை கேட்ட பிறகு துள்ளி குதிச்சுல இறங்குறீங்க. பார்த்து பொறுமையா இறங்குங்க.
2: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
3: அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவு சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நல கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதையுகத்தின் தேவையாகும். எனவே மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறன் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக அங்கக பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவுகளை எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இருக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்து கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேரம் 8:05.
1: ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நேர்லியை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். தெரியாத நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 70s, 80s, 90s ஏர்லி அந்த பாடலில் தான் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம். பாடலை கேட்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? அது கேட்கும்போதே ஒரு காதுக்கும் மனசுக்கும் ஒரு நிம்மதியை தருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு அது நிம்மதியும் இனிமையையும் தருது அப்படின்றத நேயர்களாகி நீங்கள் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி முதல் நேயர் எனக்கு பாடலை கேட்கணும் ஆசை, நான் நினச்ச பாடலை கேட்கணும் ஆசை அப்படின்னு சொல்லி லைனில் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நாங்கள் ஜேடர் பாளையத்துலேருந்து ஜோதிமணிங்க சார். நலமாக இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ஜோதிமணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்க சார்.
0: இப்போ பாடலை கேட்கணும் அப்படின்னு போதே இன்னும் ரொம்ப நல்லா இருப்பீங்க இல்லையா?
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உதயகீதத்திலிருந்து சங்கீத மேகம் சார். எஸ்பி சார் அவங்களோட வயசில் கேட்க ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும் இரவு நேரத்தில்.
0: நீங்களும் யாரும் கேட்டிருக்கீங்க பாடலை?
1: நானும் என் கணவரும் ரெண்டு பேர் மட்டும்.
0: அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: அவரும் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போதான் கடைக்கு போ
0: வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? கால் மேலே கால் போட்டு உட்காந்து அப்படியே ரிலாக்ஸா இருக்காரு.
1: அவங்களும் பாடல் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரி, நன்றி. உங்க பாடல் வந்துருக்கு.
1: நன்றிங்க சார்.

இத்தலாலேருந்து மகாலட்சுமி பாடல் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. அவங்க விருப்ப பாடல் தான் அடுத்த பாடலாக வந்துட்டுருக்குது. பாடலை கேட்டு கண்டிப்பாக எனக்கு இந்த பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கேட்டுட்ருக்கோம், ரொம்ப ஆவலாக கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலேருந்து

0: 8:17, ஆனாலும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய ஃபிங்கர்ஸை அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சிலரெல்லாம் ரெண்டு மொபைல் வச்சே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எப்படியாவது பாடலை கேட்கணும் அப்படின்றத ஒரு அடிப்படையாக வச்சு தானே, அப்படி தானே? சொல்லுங்கள், லைனில் யார் இருக்கீங்க?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார், மனசுக்குள்ளே மட்டும் கனிவர் அண்ணாதுரைங்க சார்.
0: அண்ணாதுரை,
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? எனக்கு வந்து எங்க போய் ஒரு பாட்டுக்காரங்க சார், மதுரை மாறி கொழுந்து வாசம், இந்த பாட்டு கொடுங்க சார்.
0: வந்துட்டே
1: ஒரு நண்பர் பேர் முடிச்சு

0: அவருக்காகவும்
1: அவருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருப்பாருங்க.
0: சரி சார், சரி சார்.

0: நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் நிறைய பேர்த்துடைய அந்த சந்தோஷம் அது ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுது. இவங்கக்கிட்ட அது வெளிப்படுதான்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோகிலா, கோத்தகிரி.
0: நீங்கள் அப்பப்போ லீவ் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது, அப்படி தானே? வீட்லயே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு விடுமுறை? திருநெல்வேலிக்கு அல்வான்ற மாதிரி இல்லையா? வீட்லயே இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேனி கம்பம் போயிடுவீங்க. சரி, எந்த எங்க இருந்து பேசுறீங்க? அறவேணு. ஒரு காலத்துல டாலர்ஸ் குளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்தியன் டாலர்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்துல நாங்க வந்து டீயோட ரேட் வந்து அந்த அளவுக்கு டாப்ல இருந்துச்சு. முடி வெட்டுறதுக்கு கூட மேட்டுப்பாளையம் போய் முடி வெட்டிட்டு வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். என்ன படம், என்ன பாட்டு?
1: எனக்கு உயிரே உனக்காக. பன்னீரில் நனைந்த பூக்கள் நிலச்சிரிக்க.
0: கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.

0: திருக்குறளோட அடுத்தவர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் இங்கன்னு பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: தீ சத்யநாராயணன்,
1: கோயம்புத்தூர்.
0: ஓகே, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. தீனால் சுட்ட புண்
1: உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு.
0: பாத்தீங்களா, நான் அதை ஆரம்பிச்சேன்னா நீங்க சொல்லிருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் கேட்டேன்.
1: நிச்சயமா தெரிஞ்ச குரல் கேட்டுக்கு, தெரியாத குரல் கேட்டதுன்னு முடிச்சிருப்பேன்.
0: நான் அப்படியே பாடலை கேட்டுட்டே அப்படியே யோசிக்கும் போது டக்குன்னு இந்த குரல் வந்துச்சு.
1: எனக்கு ஈஸியான குரல் வந்துருச்சு, இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது டஃப்பான குரல் கேட்டதுங்க வைங்க, நான் தடுமாறி இருப்பேன்.
0: ஓகே, கண்டிப்பா நம்ம வார்த்தைகள்ல முக்கியமா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது கேர்ஃபுல்லா இல்லைன்னா தீ மாதிரி சுற்றும் இல்லைங்களா?
1: என்ன பாடல் என்ன படத்துல? அமராவதி பாடல், புத்தம் புது மலரே.
0: கேட்டுலாங்களா?
1: கேட்கலாம் சார். நன்றி.

0: 8:37:07 இணையக்கூடிய நண்பர் யார், இங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? கோவை மாவட்டம் போகம்பட்டியில இருந்து குமார் பேசுறேங்க சார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க
1: சார்? நான் நலமா இருக்கிறேங்க சார். ஒரே ஒரு சிந்தனை மட்டும் சொல்லணுங்க சார், எஸ்எம்காக.
0: சொல்லுங்க, நீங்க சொல்ற சிந்தனை சூப்பரா இருக்குதா, எப்படி இருக்குது? நானும்
1: சரிங்க சார். வாழ்க்கையில் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி என்கின்ற சுய சிந்தனையுடன் நிகழ்ச்சியில் இணைவது கோவை மாவட்ட போகம்பட்டி குமார் சார்.
0: வெரி குட் குமார். சொல்லுங்க குமார், என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: எனக்குங்க சார், பாடுநிலா அந்த படம் வந்து பாடுநிலாவேங்க சார். பாடல் மலையோரம் வீசும் காற்று பாடல் வேணுங்க சார். அனைத்து

0: நேயர்களுக்காக ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைத்து நேயர்களுக்காக சார்.
1: எல்லாருக்காகவும் வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமாங்க சார், எல்லா நண்பர்களுக்காகவும் இந்த பாடல் வேணுங்க சார்.
1: ஓகே, எல்லா நண்பர்களுக்காகவும் போட்டுடலாமா?
0: போட்டுலாங்க சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றிங்க சார்.

0: 8:45 ஆயிருக்குது. அடுத்த நேற்று நம்ம பேச போறோம். வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கம், அன்பு நட்புக்கு வணக்கம் சொல்வது ராஜு சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சார்.
0: இந்த நாள் நல்லா ஜாலியா இருந்துச்சா
1: சார்?
0: இந்த நாள் எப்படி இருந்தது?
1: நல்லா சந்தோஷமா இருந்துச்சு சார். இப்பதான் சார் சர்ச்சில் இருந்து வந்து லைன் போட்டு லைன் கொடுத்தீங்க சார். உங்களுக்கு ஒரு பிளெஸிங் சார்.
0: ஓ, பிக் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா சார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் சார்.
0: என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: எங்க ஒரு பாட்டுக்காரன்லேருந்து எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து செண்பகத்தை காற்றலில் தவழ விடுங்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி சார்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நேயர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார். ஒரு மணி நேரமா ட்ரை பண்ணி கடைசியில லைன் கிடைச்சிருச்சு. அழுது விழிக்கிறாரு சார் பாலு.
0: உங்க குரல்லயே வந்து சந்தோஷம் புரியுது. என்ன பாடல் கேட்க போறீங்க மகா?
1: ஜப்பானி கலியன் ராமன்ல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க சார்.
0: கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம் சார்.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு சார். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இனிமே தான் சாப்பிடணும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க?
1: பூரி சார், எங்க வீட்டுல பூரி மசால் கிழங்கு எல்லாம் தயிர் பச்சரி எல்லாம் போட்டிருக்கோம். வர்றீங்களா சாப்பிடலாம்?
0: நீங்க சொல்லும் போதே வந்து சாப்பிடணும் போலதான் இருக்கு.
1: இனிமே இனிமே போன்ல சாப்பாடு போடுற அளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க சார்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: ஓகே, நீங்க இப்படி சந்தோஷமா சொல்லும் போதே பாதி பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. சரி, உங்க பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி சார்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி விட்ட கதை தொட்ட கதை நாடகம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடிப்பு ரவிசுப்ரமணியன், அகஸ்டோ, சுகனேஸ்வரன், ஆர் கீதா, வி லோகபாபு, எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். விட்ட கதை தொட்ட கதை நாடகம்.
3: அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அலுவலக மனமகிழ் மன்ற கூட்டத்திற்கு உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இதுவரை பல சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கதைமணி வித்தியாசமானவர். எப்படி என்றால், தமிழ் கதாசிரியர்கள் எழுதிய கதைகளை சில வரிகள், நன்றாக கேளுங்கள், சில வரிகள் மட்டுமே படித்துவிட்டு அந்த கதையின் பெயர் என்ன, எழுதியவர் யார் என்று உடனே சொல்லிவிடுவார். அதனால்தான் இவருக்கு கதைமணி என்ற பட்டப்பெயர். இவருக்காக பலத்த கையொலி எழுப்பலாமா? வாங்க கதைமணி சார்.
4: அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நேரா சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். இங்க இருக்கிற நண்பர்கள் என்ன டெஸ்ட் பண்ணலாம். நான் ரெடி
3: சார். நாங்க முதல்லயே ரெடி. இந்தாங்க
4: இந்த கதை. கரிசல் கதைகள் தொகுப்புல கி ராஜநாராயணன் எழுதிய நிலை நிறுத்தல்.
3: கரெக்டா சொல்லிட்டீங்க சார். இந்தாங்க அடுத்தது.
4: இது வந்து இது ஜெயகாந்தன். ஓ கோகிலா என்ன செய்து விட்டாள். இது கு அழகிரிசாமி எழுதின அழகம்மா. இது புதுமை பித்தன் சாப விமோசனம். அப்புறம் அம்மா வந்தாள் தி ஜானகிராமன். அசோகபரம் பூக்கவில்லை லக்ஷ்மி. கடல் புறா சாண்டில்யம். இது வந்து நகரம் சுஜாதா. அப்புறம் இது ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. இது கடைசியில் சருகுகள் சோ தர்மன். இவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இருக்கா?
3: இல்லை சார், அவ்வளவுதான். நிஜமாவே உங்களை பாராட்டணும் சார். எப்படி சார், எப்போ படிச்ச கதை, கதாசிரியர் பேரு எல்லாமே கண்ணு மூடிக்கிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ள சொல்றீங்க
4: சார். சார் முடியாத உலகத்துல எதுவுமே கிடையாது சார். முடியும், அந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போறோம்
3: சார். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி, உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாத கதையோ அல்லது எழுத்தாளர் பேரையோ உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
4: இதுவரைக்கும் இல்ல. இனிமே அப்படி யாராவது வந்தா அவர் சந்திக்க நான் காத்திருக்கேன்.
3: நிச்சயமா, அப்படி ஒருத்தரை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. நன்றி சார்.
4: நன்றி சார். வாங்க வாங்க. நீங்க?
5: என் பேரு ரவி. உங்களை பார்க்கத்தான் வந்தேன்.
4: உள்ளோங்க உள்ளோங்க. உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருக்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன்.
5: சார் சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
4: சரி சொல்லுங்க, என்ன விஷயம்?
5: நேத்து எங்க ஆபீஸ்ல இருந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருந்தீங்க, அப்படியே அசத்திட்டீங்க சார்.
4: இல்ல சார், உங்க ஆபீஸ்ல இருந்தவங்க தான் பிரமாதமா கேட்டு அசத்திட்டாங்க. எல்லாரும் இலக்கியத்தனமான வாசகர்களா இருக்காங்க. சொல்லுங்க, இப்ப நீங்க ஏதாவது கேக்குறீங்களா?
5: ஆமா சார். ஆனா மத்த மாதிரி எனக்கு பெரிய இலக்கிய ஆர்வம் எல்லாம் இல்ல சார். ஆனா நாடகம் எழுதுவேன்.
4: ஓ, நாடக எழுத்தாளரா? வெரி குட் வெரி குட் வெரி குட்.
5: இப்ப நான் ஒரு புத்தகம் கொண்டாந்துருக்கேன்.
4: கோயம்புத்தூர்
5: போயிருந்தேன். ட்ரெயின்ல வர்றப்ப என் சீட்ல பழைய கதை புத்தகம் இருந்தது. நாலு பக்கம் படிச்சுட்டு வச்சிடலான்னு பார்த்தா
4: படிக்க ஆரம்பிச்சீங்க. கேள்வி வைக்க முடியல.
5: ஆமா சார்.
4: சரி சரி, அந்த கதை என்ன, அதை சொல்லுங்க.
5: பார்வை இழந்த சிவான்னு ஒரு இளைஞன் காலையில் அப்பா கூட ஆள் நடமாட்டம் டிராஃபிக் இல்லாத ரோட்டில் எப்போ போல அன்னைக்கு வாக்கிங் போகிறாங்க. அப்போ ரோட்டில் வந்த காரு அப்பா மேலே மோதி நிற்காம போயிருச்சு. அப்பா செத்து போயிடுறாரு. இப்போ சிவாவுக்கு அந்த கார் எதுன்னு தெரியாது. டிரைவர் முகமும் தெரியாது, ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு சேலஞ்சு பண்ணுறாரு சார்.
4: ஓ கிரேட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். இதனுக்கு அப்படியே நாடகமாக பண்ணிடலாமே. சரி, சிவா எப்படி இதை கண்டுபிடிச்சாரு?
5: அதான் சார், அந்த கிளைமாக்ஸ் இதில் இல்லை.
4: கிளைமாக்ஸ் இல்லையா?
5: இல்லை சார், இதான் அந்த கதை புத்தகம்.
4: ஓ, இதானா? என்னது கிழிஞ்சிருக்கு, ரொம்ப பழசாக வேற இருக்கு. பக்கம் 98 வரைக்கும் தான் இருக்கு. கதை பேர் இல்லை, எழுத்தாளர் பேர் இல்லை, எதுவுமே இல்லையே இதில்.
5: என்ன சார் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? அன்னைக்கு என்னடாண்ணா பார்த்தீங்க, டக்குன்னு சொன்னீங்க.
4: சாரி, ஆனால் இதை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியும்னு தோணலை.
5: ஏன் சார்?
4: பிரபல எழுத்தாளர் எழுதின கதைகள்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பேன், அதால் அவங்க ஸ்டைலை கண்டுபிடிச்சிருவேன். இது பிரபல எழுத்தாளர்து இல்லை, முதல் தடவை எழுதின மாதிரி தெரியுது.
5: அப்போது இந்த கதை எழுதினவர் யார், கதை பேர் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா சார்?
4: உங்களுக்கு என்ன, இப்போ இந்த கதையோட போக்கு முடிவு தெரியணும், அவ்வளோதானே?
5: ஆமாம் சார். ஆனால் இந்த கதையை படித்தப்ப ஒரு நாடகக்காரனா காட்சிகளா எனக்கு வருது.
4: வெரி குட். அப்போ நீங்கள் நாடகக்காரனா பாருங்கள், நான் கதை படித்த அனுபவத்தில் பார்க்குறேன். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து இதை உருவாக்குறோம். ஓகேவா?
5: சூப்பர் சார்.
4: நாடகத்தை என்ன தலைப்பு வைக்கலாம்?
5: விட்ட கதை தொட்ட கதை.
4: அருமை அருமை. சரி, நாடகத்தை எங்கிருந்து எப்படி தொடங்குறீங்க?
5: கண் பார்வை இல்லாத சிவா வீட்டிலிருந்து.
3: சார், சார்.
6: யாரு?
3: வணக்கம் சார், நான் பகலிரவு பத்திரிகை நிருபர், பேரு பிரபு. உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன்.
6: ஓ, அப்படிங்களா? பார்வை இல்லாத என்கிட்ட என்ன பேட்டி எடுக்க போறீங்க? உட்காருங்க. அந்த கையில் கொண்டாந்துருக்க பைய அந்த டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் வசதியாக உட்காருங்க.
3: சூப்பர் சார், பையனு கரெக்டாக சொல்றீங்க. விட்டா பையில் என்ன இருக்கு அதை கூட சொல்வீங்க போல இருக்க. இந்தாங்க ஆப்பிள் உங்களுக்கு தான்.
6: தேங்க்யூ, தேங்க்யூ.
3: அன்னைக்கு நடந்த விபத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
6: அதுக்கு முன்ன விபத்தில் இறந்து போன என் அப்பாவை பற்றி சொல்லணும். எனக்கு பிறவியிலேயே பார்வை இல்லாத விஷயம் அப்பா அம்மாவுக்கு 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அம்மா துடிச்சு போயிட்டாங்க. அந்த கவலையிலேயே அம்மா இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் அப்பா கலங்கலை, இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல. தனி ஒரு ஆளாக என்னை வளர்த்தாரு, படிக்க வச்சார், பட்டதாரியாக்கினார். இன்றைக்கி நான் அரசாங்க வேலையில் உயர் பதவியில் இருக்கேன். அதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். எனக்கு எந்த வித தாழ்வு உணர்ச்சியும் வராமல் ஊக்கப்படுத்துறதுக்காக பல நிஜமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அதே சமயம் என் வேலைகளை நானே பார்த்துக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
3: சமையலுக்கு மட்டும் ஆள் வச்சிட்டிங்களோ?
6: சமையல்னு சொன்னோட ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், அந்த டேபிளில் இருக்கிற அந்த ஃப்ளாஸ்கை கொஞ்சம் எடுங்க. அப்படியே பக்கத்தில் அந்த கிளாஸ்

0: ஸ்டம்ளர் அதையும் எடுங்க.
1: இந்தங்க சார், பிளாஸ்க், டம்ளர், கிளாஸ். சார் சார், என்ன சார், நீங்களே பிளாஸ்கை திறக்கிறீங்க?
0: ஆமாம்,
1: கரெக்டாக கிளாஸில் காப்பியை ஊற்றுறீங்க. யாருக்கு சார்?
0: உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சார். இந்தாங்க,
1: காப்பியை ஊற்றுறப்பவே வாசனை தூக்குது சார். ஆஹா சார், டேஸ்ட் பிரம்மாதம். காப்பி யார் சார் போட்டது?
0: நான் தான். ப்ளீஸ் குடிங்க. இப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்பாவும் நானும் நடந்து வந்தப்பவே பிளாட்ஃபாரத்தில் அந்த பக்கம் ஏதோ தோண்டி பள்ளமாக மேடாகவும் இருக்கிறத கவனித்தேன். என்கிட்ட தீவிரமாக பேசிக்கிட்டு பள்ளத்தில் அப்பா விழப்போகிறாரோ அப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ள காலை வச்சு தடிக்கி ரோட்டில் விழுந்துட்டார்.
1: ஐயோ,
0: அந்த நேரமாக ஸ்பீடாக வந்த கார் அப்பா மேலே
1: ஏற்றிட்டு நிற்காமல் போயிடுச்சா சார்?
0: நோ நோ நோ, சடன் பிரேக் போட்டு ரிவர்ஸில் எடுக்கிறாங்க.
1: அப்படியே போயிட்டாங்களா?
0: இல்லை இல்லை, 20-30 மீட்டர் தள்ளி கார் நின்றுச்சு. ஓட்டினவங்க கார் கதவை திறந்துட்டு வந்தாங்க. அப்போ காருக்குள்ளே இருந்தவர், போவாத, வண்டியை எடு எடுன்னு கோமா சொன்னதை கேட்டேன். அதுக்கப்புறம் கார் போயிடுச்சு
1: சார். ரோட்டில் போகிறவங்க வரவங்க யாருமே உதவி பண்ணலையா?
0: அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த பக்கமாக ஒரு வேன் டிரைவர் கவனித்தார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், ஆனால் அப்பா எப்போ இறந்து போயிட்டதா சொல்லிட்டாங்க.
1: அச்சோ, ஒருவேளை அப்பாவை அவங்க காரில் கொண்டு போயிருந்தா காப்பாற்றி இருக்கலாமோ?
0: தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும்.
1: இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க?
0: நிறுத்தாமல் போன ஆள் யார்னு தெரியணும்.
1: அது எப்படி முடியும்?
0: என்னால் முடியும்.
1: அதை நீங்கள் இப்போவே போலீஸ்கிட்ட சொல்லலாமே. அட்லீஸ்ட் அதை என்கிட்டயாவது சொல்லுங்கள் சார், பத்திரிகையில் போட்டுடுறேன்.
0: அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ்.
1: ஏன் சார்?
0: நானே கண்டுபிடிப்பேன்.
1: கண்டுபிடிச்சு பழி வாங்க போகிறீங்களா?
0: நோ நோ நோ நோ, பார்வை இல்லாத ஒருத்தனை ஏமாத்திடலான்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், அதை மட்டும் நீங்கள் செய்வீங்களா?
1: என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சொல்லுங்கள், செய்ய தயாராக இருக்கேன்.
0: உங்கள் பகலிரவு பத்திரிக்கை எல்லாரும் படிக்கிற ஒரு பெரிய பத்திரிக்கை. உங்கள் பத்திரிக்கையில் நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் போடணும்.
1: கண்டிப்பாக சார், எடிட்டர்கிட்ட சொல்லி உங்கள் பேட்டி முதல் பக்கத்திலேயே வர்ற மாதிரி செய்கிறேன்.
0: தேங்க்யூ ப்ரொஃபசர்.

0: அப்பா அப்பா அப்பா.
1: சித்ரா, ஏன் மூச்சு முட்டை பதபதப்பா ஓடி வர்ற?
0: இன்னைக்கு பகலிரவு பத்திரிக்கை பாத்தீங்களா?
1: பார்த்தேன் பார்த்தேன்.
0: என்னப்பா பார்த்தேன் பார்த்தேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அதான் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தப்பவே நான் காரை நிறுத்தி பார்க்க போனப்ப, சித்ரா வேணாம் வேணான்னு என்ன அதட்டினீங்க. கார்ல முதல்ல ஏறுன்னு கட்டாயப்படுத்தி ஏற வச்சீங்க. காரை ஸ்பீடா எடுக்க சொல்லிட்டீங்க.
1: ஆமா சொன்னேன். ஏன் சொன்னேன்? முதல்ல அதுவும் தப்பே இல்லை. அந்த ஆளு பள்ளத்தை பார்க்காம தடுக்கி கீழே விழுறதுக்கும், சரியா அந்த நேரம் பார்த்து நீ ஓட்டிட்டு வந்த கார் அவர் மேல மோதுறதுக்கும், நோனோ நோனோ அது கூட மோதவே இல்லை, சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்ட, அப்புறம் ரிவர்ஸ்ல காரை எடுத்து தள்ளி போய் தானே நிறுத்தினேன்.
0: இருந்தாலும் கீழே விழுந்தவரை தூக்கி இருக்க வேண்டாமா? போகாத போகாதுன்னு ஏன் என்ன அவசரப்படுத்தி கார்ல ஏற வச்சீங்க? ஏன்பா ஏன்?
1: ஏன்னா உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்குமா? இந்த நேரத்துல நீ அங்க போய் ஹாஸ்பிடல் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிட்டா?
0: அதுக்காக மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படித்தான் நடக்கணுமா? பாவம்பா, அவரோட மகனுக்கு பார்வை கிடையாது, அவருக்கு எல்லாமே அப்பாதான்ப்பா.
1: சரி சரி, இப்ப என்ன, அவருக்கு ஏதாவது நீ உதவி பண்ணும் நினைச்சினா யாரோ மாதிரி போய் உதவி பண்ண?
0: அதுவும் முடியாது போல இருக்கே.
1: ஏன் முடியாது?
0: ஆக்சிடென்ட் பண்ணவரே எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு அவர்தான் சொல்றாரே.
1: அதெல்லாம் சும்மா சித்ரா, இது ஒரு தந்திரம், குழப்பிக்காத. இப்ப உனக்கு மட்டும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாம இருந்திருந்தா ஆக்சிடென்ட் அப்ப நானே காரை விட்டு இறங்கி அவருக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பேன்.
0: அப்ப இத அப்படியே விட்டுடலாம்னு சொல்றீங்களா?
1: வேற என்ன பண்றது, அத அப்படியே மறந்துடு.
0: இல்லப்பா இல்ல, நானே நேரடியா போலீஸுக்கே போய் என்ன நடந்ததுன்னு சொல்ல போறேன்.
1: அதுக்கு முன்னே நீ மேரேஜ் பண்ண போற தினேஷ் கிட்ட போய் பேசிடு.
0: நீங்க எப்படியும் இதத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. அதான் தினேஷ நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அதோ தினேஷ் வந்துட்டாரு.
1: வாங்க தினேஷ்.
2: சாரி அங்கிள்.
1: எதுக்கு இப்ப சாரி?
2: இல்லை அங்கிள், நீங்க வந்து கதவை திறக்கிறக்குள்ள நானே கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டேன்.
1: சரி இத்த விடுங்க, சித்ரா ஏதாவது சொன்னாலா?
2: ஆமாம் அங்கிள், சித்ரா கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தப்போ ஏதோ ஆக்சிடென்ட்டு, அதுவும் சித்ரா மேலே தப்பு இல்லை, பெரியவர் கால் தடுக்கி ரோட்டில் விழுறதுக்கும் கரெக்டாக கார் அவர் மேலே மோதுறதுக்கும்.
1: நோ நோ நோ, முதல்ல நூல் இழையில் பிரேக் போட்டு கார் நின்றுடுச்சு.
2: ஓஹோ,
1: ஏமா சித்ரா சரியாக சொல்லக்கூடாதா? என்னமோ தப்பு உன் மேலே இருக்கிற மாதிரி இல்லை சொல்லியிருக்க.
2: அங்கிள் அங்கிள் இல்லை அங்கிள், சித்ரா சரியா தான் சொல்லியிருக்கா, நான் தான் அதோ தவறா சொல்லிட்டேன்.
1: ஓகே ஓகே தினேஷ், இப்போ இதை போலீஸ்ல சொல்லலாமா வேண்டாமா, என்ன சொல்றீங்க?
2: அது வந்து அங்கிள், மேரேஜ் நடக்கிற சமயத்துல அப்பா வேண்டான்னு சொல்றாரு.
1: பாத்தியா சித்ரா, நான் சொன்னதை தான் சம்மந்தியும் சொல்லியிருக்காரு, இதை அப்படியே விட்டுடலாம்.
2: அங்கிள், நாம எல்லாருமா சேர்ந்து சித்ராவை வற்புறுத்துறதா இருக்க வேண்டாம். சித்ரா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே முடிவு பண்ண. அப்போ நான் புறப்படுறேன் அங்கிள், வரேன் சித்ரா.
3: எஸ் உள்ள வாங்க.
2: சார் என் பேரு தினேஷ்.
3: சொல்லுங்க என்ன விஷயம்?
2: முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும்.
3: நீங்கள் மேட்ரே சொல்லாமல் மன்னிக்க சொல்கிறீங்க, முதல்ல விஷயத்தை சொல்லுங்க.
2: அது வந்து பார்வை இல்லாத ஒருத்தருக்கு எல்லாமே அவருடைய அப்பா தான். அந்த அப்பாவை அவர் உயிருக்கு உயிராக நேசித்தார். ஒரு நாள் வழக்கம் போல் அப்பா கூட வாக்கிங் போகிறாரு. பிளாட்ஃபார்ம் ஓரமாக தான் நடக்கிறாங்க. பேச்சு வாக்கில் அந்த பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளத்தை அப்பா கவனிக்கலை, தவறி அதில் விழுறதுக்கும் அப்போ சரியாக அந்த நேரமாக அந்த பக்கம் வந்த கார் மோதுறதுக்கும் சரியா இருந்தது. ஆனா எந்த கார் மோதுச்சோ அந்த கார் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நிக்காம போயிடுச்சு சார். கடைசியில அப்பாவை ஹாஸ்பிட்டல சேர்க்கறாங்க, டாக்டர்ஸும் அப்பா இறந்துட்டதா சொல்றாங்க. பாவம் அந்த பார்வை இல்லாதவர்.
3: சரி, அந்த பார்வை இல்லாத அவர் யாரு?
2: அது அது நீங்க தான் சார். அப்பாவும் உங்க அப்பா தான் சார். உங்க அப்பா மரணத்துக்கு காரணம் நான் தான் சார்.
3: என்ன சொல்றீங்க நீங்களா?
2: ஆமா சார், நிக்காம உதவி பண்ணாம போனது நான் தான் சார். அந்த நேரத்துல நான் செஞ்சது மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம் சார். பகலிரவு பத்திரிகையில உங்க பேட்டியை படிச்சேன். படிச்சதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு சார். இப்ப நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க வந்திருக்கேன் சார்.
3: அதெல்லாம் சரி, அந்த குற்றத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் எப்படி ஏத்துக்கிறது?
2: என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க?
3: ஆமா சார், எனக்கு பார்வை இல்லை. விபத்து நடந்தப்ப அங்க யாருமே இல்லை.
2: அதான் நானே சொல்றேனே.
3: நீங்களே சொன்னா அது உண்மைன்னு நான் எப்படி எதை வச்சு முடிவு பண்றது?
2: நான் வேணா ஓட்டிட்டு வந்த கார் நம்பரை சொல்லட்டுமா, இல்ல அது என்ன கலர் என்ன மாடல்னு சொல்லட்டுமா?
3: நீங்க சொல்றத நான் கேட்டுக்க முடியும், அவ்வளவுதான். அது சரியா தப்பா ஒரு பார்வை இல்லாதவன் அதை எப்படி முடிவு பண்ண முடியும்?
2: அப்போ நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா சார்?
3: சந்தேகம் இல்லை சார், கண் இருக்கிறவங்களுக்கே கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு பழமொழி இருக்கே.
2: ஆனா நான் சொல்றது பொய் இல்லை சார், முழுக்க முழுக்க உண்மை. பொய் சொல்றதால எனக்கு என்ன சார் லாபம்?
3: அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அப்பாவிய காட்டி கொடுத்துட்டோமோ அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமே.
2: ஓகே சார், அப்போ என்ன பண்ணலான்னு நீங்க சொல்லுங்க.
3: சரி, நடந்தது நடந்து போச்சு, பேசாம இப்படியே இருந்துடலான்னு இருக்கேன்.
2: ஆனா குற்றவாளியை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்கீங்களே.
3: அப்ப ஏதோ ஒரு வேகத்துல கொடுத்துட்டேன்.
2: ஓ சார், ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார்.
3: என்ன

0: ஃபோன் பண்ணி சொல்லிடு, கரெக்டாக மேரேஜ் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு வரணும், ரிசப்ஷனுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடு. சித்ரா, சித்ரா.
1: என்னப்பா?
0: என்னது என்னப்பான்னு கேட்குற? அப்போ நான் சொன்னது எதுவுமே நீ கேட்கலையா? உன் கவனம் எல்லாம் எங்கம்மா இருக்கு?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
0: நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதத்தில் கல்யாணமாக போகிற பொண்ணு மாதிரியாக இருக்க, முகத்தில் சந்தோஷமே இல்லை.
1: எப்படிப்பா இருக்கோ?
0: அப்போ அந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றியே நீ நினச்சிக்கிட்டு இருக்க.
1: ஆமாப்பா.
0: அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எவ்வளவு தரம் சொன்னாலும் ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது.
1: என்னப்பா?
0: இந்த குழப்பத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா நாம போய் டாக்டர் சந்துருவை பார்க்கறோம்.
1: சந்துருவா? அவரு மனோதத்துவ டாக்டர்ப்பா.
0: இப்போ அவர் உதவி தான் உனக்கு தேவை.
1: அப்பா அப்பா வேண்டாம்ப்பா.
0: நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல.
1: அப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா வேண்டாம்ப்பா.
0: உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலம்மா. ஒருவேளை உன் அம்மா இருந்திருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டியோன்னு தோணுது.
1: ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம தானே பாத்துக்கிட்டீங்க.
0: அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான்.
1: அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த உலகத்துல எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா? சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் டைம் தாங்க.
0: நம்பலாமா?
1: நிச்சயமா, நாளைக்கு டாக்டர்கிட்ட போலாம்.

0: சார், சார்
1: வாங்க. பிரபு, பகல் இரவு பத்திரிகையாளரே, வாங்க.
0: எப்படி சார், கரெக்டா சொல்றீங்க?
1: புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு.
0: என்ன சார் சொல்ல வரீங்க?
1: இங்கே வரத்துக்கு முன்னே நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அன்னைக்கும் அப்படி தான் வந்தீங்க, இன்னைக்கும் அப்படி தான் வந்திருக்கீங்க.
0: சார், உங்களுக்கு பார்வை ஒன்று தான் இல்லையே தவிர மற்ற சென்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கு.
1: சரி, இப்போ எதுக்கோ தேடி வந்திருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க.
0: சார், உங்கள் பேட்டியை படிச்சுட்டு வாசகர்கள் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்னன்னு கேட்குறாங்க?
0: அதான், உங்கள் அப்பாவுக்கு நடந்த விபத்துக்கு காரணமானவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க.
1: இன்னும் இல்லை, ஆனால் நம்பிக்கையோட காத்திருக்கேன்.
0: எந்த நம்பிக்கையில் சார்?
1: செலந்தி எந்த நம்பிக்கையில் காத்திருக்கு?
0: புரியல சார்.
1: அதான் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களே, எக்ஸ்ட்ரா சென்ஸ், அதை வச்சு தான் சொல்கிறேன்.
0: கரெக்ட் சார், ஆனால் எப்படி சார்?
1: செலந்தி வலையை பின்னிட்டு பூச்சிக்காக காத்திருக்கும், கொக்கு மீனுக்காக காத்திருக்கும், அந்த மாதிரி தான்.
0: பூச்சியும் மீனும் மாதிரி தானாக உங்களை தேடி வரும்னு சொல்கிறீங்களா?
1: உங்கள் பகலிரவு பத்திரிகையில் பேட்டி வடிவத்தில் வலையை பின்னியிருக்கேன், அதோட எஃபெக்ட் வேலை செய்யணும்னு நான் நம்புகிறேன்.
0: அதை படிச்சிருந்தாலும் குற்றத்தை செய்தவன் தேடி வருவானா?
1: எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். வழக்கமாக குற்றத்தை செய்கிறவன் தடயத்தை மொத்தமாக அழிச்சிட்டு போவான், ஆனால் முதல் தடவை செய்கிறவன் தடயத்தை அழிக்க அந்த இடத்துக்கே மறுபடியும் வருவான். என்ன, கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும்.
0: அப்போ நான் வரேன் சார்.
1: ஆ வாங்க
0: சார். யாரோ வந்திருக்காங்க.
1: ஆ ஆ தெரியும், நீங்கள் போங்க.
2: சாரி சார், யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்க.
1: பரவாயில்லம்மா, நீங்க சொல்லுங்க. சித்ரா.
2: சித்ராவா? எப்படி சார், ஏன் பேரை சொல்றீங்க?
1: அதானமா உங்க பேரு?
2: ஆமா, ஆனா கரெக்டா சொல்றீங்களே.
1: போன் பண்ணி என்ன பார்க்க வரலாமான்னு பர்மிஷன் கேட்டீங்க.
2: ஆமா கேட்டேன். அப்ப கூட நான் என் பேரை சொல்லலையே.
1: நீங்க சொல்லல, ஆனால் நீங்க போட்டிருக்கிற பாடி பர்ஃப்யூம் சொல்லிடுச்சு.
2: நான் போட்டிருக்கிற பர்ஃப்யூமா சார்? நான் யாருன்னு தெரியுமா?
1: ஏன் தெரியாம? அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப இதே பர்ஃப்யூம் தான் போட்டிருந்தீங்க. காரை விட்டு இறங்கி கீழே விழுந்த அப்பா கிட்ட வர பார்த்தீங்க. அப்ப கார்லேருந்து ஒருத்தர் சித்ரா வேணாம் வேணாம்னு அதட்டினாங்க. முதல்ல கார்ல ஏறு அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தினாங்க. நீங்களும் கார்

0: எடுத்துட்டு வேகமா போயிட்டீங்க.
1: சார் சார், என்ன சார் கண்ணால பார்த்த மாதிரி சொல்றீங்க? நிஜமாவே உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். சித்ராங்கிற என் பேரை மறக்கல, போட்ட பர்ஃபியூம மறக்கல. சார், போலீஸுக்கு இப்ப நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா?
0: எதுக்குமா?
1: அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நான் தானே. இது வரைக்கும் மறைச்சது தப்புதான் சார். நானே போன் பண்றேன் சார்.
0: ஐயோ, இருங்க இருங்க இருங்க. இதே ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணம் அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு.
1: வந்திருக்காரா?
0: ஆமா.
1: சான்ஸே இல்ல சார். ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்காரு.
0: என்னமா உள்நோக்கம் இருக்க முடியும்? சொத்துனா உள்நோக்கம் இருக்கலாம், செத்ததுக்கு என்ன உள்நோக்கம்?
1: சரி, அவரை கூப்பிடுங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன்.
0: தினேஷ், தினேஷ் சார், கொஞ்சம் வெளியில வாங்க.
1: தினேஷ், நீங்க எங்க?
2: சித்ரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் நான் தான். நீ இல்ல நான் சொல்றத கேளு.
1: இல்ல இல்ல, நான் தான் காரணம் சிவா சார். இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல.
2: இல்ல சிவா சார், நான் தான் காரணம்.
1: தினேஷ், எனக்காக உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. நீங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா இருங்க.
2: என்ன சித்ரா பேசுற? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? என்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தேனோ அன்னைக்கே என் மனசுல நீ வந்துட்ட. நான் வேற கல்யாணத்தை பண்ணுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? மிஸ்டர் சிவா சார், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒப்படைங்க?
1: சிவா சார், என்ன ஒப்படைங்க?
0: என்னம்மா? தினேஷ், சித்ரா, உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள்.
1: எதுக்கு சார்?
0: உங்க திருமண வாழ்க்கைக்கு தான்
1: சார். உங்க அப்பா மரணத்துக்கே நான் தான் சார் காரணம்.
0: நீங்க இல்ல. அப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அத அந்த டேபிள்ல இருக்கு.
2: ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க சார்?
0: ஆக்சிடென்ட்டுக்கும் அவர் மரணத்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்டான அப்பா பிளாட்ஃபாரத்தில் இருந்த பள்ளம் தடுக்க அந்த அதிர்ச்சியில தான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு.
1: இருந்தாலும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உதவியும் பண்ணாம அந்த இடத்த விட்டு போனது தப்பு இல்லையா சார்?
0: அதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லம்மா. கார்ல கூட இருந்தவர் உங்களை அதட்டி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? அநேகமா அவர் உங்க அப்பாவா கூட இருக்கலாம்.
1: கரெக்ட் சார், அவர் அப்பா தான்.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இந்த பிரச்சனை சீரியஸ் ஆயிடுமோன்னு அவர் பயந்துருக்கலாம். இது பொதுவாக எல்லா அப்பாக்களுக்கும் நியாயமாக வரக்கூடிய பயந்தானம்மா. ஸோ சித்ரா, தினேஷ், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்த மறந்துடுங்க.
2: சரிங்க சார். ஆனால் அப்போ அந்த போலீஸ் விசாரணை?
0: போலீஸ்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இது கார் விபத்துனால இல்லைன்னு எழுதியும் நேத்தியே கொடுத்துட்டேன்.
1: ஆனால் அப்பாவை நீங்கள் விபத்தில் எழுந்தது பெரிய சோகம் தானே சார்?
0: ஒரு விதத்துல அந்த விபத்துலயும் ஒரு நன்மை நடந்திருக்கே.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: நான் தான் காரணம் அப்படின்னு வீட்டை தேடி சித்ரா நீங்க வரீங்க. நான் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்காக பழியை ஏத்துக்க தினேஷ் வந்திருக்காரு. உங்க வாழ்க்கை அற்புதமா நல்லபடியா அமையும்னு இதுலேருந்து தெரியலையா? இதை விட வேற என்ன வேணும்? சோ மறுபடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி சார்.
3: எப்படி சார் நான் சொன்ன விட்ட கதை தொட்ட கதை?
4: அருமை அருமை அருமை. அதாவது ரயில் பயணத்துல உங்களுக்கு ஒரு கதை புத்தகம் கிடைக்குது, அதை எடுத்து சும்மா படிக்கிறீங்க. படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திடீர்னு பார்த்தா பக்கங்கள் இல்ல, அப்புறம் என்ன நடந்தது, கிளைமாக்ஸ் என்ன, எதுவும் தெரியல. கதை யார் எழுதுனது, கதை பேரு, வெளியிட்டது யாரும் எதுவும் தெரியல. பல கதைகளை படிச்சு எனக்கும் தெரியல. ஆனா
3: ஆனா என்ன சார்,
4: உங்க கற்பனையில விட்ட கதை தொட்ட கதைன்னு சூப்பரா ஒரு நாடக வடிவம் கொடுத்துட்டீங்க பாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
5: இதுவரை விட்ட கதை தொட்ட கதை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்தவர்கள் சிவாவாக ரவிசுப்ரமணியன், கதைமணியாக அகஸ்டோ, தினேஷாக சுகனேஸ்வரன், சித்ராவாக ஆர் கீதா, நாடக எழுத்தாளராக வி லோகபாபு, செயலாளர் மற்றும் நிருபராக எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர், அமைப்பில் உதவி வி அர்ஜுன், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: சில நொடிகள் தொடர்வது அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, இயல்புக்கு 1.3°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3°C, 0.8°C கூடுதல். பதிவான இறப்பதும் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, இயல்புக்கு 2.6°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.2°C, இயல்புக்கு 2.2°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாள் சிற்றுரை, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள் சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:45 நகர்வலத்தில் சென்னையில் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் ஆன்லைனில் மட்டுமே. எம் முத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள். உடனுரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பாரதி ராமசுவாமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மேலகாவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒலிப்பதிவு. 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. இ மொஹிஜோவதன் சிந்தி மொழி பாடல் ஆசிரியர் ஹெச் துக்கையால் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீலட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with principles of pro-people, proactive and good governance. The Prime Minister said the country is moving rapidly on the reform express and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. Addressing the centenary celebrations of Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi today, the Prime Minister stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service.
2: हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भविष्य की जरूरतों के अनुरूप बनाना होगा. हमें ऐसे युवाओं को पब्लिक सर्विस में लाना होगा जो पब्लिक ऑफिस से नहीं पब्लिक सर्विस से आकर्षित हो. इसलिए जरूरी है कि रिक्रूटमेंट की परीक्षा सिर्फ यह न परखे कैंडिडेट कितना जानता है बल्कि वो यह भी देखे युवा सिविल सर्विसेज में आना क्यों चाहता है.
1: The Prime Minister said an examination should not be considered just as an event as it is related to the future of the youth. Mr. Modi noted that a delay of even a few months can create difficulties for the youth and therefore the examination system should follow the principle of time certainty. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have praised Captain Smith Mutcher for his heroic courage in preventing a major tragedy and saving many precious lives. Israeli Prime Minister Benjamin Netanyahu and U.S. President Donald Trump have also hailed Smith Mutcher as a hero who averted a big tragedy. Mr. Netanyahu thanked Captain Smith Mutcher for saving the lives of 174 people on board Tel Aviv-bound Fly Dubai flight. Meanwhile, External Affairs Ministry today said it continues to closely follow the health condition of Captain Smith Mutcher. It said in a statement that after receiving initial medical treatment in a hospital in Tabuk, Saudi Arabia, he has now been shifted to Abu Dhabi for continued medical attention and recovery. Indian ambassador in UAE met Captain Mutcher in hospital and inquired about his well-being. Earlier, the ambassador also met his family and assured all possible support for the captain's health and well-being. The Indian Embassy in Abu Dhabi and Consulate in Dubai are in close touch with the local authorities in the matter. Union Home Affairs Minister Amit Shah today chaired a meeting in New Delhi to resolve the long-standing Mahanadi water dispute. Union Jal Shakti Minister C.R. Patil, the Chief Ministers of Chhattisgarh and Odisha and other senior officials were present at the meeting. The dispute over sharing of Mahanadi waters between Chhattisgarh and Odisha has remained unresolved for several years. Odisha had requested the central government in November 2016 to set up a tribunal to resolve the dispute. The government has extended the validity of exempted fast tags from existing 1 year to up to 5 years for Divyangjan, depending on the degree of disability. The centre has revised the guidelines for issuance and renewal of the exempted fast tags for eligible Divyangjan and persons with disability beneficiaries. The guidelines will come into effect from tomorrow. Bihar continues to battle floods. Several rivers in the state are flowing above the danger mark. Chief Minister Samrat Chaudhary has sought the assistance of the Indian Air Force for relief and rescue operations in view of the seriousness of the situation. After inspecting the rising water level of the Ganga in Patna today, Mr. Chaudhary told reporters that several rivers in the state are flowing at high levels. At the Asian Games 2026 in Japan, India enjoyed another action-packed day today with the men's hockey and cricket teams reaching their respective finals. Men's hockey team defeated their arch-rivals Pakistan 4-3 in a thrilling semi-final, while the cricket team beat Sri Lanka by 124 runs to book a place in the gold medal match. Greco-Roman wrestler Nitesh Tiwaj today bagged silver medal in men's 97kg at Asian Games in Japan. Nitesh lost to Japan's Yuri Nakazato 0-4 in the final. Nitesh missed out on a historic gold but secured India's first silver medal in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Indian pair of Manu Francis and Prince Kurisinkal Noble bagged the silver medal in the men's skiff opening race 9 of the Asian Games sailing competition. And that is the end of this news bulletin.
0: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.